இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 13 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 17 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

கல்லாத ஒருவன் தன்னையும் கற்றவர்போல மதித்துக்கொண்டு சொல்லாடினால் அவனுக்கு இயல்பாக உள்ள மதிப்பும் கெட்டுப்போய்விடும்.

0: நேர்களினு கேட்கலாம். இன்றன் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை நிகழ்ச்சி கேட்கலாம். 6:35 உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் வி சுபலக்ஷிகா. காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் நாள்மலர், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம் கேட்கலாம். 7:10 தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். 8:15 தர்மபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாளர். 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொரி. 8:30 தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:00 தர்மபுரி சங்கர்ஸ் கேன்சன் ஏனிய சொல்லாமது. 9:05 வானலையில் வசந்தம். இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக கட்டட வரைபடம் மற்றும் அனுமதி ஆலோசகர் எம் வடிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். 10:00 தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மருத்துவ மலர். 12:40 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெலிச இடம்பெற கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். பகல் 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்புகள் உற்பத்தி மற்றும் பயன்பாடு. காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி. 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். மலை 5:00 தர்மபுரி டாக்டர் தீபக் நியூபார்ன் அண்ட் சைல்டு கேர் வழங்கும் நாளும் நலமுடன் 5:05 மாலை தென்றல். 6:00 தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி. 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 ஈரோடு மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 அறிவிப்புகளை கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம். தொடர்ந்து எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் பசுபதி அவர்கள் வழங்கும் கருத்துக்களை கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
1: இயற்கையை காப்போம். ஒரு நாட்டின் வளம் என்பது இயற்கையை சார்ந்ததாகும். இயற்கையே ஒரு நாட்டின் உயிர் நாடியாகும். இயற்கை வளம் இல்லாத நாடு நாடாக இருக்காது. ஏனெனில் மனிதர்கள் அனைவரும் இயற்கையை சார்ந்தே வாழ்கிறோம். மனிதனது அடிப்படை தேவைகள் அனைத்தும் இயற்கையிடமிருந்தே கிடைக்கின்றன. இயற்கையை பாதுகாக்க தவறும் நாடும் நாட்டு மக்களும் அண்டை நாடுகளிடம் கையேந்தி நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். நம் பாரத நாடு இயற்கை எழில் சூழ்ந்த வளமான நாடாகும். ஒரு நாட்டில் இயற்கை சூழல் மாசுபட்டால் அந்த நாட்டில் காற்று, நீர், பயிர்கள், உணவு என எதுவும் தூய்மையாக இருக்காது. அதன் காரணமாகவே நம் முன்னோர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து இயற்கையை பாதுகாத்தனர். இயற்கை என்பது தானாக உருவாவது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, வானம் எனும் ஐந்தும் கலந்ததே உலகம். அதுவே இயற்கை. இதனை தொல்காப்பியம் நிலம், நீர், தீ, வலி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்கிறது. யாருடைய முயற்சியுமின்றி தானாக உருவாகும் இயற்கை பஞ்சபூதங்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களின் இணைவினால் தோற்றம் பெற்றது ஆகும். இதனை அடிப்படையாக கொண்டே முரஞ்சியூர் முடிநாகராயர் மண் திணிந்த நிலனும், நிலநேந்திய விசும்பும், விசும்பு தைவரு வலியும், வழித்தலைய தீயும், தீமுரணிய நீரும் என்று அங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் என்கிறார். நிலமும் இயற்கை சூழலும் சரியாக இருந்தால் மட்டுமே மழை சரியாக பொழியும். அந்த மழையே உலக உயிர்களை காக்கும் அமிழ்தம் போன்றதாகும் என்கிறார் வள்ளுவர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று. இந்த மழை நெருப்பு போன்று ஒளி வீசுகின்ற கதிரவன் மற்றும் காற்றின் உதவியாலும் பொழிகின்றது என்பதனை கபிலர் நிறையிரும் பவும் குறைபட முகந்து கொண்டு அகலிரு வானத்து வீசுவழி கலாவலின் முரசு அதிர்ந்தன்ன இன்குரல் ஏற்றோடு நிறைசல நிவப்பின் கொன்மூமயங்கி இன்னிசை முரசின் சுடற்பூன் சேய் ஒன்னார்க்கு ஏந்திய இலங்கு இலை எஃகின் மின்மயங்கு அருவிய கல்மிசை பொழிந்தன என குறிப்பிடுகிறார். இவ்வாறு பொழிகின்ற மழையினால் இயற்கை மேலும் செழிப்படைகிறது. இத்தகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வினையே முதல் கரு உரிப்பொருள் என பிரித்து வகைப்படுத்தியுள்ளார் தொல்காப்பியர். நிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என மலை, காடு, வயல், கடல், மணல் என்ற இயற்கை முறையில் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை சார்ந்து உருவான இயற்கை பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என சுட்டப்படுகின்றன. நிலம், பொழுது, கருப்பொருள் இணைந்த வாழ்வியலில் செயல்படும் மனிதனது செயல்பாடுகளே ஒழுக்கம் என்ற உரிப்பொருளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது சங்க இலக்கு முழுமையுமாக நீற்றிக் கொண்டிருக்கிறது. இயற்கையின் செழிப்பினை கூறுகின்ற கபிலர் பாறையில் சுனைநீர், அதில் மிளகு, மாங்கனி, பலாச்சுளையின் நீர், தேன் துளிகள் விழுந்து தெளிந்த தேரலாக மாறுகிறது. அதனை நீர் என கருதிய மயில் பருகி மயக்கத்தில் நடனம் ஆடுகிறது என்பதனை பழுமிளகு உக்க பாறை நெடுஞ்சுனை முழுமுதற் கொக்கின் தீங்கனி உதிர்ந்தன புள்ளரி பிரசமோடு ஈண்டி பலவின் நெகிழ்ந்து நரும்பழம் விளைந்த தேரல் நீர் செத்து அயின்ற தோகை என்று இயற்கையின் ஓவியத்தினை எழில் உரத்திட்டுகிறார். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்வில் மலர்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகிறது. மனிதனுடைய அனைத்து நிகழ்விலும் மலர்கள் இடம்பெறுவது நாம் அனைவரும் அறிந்ததே. ஐவகை நிலங்களும் மலர்களின் பெயர்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. போருக்கு செல்பவர்களும் அந்தந்த சூழலுக்கான மலர்களாக வெற்றி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, வாகை என்பனவற்றை சூடிய போருக்கு சென்றதனை நம் இலக்கண இலக்கியங்கள் பறைசாற்றுகின்றன. மலர்களிடமும் மரங்களிடமும் தன் ஆற்றாமை, வருத்தம், அன்பு முதலான உணர்வுகளை வெளிப்படுத்தி ஆறுதல் அடைந்தமையினை இளையோர் சூடார், பழையோர் கொய்யார், நல்யாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றை முல்லையும் புத்தையே ஒலையூர் நாட்டி என்ற புறநானூற்று பாடல் எடுத்து எம்புகிறது. அத்தகு மலர்களின் பெருக்கம் குறையும் போது தேனீக்கள் அழிந்து போகும். தேனீக்கள் இல்லாத நாடு இயற்கையை பாதுகாக்க தவறிய நாடாகும். நீர்வளமும் நிலவளமும் பெருகி இருந்ததனால் இயற்கையும் செழிப்பாக இருந்தது. காவிரி பொய்க்காது ஓடியதனை பட்டினப்பாலை வெள்ளி மீன் தன் வடதிசையிலிருந்து மாறி தென் திசைக்கு சென்றால் மழை பொழியாது. அப்படி நடந்தாலும் காவிரியின் வளம் எப்போதும் குறைவதில்லை என்கிறது. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன் கொழிக்கும். இவ்வாறே வைகை என்னும் பொய்யா குலக்கொடி குறித்து மாங்குடி மருதனார் இயங்கு புனல் கொளித்த வெண்டலை குவவு மணல் கான்பொழில் தழிய அடைக்கரைதோறும் தாதுசுல் கோங்கின் பூமலர்த்தாய் கோதையின் ஒழுகும் வெறுநீர் நல்வரல் அவிர் அரல் வையை துறைதோறும் பல்வேறு பூத்திரல் தண்டலை சுற்றி என்று அதன் வளத்தை கூறுகிறார். எனவே இயற்கையை பாதுகாப்போம், மனித சமுதாயத்தை நலம்பெறச் செய்வோம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.

0: நேரம் காலை 6:15. கேட்டு கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.
1: வஷபத்வஜா

உங்கள் இதயங்களை இறை பாக்கலால் இதமாக்கி கொண்டிருக்கிறது பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல், நாகூர் ஈயம் அனிஃபா குரலில்.

நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் ஒலிக்க வருகிறது அடுத்த பாடல், ஜாலி ஆப்ரஹாம் குரலில்.

நேரம் சரியா 6:30. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் பக்தி மாலை நிகழ்ச்சி. ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: நேரம் காலை 6:35. இனி கேட்கலாம்.
1: உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். கேழ்வரகு சாகுபடி மேம்படுத்த வழிமுறைகள். இந்தியாவில் விளையும் உணவு தானியத்தில் 25% கேழ்வரகு, அரிசி மற்றும் கோதுமையை விட அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது. கேழ்வரகில் புரோலாமின், குளோட்டின் ஆகிய புரதங்களும் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய அமினோ அமிலங்களும் காணப்படுகின்றன. இது நார்ச்சத்து நிறைந்தது. இது மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுகிறது. மானாவாரியில் பயிரிட பையூர் 1, கோ 13, கோ RA 14, பையூர் 2 ஆகியவை ஏற்ற ரகங்கள் ஆகும். 450 முதல் 500 மில்லிமீட்டர் சராசரி மழை கேழ்வரகுக்கு போதுமானது. நல்ல மகசூல் பெறுவதற்கு ஒரு ஹெக்டேருக்கு 4 முதல் 5 லட்சம் பயிர் எண்ணிக்கை அவசியம். இதற்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ பயிர் எண்ணிக்கை இருந்தால் மகசூல் பாதிக்கப்படும். கேழ்வரகு சாகுபடியில் பல வழிமுறைகள் உள்ளன. வரிசைக்கு வரிசை 22 முதல் 30 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்கணும். கேழ்வரகு விதைகள் மிகவும் சிறிதாக உள்ளதால் ஒரு ஹெக்டேருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். விதையிடும் கருவியை பயன்படுத்தி செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு விதைக்கணும். விதையிடும் கருவி மூலம் வரிசை விதைப்பில் விதையுடன் உரமும் சேர்த்து கொடுக்கறதுனால ஊட்டச்சத்துக்கள் பயன்பாடு செடிக்கு திறம்பட கிடைக்கிறது. மானாவாரி பயிரில் அதிக மகசூல் பெற சரியான அளவு பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். குறைவான மழை அளவு உள்ள பகுதிகளில் விதைப்பிற்கு பிறகு மண்ணில் தேவையான அளவு ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் முளைப்பு திறன் பாதிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் விதை கடினமாக்குதல் முறையை பின்பற்றினால் முளைப்பு திறன் அதிகரிப்பதோடு மட்டுமின்றி நாற்றுகளும் வீதியும் உண்டாவதுடன் வறட்சியை தாங்கும் திறன் ஏற்படுகிறது. 1 கிலோ விதைக்கு 1 லிட்டர் தண்ணீர் வீதம். விதைகளை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். தண்ணீரை வடித்து விதைகளை ஈர துணியில் 2 நாட்கள் கட்டி வைக்கணும். இதன் மூலம் விதைகள் முளைக்க தொடங்கிவிடும். ஈர துணியிலிருந்து விதைகளை அகற்றி பிறகு உலர்ந்த துணியில் 2 நாட்கள் நிழலில் உலர வைக்கணும். இவ்வாறு கடினமாக்கப்பட்ட விதைகளை விதைப்புக்கு பயன்படுத்தணும். பச்சைப்பயிறு, உளுந்து, கொள்ளு, சோயாபீன்ஸ், மொச்சை அல்லது வேர்க்கடலை பயிருடன் கேழ்வரகு பயிர் சுழற்சி முறையில் பயிரிடும்போது வளிமண்டல தலைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தப்படுவதால் இரசாயன உரத்தினுடைய தேவை குறைவதோடு அதிக விளைச்சலும் கிடைக்கிறது. மானாவாரி பகுதியில் கேழ்வரகுடன் பொதுவாக துவரை கலப்பு பயிராக 4:1 என்ற விகிதத்தில் பயிர் செய்தால் அதிக விளைச்சல் கிடைக்கும். விதையின் தரத்தை அறிந்து கொள்ள அருகே உள்ள விதை பரிசோதனை நிலையத்தில் விதை மாதிரியை பரிசோதனை செய்து கொள்ளலாம். அடுத்து இந்த துவரையில் அதிக மகசூல் பெற சில தொழில்நுட்பங்களை தெரிஞ்சுக்கணும். நாம் அன்றாட உணவில் தேவையான புரதச்சத்தை அளிக்கக்கூடிய பயிர் வகைகளில் துவரை முக்கிய பங்கு வகிக்கிறது. சமையலில் துவரம் பருப்பு முக்கிய உணவுப் பொருளாக விளங்குகிறது. வளரும் நாடுகளில் உள்ள குழந்தைகளுக்கு தேவையான புரதச்சத்தில் 1/3 பங்கை துவரை கொடுக்கிறது. துவரையில் வைட்டமின்கள், தாது உப்புக்கள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதச்சத்து, நார்ச்சத்து போன்றவையும் காணப்படுகின்றன. கிராமத்தில் வாழையை வச்சு வலிக்கு விழுந்தவன் இருக்கான், ஆனால் துவரையை தூவி விட்டுவன் துவண்டு போனது கிடையாது என்று சொல்வார்கள். இவ்வளவு சிறப்புடைய துவரையை பயிரிட ஆடிப்பட்டம் உகந்தது. துவரை செம்மண்ணில் நன்கு வளரும் தன்மை கொண்டது. தனி பயிராகவும் கலப்பு பயிராகவும் ஊடு பயிராகவும் பயிரிடப்படுகிறது. கோ 6 வம்பன் 2, LRG 41, கோ 7 வம்பன் 3, APK 1 ஆகிய துவரை ரகங்கள் உள்ளன. துவரையை விதைப்பதற்கு முன் விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடெர்மா விருடி 4 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யணும். பூச்சிக்கொல்லி உயிர் கட்டுப்பாட்டு காரணி கொண்டு விதை நேர்த்தி செய்து பிறகு 24 மணி நேரம் கழித்து ஐசோபியம், கல்சர், CRR, CPR, பசுமை பாக்டீரியா, பேசிலஸ் பாக்டீரியம் மற்றும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தயாரித்த BGPR 1 பாக்கெட் 200 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். துவரையை நடவு செய்து பயிர் எண்ணிக்கை பராமரிப்பது நல்ல லாபம் பெறலாம்.

0: நீண்ட காலத்துறைய வகைகளை மட்டும் தேர்வு செய்ய வேண்டும். மானாவாரி அல்லது பாசன நிலையில் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நடவு செய்யணும். துவரை நடவு செய்வதற்கு தேவையான நாற்றங்களை குழித்தட்டு மற்றும் பாலித்தீன் பைகளில் வளர்த்து நடவு செய்யலாம். அடுத்து இந்த பயிர்களில் வைரஸ் நோய் கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும். வைரஸ் நோய் வந்த பிறகு குணப்படுத்துவதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்த வழி. நெல், பச்சை பயிறு, உளுந்து, துவரை, பருத்தி, கரும்பு, தக்காளி, மிளகாய், பப்பாளி, வாழை, வெண்டை மற்றும் வெள்ளரி போன்ற பயிர்களில் பல்வேறு வைரஸ் நோய் ஏற்பட்டு மகசூல் இழப்பை ஏற்படுத்துகின்றன. நெல்லில் டங்க்ரோ நோய், இலைகள் மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறமாக மாறுதல், செடி குட்டையாகுதல், தூறுகள் குறைதல், இதெல்லாம் நெல்லில் டங்க்ரோ நோயினுடைய அறிகுறிகளாகும். பச்சை பயிறு, உளுந்து, மஞ்சள் தேமல் நோய், இது வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் மஞ்சள் பச்சை நிற மொசை திட்டுகள் காணப்படும். செடிகள் வளர்ச்சி கொண்டிருக்கும், பூ மற்றும் காய் பிடித்தல் குறையும். துவரையில் இலைகளினுடைய மொசை அறிகுறிகள் இருக்கும். அதிக கிளைகள் தோன்றுதல், பூ மற்றும் காய் உருவாகாமல் மலட்டுத்தன்மை ஏற்படுறது, இதெல்லாம் இருக்கும். பருத்தியில் இலைகள் சுருண்டு காணப்படும், நரம்புகள் தடித்து செடிகள் வளர்ச்சி குறைந்திருக்கும். கரும்பில் வந்து இலைகளில் வெளிர் மற்றும் அடர் பச்சை கோடுகள், செடி வளர்ச்சி குறைதல், தண்டு வளர்ச்சி மற்றும் மகசூல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படும். தக்காளியில் இலைகள் சுருண்டு சிறிதாகும், நரம்புகள் தடித்திருக்கும், செடி குட்டையாக இருக்கும், பூ காய் உற்பத்தி குறையும். மிளகாயில் இலைகள் சுருண்டு காணப்படும், இலைகள் சிறிதாக இருக்கும், செடி வளர்ச்சி கொண்டிருக்கும், காய் உற்பத்தி குறையும். அதே மாதிரி பப்பாளியில் இலைகள் வாடி மாறுதல், பழங்களினுடைய அளவு குறையிறது, இதெல்லாம் தென்படும். வாழையில் இளம் இலைகள் குறுகி மேல் நோக்கி நின்றல், இலைகை கொத்து போல தோன்றுதல், செடி வளர்ச்சி கொண்டிருக்கும், இதெல்லாம் இருக்கும். பல வைரஸ் நோய்கள் வெள்ளையை, அஸ்வினி, தத்துப்பூச்சி மற்றும் த்ரிப்ஸ் போன்ற பூச்சிகளால் ஒரு செடியிலிருந்து மற்றொரு செடிக்கு பரவுகின்றன. இது கட்டுப்படுத்தும் முறை என்ன? நோயற்ற சான்றளிக்கப்பட்ட விதைகள் மற்றும் நாற்றுகளை பயன்படுத்தணும். நோயுற்ற வயலிலிருந்து நடவு பொருட்களை எடுக்கக்கூடாது. நோயுற்ற செடிகளை அகற்றணும், வயலை தொடர்ந்து கண்காணிக்கணும், நோயுற்ற செடிகளை வேருடன் பிடுங்கி அழிக்கணும், வைரஸ் மற்றும் விருந்தோம்பிகளாக இருக்க களைகளை அகற்றணும், வயலை தொடர்ந்து கண்காணிக்கணும். அஸ்வினி, வெள்ளையை, த்ரிப்ஸு, தச்சைப்பூச்சி போன்ற வைரஸ் நோய்களை பரப்புகின்றன. பூச்சிகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து கண்காணிக்கணும். மஞ்சள் ஒட்டுப்பொடிகளை பயன்படுத்தி வெள்ளையை போன்ற பூச்சிகளை கண்காணிக்கணும். தேவைக்கேற்ப ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை முறைகள்லாம் கடைபிடிக்கணும். வயல் வந்து சுத்தமாக இருக்கணும், களைகளை அகற்றணும், நோயுற்ற செடிகளை ஆரம்ப நிலையில் பிடுங்கி அழிக்கணும், அறுவடைக்கு பின் பயிர்கள் கழிவுகளை அகற்றணும். வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்ட செடிக்கு பொதுவாக நேரடி குணப்படுத்தும் மருந்து இல்லை. எனவே நோய் வராமல் தடுப்பது நோயற்ற விதை நடவு பொருட்கள் பயன்படுத்துறது, நோயுற்ற செடிகளை அகற்றுறது, வைரஸ் கடத்தும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது ஆகியவை முக்கிய மேலாண்மை முறைகளாகும்.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.
2: நெகிழி இன்று காலை 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் விளங்கும் மழலை மொழி கேட்கலாம். இன்றைய மல்லையாக நம்முடைய இணையுள்ளார் வி. சுபலக்ஷிகா. 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை விளங்கும் நாள் மலர் கேட்கலாம். பண்பலையனை தொடர்வது மாநில செய்திகள்.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீர் சேமிப்பிற்கான திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலகளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். நகரமயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்த பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களை சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். அத்துடன் பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நெடுஞ்சாலைகள் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர் சாலை விபத்துகள் அதிகரித்து வருவதாகவும் ஆண்டுதோறும் 180,000 பேர் இதன் மூலம் உயிரிழப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதை தவிர்ப்பதற்கு வாகன ஓட்டுநர்களின் திறனை மேம்படுத்தவும் பாதுகாப்பான முறையில் சாலையில் வாகனங்களை இயக்குவதற்கும் உரிய ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ஓட்டுநர்களின் உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று திரு நிதின் கட்கரி வலியுறுத்தினார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவைக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதை வரவேற்கும் அதேவேளையில் விவசாயிகளின் உயிர் நாடியான இவ்விவகாரத்தில் அரசின் மெத்தன போக்கு கவலை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசிடம் உரிய நேரத்தில் பேசி முன்கூட்டியே தண்ணீரை பெற்றிருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாக்குறுதிகளின்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் இடுபொருள் மானியங்கள் விவசாயிகளுக்கு உடனடியாக கிடைக்கவும் முதலமைச்சர் திரு விஜய் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் பழக்கம் இல்லாத சமூகத்தை உருவாக்கும் வகையில் செஞ்சிலுவை சங்கம் வாயிலாகவும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் ஒரு பகுதியாக இந்த விழிப்புணர்வு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. அப்போது போதைப்பொருள் பயன்படுத்த மாட்டோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: போதை இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரம்

0: நடத்தி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் சார்பில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு நிகழ்வு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. 13 வயதில் பெற்றோரால் கைவிடப்படும் குழந்தைகள், குடும்பத்தினரின் அரவணைப்பு இல்லாத குழந்தைகள் எளிதாக போதை பழக்கத்திற்கு உள்ளாவதால் அவர்களை போதையின் பாதையிலிருந்து மீட்பதற்கு சமூகத்தின் அனைத்து அங்கத்தினரும் இணைந்து செயலாற்ற வேண்டும். போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டோம், போதை பழக்கம் உடையவர்களை நல்வழிப்படுத்துவோம் என்று நூற்றுக்கணக்கான மாணவ மாணவியர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போதையின் தீமையை குறிக்கும் ஓவியங்களையும் மாணவ மாணவியர் உருவாக்கினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
1: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச்செய்திகள். அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வேவர் இந்தியாவில் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. ஆந்திரப்பிரதேசத்தில் போலாவரம் இடது பிரதான கால்வாயிலிருந்து வடக்கு ஆந்திர பகுதிக்கு கோதாவரி நீரை முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பு சேர்க்கைக்கான அவகாசம் 10 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் 30 வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்திகள். துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல அணி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2 அரையிறுதி ஆட்டத்தின் 4 மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2 இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2 இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல அணி 198 ரன்னும் எடுத்தனர். சென்னையில் வரும் 6 நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் தென்மண்டல் அணி கிழக்கு மண்டல அணியை எதிர்கொள்கிறது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 தொடங்குகிறது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர் சேமிப்பிற்கு திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

நெடுங்காலை 6:55. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலைமை நிகழ்ச்சி. இன்றைய மழலைமை நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகராசம்பட்டி பள்ளி குழந்தை வி சுபலட்சிகா. வணக்கம் சுபலட்சிகா.
3: வணக்கம்.
2: சுபலட்சிகா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க. ஆனா அமைதியா இருக்கீங்களே, ஏன் அப்படி அமைதியா இருக்கீங்க?
3: எப்பவுமே நான் அமைதியா இருக்கேன் சார்.
2: கிளாஸ் ரூம்ல சேட்டல் எல்லாம் பண்றது இல்லையா நீங்க?
3: பண்ண மாட்டேன்.
2: வெரி குட் கேர்ள் நீங்க. சூப்பர் சூப்பர். வெரி குட் கேர்ள். என்ன பண்ணுவாங்க?
3: நல்லா படிப்புங்க, ஹோம்வொர்க் எல்லாம் கரெக்டா பண்ணுங்க.
2: ஓ பண்ணுவாங்க, வெரி குட் கேர்ள். அப்படி பண்றாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லா பண்ணும் நல்லா இருக்கு, ஒரு பல்லு மட்டும் இல்லையே. ஏன் என்னாச்சு?
3: பல்லு விழுந்து போச்சு.
2: யார், உங்க ஃப்ரெண்ட் வந்து புடிங்கிட்டு போயிட்டாரா?
3: இல்ல, பல்ல ஆடிச்சு விழுந்து போச்சு.
2: ஆடிச்சு விழுந்து போச்சு. சரி, அதுக்கப்புறம் வரவே இல்லையா பல்லு?
3: கொண்டாள் விட்டு வரும்.
2: ஓ உங்களுக்கே தெரியுது. சரி உனக்கு என்ன தெரியும், பாட்டு தெரியுமா கா தெரியுமா?
3: எனக்கு பூனைக்குட்டி பாட்டு தெரியும்.
2: அப்படியா, இங்க பாடுங்க பூனைக்குட்டி பாட்டு.
3: பூனைக்குட்டி பூனைக்குட்டிய பாட்டாதே, பசி தீர்க்க பால் தருவன் பனிய விட்டாதே, ஆட்டுக்குட்டிய ஆட்டுக்குட்டிய வெளியே தாண்டாதே, எளியே தருவேன் விரும்பி எளியே தருவேன் வெளியே தாண்டாதே, பச்சைக்கிளி பச்சைக்கிளியா பறந்த போகாதே, பஸ்திருக்க பழுத்து பழம் தருவேன், சுட்டெரும்பே சுட்டெரும்பே கடிச்சு வைக்காதே, கோழியே கோழியே சண்டை போடாதீங்க, எளியே எளியே பையே கடிச்சு வைக்காதே.
2: சரி, வீட்டில் என்ன வளர்க்குறீங்க, பூனைக்குட்டியா ஆட்டுக்குட்டியா நாய்க்குட்டியா?
3: நாய்க்குட்டி பூனைக்குட்டி
2: எல்லாமே வளர்க்குறீங்க. பாரப்பா, என்ன தரீங்க அதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு?
3: சாப்பிட்றதுக்கு சோறு பொறுக்கையும் தருங்க.
2: சரி பரவாயில்ல, நல்லா பராமரிக்க நடக்குது. என்ன பண்ணுது, யார் உங்க கூட அதிக நேரம் விளையாடுறது, பூனைக்குட்டியா நாய்க்குட்டியா?
3: பூனைக்குட்டி வந்து யாருக்கும் விளையாடுங்க, தம்பி முடி குட்டுருவான்.
2: தம்பிக்கு பிடிக்காதா பூனைக்குட்டி?
3: பிடிக்காது.
2: சரி அடுத்த பாட்டு பாடுங்க. அடுத்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு?
3: அது எனக்கு தெரியாது.
2: சரிங்க, நிறைய பேர் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, பயங்கரமாக படிச்சுட்டு இருக்காங்களே, யார் இதில் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு?
3: யாழிசை.
2: என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் யாழிசினியும்?
3: விளையாடுங்க, விளையாட்டி படிப்புங்க.
2: சரிங்க சுபலட்சிகா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படித்து ஒரு பெரிய பொண்ணாடுறதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
3: டாக்டர்.
2: டாக்டரா, என்ன பண்ணுவேன்?
3: ஊசி போடுவேன்.
2: யாருக்கு ஊசி போடுறீங்க?
3: ஃப்ரெண்டுகளுக்கு.
2: ஃப்ரெண்டுங்களுக்கு போடுறீங்களா? ஏன் ஃப்ரெண்டுங்களுக்கு ஊசி போடுறீங்க? உங்களை பார்த்து சிச்சிட்டே இருக்கிறேன், ஏன் ஊசி
3: போடுறீங்க? ஊசி போடுவேன்.
2: உடம்பு சொல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: ஊசி.
2: அதுக்கும் ஊசி தான், எல்லாமே எங்கிட்ட ஊசி தான், அதனால ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றீங்களா?
3: ஆமா சார்.
2: எங்க பாத்தீங்க டாக்டர் சார் நீங்க?
3: பெண்ணாத்துல.
2: பெண்ணாத்துலயே பாத்தீங்களா? சரிங்க சுபலட்சிகா, நீங்க படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
2: இணையினே, இன்றைய மரளை மேலே சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகதாசம்பட்டி பள்ளி குழந்தை வி சுபலட்சிகா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. இங்கே இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம், நம்பிக்கை நட்சத்திரமாக. நிகழ்ச்சியில் நேரலையில் பங்கேற்க உள்ளார் கட்டிட வரைபடம் மற்றும் அனுமதி ஆலோசகர் எம் வடிவேல் அவர்கள். நேரம் காலை 7 மணி. இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்,
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
7: இன்று

0: செப்டம்பர் 3 பாரம்பரிய ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்.
1: இந்துஸ்தானி இசையில் மிக முக்கியமான தாள வாத்தியமான தபேலா எனப்படும் கைமுரசு வாசிப்பதில் வல்லவர்.
0: இந்தியாவின் சிறந்த நடன கலைஞர்களுடன் இணைந்து இவர் பணியாற்றியுள்ளார்.
1: இவருடைய இசை பங்களிப்பிற்காக 1973 பத்மஸ்ரீ விருதும் 2002 பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது.
0: வாரணாசியை சேர்ந்த பிரபல தபேலா இசைக்கலைஞர் பண்டிட் கிசான் மகாராஜ் பிறந்த தினம் இன்று.

0: ஒன்று. பாரம்பரிய ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்.
1: இந்துஸ்தானி இசையில் மிக முக்கியமான தாள வாத்தியமான தபேலா எனப்படும் கைமுரசு வாசிப்பதில் வல்லவர்.
0: இந்தியாவின் சிறந்த நடன கலைஞர்களுடன் இணைந்து இவர் பணியாற்றியுள்ளார்.
1: இவருடைய இசை பங்களிப்பிற்காக 1973 பத்மஸ்ரீ விருதும், 2002 பத்ம விபூஷன் விருதும் வழங்கப்பட்டது.
0: வாரணாசியை சேர்ந்த பிரபல தபேலா இசைக்கலைஞர் பண்டிட் கிசான் மகாராஜ் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1923.
0: நாட்டுப்புற கலைஞர், பாடகர், நாடக ஆசிரியர் மற்றும் நடிகர் என பன்முகம் கொண்டவர் இவர்.
1: பழைய நாட்டுப்புற நடனங்களுக்கு மீள் உருவாக்கம் அளித்தார்.
0: இந்திய சுதந்திர போராட்டத்திலும் பங்கெடுத்தார்.
1: சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது, சிறந்த பாடகர்களுக்கான மாநில அரசு உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார்.
0: மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர் சாகிர் சேபில் என்று பிரபலமாக அறியப்படும் கிருஷ்ணராவ் கணபதி ராவ் சேபில் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1923.
0: இந்தியாவில் பிறந்த பெண் எழுத்தாளர் இவர்.
1: ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய புதின எழுத்தாளர்.
0: 1998 தன் முதல் நாவலை எழுதி வெளியிட்டார். இவருடைய இரண்டாவது நாவல் பல இலக்கிய திறனாய்வாளர்களின் பாராட்டினை பெற்றதுடன் 2006 எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படும் உலகின் உயரிய விருதான புக்கர் பரிசை வென்றது.
1: இதன் மூலம் புக்கர் பரிசு வென்ற இரண்டாவது இந்திய பெண், உலகில் புக்கர் பரிசு வென்ற முதல் இளம்பெண் போன்ற பெருமைகளை பெற்றார்.
0: இந்திய வம்சாவளியை சேர்ந்த இளம் பெண் எழுத்தாளர் கிரண் தேசாய் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1971.
0: உலகின் முன்னணி மலையேறும் வீரர் இவர். கல்வி பயின்ற காலத்தில் பல்வேறு விளையாட்டு மற்றும் சாகச நடவடிக்கைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்.
1: 2006 ஜனவரி 19 ஜூலை 10 முடிய 172 எவரெஸ்ட் சிகரம் உட்பட உலகின் 7 கண்டங்களில் உள்ள மிக உயரமான 7 சிகரங்களின் மீது வேகமாக மலை ஏறியவர் என்ற சாதனையை நிகழ்த்தியவர்.
0: அண்டார்டிகாவில் உள்ள வின்சன் மலை சிகரத்தின் மீது ஏறிய முதல் இந்தியர் என்ற பெருமை பெற்றவர் இவர்.
1: ஆந்திர மாநிலம் நெல்லூரை சேர்ந்த மலையேற்ற வீரர் மற்றும் தன்னம்பிக்கை பேச்சாளர் மல்லி மஸ்தான் பாபு பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1974.
1: இந்திய மற்போர் வீராங்கனை.
0: 2014 காமன்வெல்த் போட்டிகளில் வெள்ளி பதக்கமும், 2015 ஆசிய மல்யுத்த போட்டிகளில் வெண்கல பதக்கமும் வென்றார்.
1: 2016 ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றதன் மூலம் மல்யுத்த போட்டியில் ஒலிம்பிக் பதக்கம் வென்ற முதல் பெண் மல்யுத்த வீரர் என்ற பெருமையை பெற்றார்.
0: 2016 மேஜர் தியான்சந்த் விருதும், 2017 பத்மஸ்ரீ விருதும் இவர் பெற்றுள்ளார்.
1: இந்திய மற்போர் வீராங்கனை சாக்சி மாலிக் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1992.
1: இந்திய மல்யுத்த வீரர்.
0: 15 தேசிய பதக்கங்களும், 2005, 2007, 2009 மற்றும் 2011 காமன்வெல்த் மல்யுத்த போட்டிகளில் தங்கப்பதக்கம் வென்றார்.
1: மல்யுத்த வீரர் ரவீந்தர் சிங் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1982.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப் EP ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவ சந்தையின் காய்கனி விலை நிலவரம். தக்காளி 27 ரூபாய், கத்தரி 24 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 44 ரூபாய், கொத்தவரை 26 ரூபாய், முள்ளங்கி 12 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 14 ரூபாய், சின்ன வெங்காயம் 65 ரூபாய், பெரிய வெங்காயம் 58 ரூபாய், கேரட் 62 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 92 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், பூண்டு 240 ரூபாய், இஞ்சி 225 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், எலுமிச்சை பழம் 245 ரூபாய். இவையாவும் கிலோ 1க்கான விலை நிலவரம். 1 கிலோவிற்கான விலை நிலவரம். மறக்காம உழவர் சந்தைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போக முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தந்ததிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நேயர்களின் மேடையாய்.

0: விவசாயிகளின் ஊற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாளும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
5: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
6: அன்பிற்கினே நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். பொதுவாகவே நம்மிடத்தில் இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் பலரிடம் இருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் கைக்கு அடக்கமாக இருக்க வேண்டும், நாம் சொல்வதை அவர்கள் அப்படியே கேட்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதாவது தன்னை சுற்றி முட்டாள்கள் இருந்தால் மிக வசதியாக இருக்கும் என்று நினைப்பவர்களும் உண்டு. ஆனால் அது மிகவும் ஆபத்தானது. 2 இளைஞர்கள் ஒரு படகுக்காரரிடம் போய், எங்களுக்கு நாளை காலை நாங்கள் மீன் பிடிக்க செல்கிறோம், வாடகைக்கு கொடுங்கள் உங்கள் படகை என்று கேட்டார்கள். அந்த படகுக்காரரும் வாடகைக்கு அந்த படகை கொடுத்தார். பணத்தை அவர் வாங்கி கொண்டார். இவர்கள் அடுத்த நாள் விடியற் காலை பொழுதில் அந்த படகில் ஏறி அமர்ந்து துடுப்பு போட ஆரம்பித்தார்கள். தண்ணீர் சத்தம் நன்றாக கேட்டது. சூரியன் அப்போதுதான் உதயமாகி வெளியே வந்தது. அந்த படகு எங்கே

0: எங்கேயும் போகவில்லை, ஆற்றங்கரை ஓரத்திலே தான் நின்று கொண்டிருந்தது. என்ன காரணமென்றால், படகானது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு கயிறை கட்டி பக்கத்தில் கரையில் இருக்கிற ஒரு மரத்தில் கட்டி வைத்திருப்பார்கள். அப்படி கட்டி வைத்திருக்கிற கயிறை இவர்கள் அவிழ்த்து விடாமல் துடுப்பு போட்டுக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அந்த படகு அதே இடத்தில் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு வேடிக்கையான ஒரு கதை கூட சொல்லுவார்கள். ஒரு காலத்திலே மண்ணெண்ணெய் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பணக்காரர் மண்ணெண்ணெயை ஓரிடத்திலே பதுக்கி வைத்து விட்டார். பல டின்கள் நிறைய மண்ணெண்ணெய் இருக்கிறது. அவர் அதை அதிக லாபத்துக்கு விற்று வந்தார். திடீரென்று அரசு உயர் அதிகாரிகள் சோதனை செய்வதற்கு வருவதாக ஒரு செய்தி பரவுகிறது. பதற்றமடைந்த அந்த பணக்காரர் தன்னிடத்தில் வேலை செய்து கொண்டிருந்த இரண்டு பேரை அழைத்து, அந்த மண்ணெண்ணெயை பூமிக்குள் புதைத்து வைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவர்களும் அவ்வாறே செய்து விட்டார்கள். அந்த அதிகாரிகள் எல்லாம் போன பிறகு இந்த பணக்காரர் போனார். எங்கே மண்ணெண்ணெயை புதைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அந்த இடத்திற்கு, ஒரு காட்டுப்பகுதிக்கு, இந்த இரண்டு பணியாளர்களும் அந்த முதலாளியை அழைத்து கொண்டு போனார்கள். அங்கு போய் பார்த்தால் அந்த மண்ணெண்ணெய் டின்கள் மேலே கிடக்கிறது, மண்ணுக்கு மேலே. பிறகு குழியை காட்டி இங்கேதான் மண்ணில் புதைத்து வைத்தோம் என்று அந்த இரண்டு பணியாளர்கள் சொன்னார்கள். என்ன நடந்திருக்கிறது என்றால், தன்னுடைய முதலாளி மண்ணெண்ணெயை மண்ணில் புதைத்து வையுங்கள் என்று சொன்னவுடன் இவர்கள் டின்னோடு மண்ணெண்ணெயை மண்ணில் புதைக்கவில்லை. டின்னில் இருந்த மண்ணெண்ணெயை மண்ணிலே ஊற்றி அதன் மேல் மண்ணை மூடி புதைத்து வைத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களை வேலைக்கு வைத்திருந்தால் அவருடைய நிலைமை என்னாகும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். எனவே நம்மை சுற்றி 10 முட்டாள்கள் இருப்பதை விட ஒரு அறிவாளியை நாம் பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். முட்டாள்களை நாம் பக்கத்தில் வைத்து கொண்டால் அதுவே நமக்கு பேராபத்தாக முடிந்துவிடும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த கதை உணர்த்துவதை நாமும் உணர்ந்து நடந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
2: நெல்லை இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம்தானே கேட்கலாம். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சி கேட்கலாம். 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 8:45 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லும்போது கேட்கலாம். வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்புல அடிகளார் அவர்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள் தருமபுரி பண்பலை ஏற்காடு பண்பலையோடு.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம் வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசு

0: துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வீபரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். பிராந்தியம் மற்றும் பரஸ்பர நலன் சார்ந்த உலகளாவிய விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்தியாவில் 3 நாள் அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் பிரதமர் நேற்றிரவு புதுதில்லி வந்தடைந்தார். அவருடன் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் திரு தியோ பிராங்கனும் வருகை தந்துள்ளார். இப்பயணத்தின்போது இந்திய தொழில்துறை வர்த்தக கூட்டமைப்பின் கூட்டத்திலும் பெல்ஜியம் பிரதமர் உரையாற்ற உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றுக்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கட் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று உரையாற்றியபோது அவர் இதனை தெரிவித்தார். பட்டமளிப்பு விழா என்பது வெறும் கொண்டாட்டத்திற்கான தருணம் மட்டுமின்றி பொறுப்புணர்வுக்கான தருணம் என்றும் அவர் கூறினார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் வளர்ச்சி சத்தீஸ்கரில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை பிரதிபலிப்பதாக குறிப்பிட்டார். அம்மாநிலம் கடந்த கால சூழல்களிலிருந்து விடுபட்டு தற்போது முன்னேற்றம் அடைந்து வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் 14 வயதுடைய வளரிடம் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. இம்முகாம் இம்மாதம் 17ஆம் தேதி வரை மாநிலத்தில் உள்ள 75 மாவட்டங்களிலும் நடைபெறவுள்ளது. சுமார் 10 லட்சம் 14 வயதுடைய வளரிளம் பெண்களுக்கு இந்த தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே தகுதியுடையவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுமாறு லக்னோ முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் என் பி சிங் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. போதேகோஷி ஆற்றின் அருகே உள்ள சுரங்கங்களிலும் நிலத்தடி மின் நிலையங்களிலும் சிக்கியிருப்பவர்களை கண்டறிய மீட்புக் குழுவினர் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நேபாள ராணுவத்தினர் உட்பட கூட்டு பாதுகாப்பு படையினர் இதுவரை சுமார் 12,000 பேரை மீட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் 21,000 மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அங்குள்ள நீர்மின் நிலைய பகுதிகளில் மீட்பு பணிகளில் இந்தியா, சீனா, தென்கொரியாவைச் சேர்ந்த நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நகர்மயமாக்கலால் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம், எதிர்கால நீர் தேவைகள் உள்ளிட்ட சவால்கள் குறித்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் மத்திய நீர்வள அமைச்சகம் ஏற்பாடு செய்திருந்த நீர் தொடர்பான தேசிய அளவிலான துறைசார் உச்சிமாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். உச்சிமாநாட்டின் மூலம் பெறப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் செயல் திட்டங்களை பின்பற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பில் மக்களின் பங்களிப்பு குறித்து வலியுறுத்திய பிரதமர் நீர் திருவிழா திட்டத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார். நீர்நிலைகளில் தூர்வாரும் பணியை வழக்கமான திட்டமாக மாற்றுவதற்கு ஏற்ற நடைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அணை பாதுகாப்பு குறித்து குறிப்பிட்ட பிரதமர் ஆண்டுதோறும் பருவமழைக்கு முன்பாக ஆயத்தப் பணிகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அதை பாடத்திட்டங்களில் சேர்ப்பதன் மூலம் பள்ளி மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துடன் பல்

பல்கலைக்கழகங்கள், உயர்கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றில் நீர் மேலாண்மை மற்றும் அதன் நிர்வாகம் குறித்த திறனை வலுப்படுத்த வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். சுத்திகரிக்கப்பட்ட நீரை வேளாண் மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளுக்கு உரிய முறையில் பயன்படுத்துவதன் வாயிலாக தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். நீர் சேமிப்பிற்கு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதற்காக உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் திறன்மிக்க தீர்வுகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை விரிவுபடுத்தும் வகையில் உலக அளவில் சிறந்த நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கண்காட்சிகளையும் பயிலரங்குகளையும் நடத்த வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கூறினார். பீகாரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. சோன் ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பீகாரின் வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளன. கங்கை ஆற்றிலிருந்து வெளியேறிய வெள்ளநீர் பாகல்பூர், சமஸ்திபூர், பாட்னா, ககாரியா, பக்சார், பூஜ்பூர், வைஷாலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் தாழ்வான பகுதிகளை சூழ்ந்துள்ளது. இதற்கிடையே பாட்னாவில் உள்ள அனைத்து முக்கிய படித்துறைகளிலும் கங்கை ஆற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மனேர், திகா படித்துறை, காந்தி படித்துறை மற்றும் ஹதிதா ஆகிய பகுதிகளில் நீர்மட்டம் அபாய எல்லையை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். யுக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தத்திற்கான முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டால் தாம் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா, யுக்ரைன் ஆகிய இரு நாடுகளுடனும் நல்லுறவை கடைபிடிக்க அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். இவை வர்த்தகத்திற்கு நன்மை ஏற்படுத்தும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8 மணிக்கு தொடங்குகிறது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் சீனாவின் ஜி கியூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் சீன இணையை வென்றது. மகளிர் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெறும் என்று சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இப்போட்டி இலங்கையில் நடைபெறுவதாக இருந்த நிலையில் அங்கு நிலவும் நிர்வாக விவகாரங்கள் காரணமாக போட்டி இந்தியாவுக்கு மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மும்பை மற்றும் வதோதராவில் நடைபெறவுள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்மண்டல் அணி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பெங்களூருவில் நடைபெற்ற 2வது அரையிறுதி ஆட்டத்தின் 4வது மற்றும் இறுதி நாளான நேற்று 7 விக்கெட் இழப்பிற்கு 256 ரன் என்ற முந்தைய நாள் ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய வடக்கு மண்டல் அணி 297 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து 181 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய தென்மண்டல் அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முதல் இன்னிங்ஸில் தென்மண்டல் அணி 312 ரன்னும் வடக்கு மண்டல் அணி 198 ரன்னும் எடுத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பீகாரில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கினால் பாகல்பூர், சமஸ்திபூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தாம் தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 7:25 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி

0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.
5: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ் எஸ் ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: இது இந்த இ சிகரெட்ஸ்னு அதுவும் காமனாக இப்போ வேப்பிங்ன்றாங்க. இட்ஸ் பிகம் அ வெரி ஃபேன்சி டேர்ம். இல்லை, நாட் ஓன்லி அமங்ஸ் யங்ஸ்டர்ஸ், ஈவன் அமங்ஸ் க்ரானிக் ஸ்மோக்கர்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஒரு மித்து. பீப்புள் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, ஜென்ரல் பப்ளிக்கு இ சிகரெட்ஸ் வந்து, அதாவது இது எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில், ஒரு நல்ல எண்ணத்தில் ஆரம்பிக்கிறாங்க. பட் தே எண்ட் அப் ஸ்மோக்கிங் இ சிகரெட்ஸ் வேப்பிங், which they think is good, is a good replacement for cigarette, in the sense சிகரெட்டில் இருக்க ஆபத்து இதில் கிடையாது. அந்த கார்சினோஜன்ஸ் இருக்குன்னு சிகரெட் அது வந்து இதில் கிடையாது. ஸோ இதனால் கேன்சர்லாம் வராது, வேறு வியாதிகள் வராது அப்படின்றது நினச்சிட்ருக்காங்க. பட் இது வந்து ஒரு மித், உண்மை இல்லை, டோட்டலான போய். ஏன்னா மெயினாக நான் என்ன சொன்னேன், சிகரெட்ஸில் ஆக்சுவல் சிகரெட்டில் வந்து நம்ம ஸ்மோக் பண்ணுறதுல நிக்கோட்டின் இஸ் அன் அடிக்டிவ் ப்ராடக்ட். பட் கூட வந்து நிறைய கார்சினோஜன்ஸ், அஸ்டால்டிஹைட், ஃபார்மால்டிஹைட், பென்சீன்ஸ், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதே இது இதுலேயும் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அஸ்டால்டிஹைடு, ஃபார்மால்டிஹைடு, அப்புறம் அக்ரோலின் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், விச் அது இட்ஸ் ஆக்சுவலி அ கார்சினோஜெனிக் ப்ராடக்ட், கேன்சர் காசிங் ப்ராடக்ட். அது வந்து இ சிகரெட்ஸில் இருக்குன்றது மக்களுக்கு தெரியல. மெனி பீப்புள் திங்க் ஓகே நிக்கோட்டின் மட்டும், அந்த நிக்கோட்டின் ஃபீல் கிடைக்குது அப்படின்ற ஒரு இதில், சரி நம்ம சிகரெட்டில் இருக்க டேஞ்சர்ஸ் எல்லாம் இதில் கிடையாது அப்படின்னு நினச்சி ஃபால்ஸாக தே சார்ட் ஆஃப் கெட் ஹுக்ட் இன்டு இ சிகரெட்ஸ் வேப்பிங். பட் அதெல்லாம் வந்து தெரியணும், அது வந்து ட்ரூ கிடையாது. இதுலேயும் எல்லாவது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் வரும், ஆஸ்துமேட்டிக் ஆவாங்க ஸ்மோக்கிங் இ சிகரெட்ஸ். ஏன்னா அதில் நான் சொன்னேன், இதுலேயும் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் இருக்குது, சப்ஸ்டன்சஸும் இருக்குது. அண்ட் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் டு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும், தஸ் எ டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் ஃபார்ம் விச் இஸ் பீங் எமிட்டட். ஸோ தட் ஆல்சோ கேன் பி ஹார்ம். நாட் ஒன்லி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாம் வருது, பட் ஈவன் கேன்சர்ஸ், ஈவன் 75-80% கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் அதில் இருக்கிறதே தான் இதுலேயும் இருக்குது, கார்சினோஜன்ஸும் இருக்குது. பட் அந்த ஃபீல் சிகரெட் குடிக்கிற அளவுக்கு அந்த என்னென்னா ஒரு அடிக்ஷன் தானே, நிக்கோட்டின் காசஸ் அடிக்ஷன் சொன்னேன், இதுலேயும் டிஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது நம்ம. இது ஒரு ஒரு அதான் குவிட் பண்ணணுன்றதுல தான் ஆரம்பிச்சு, பட் ஆனால் இது ஒரு ஸ்டைலுக்காக குடிக்கிறது அவங்களுக்கு வந்து, தே ஸ்டில் ஹேவ் டு, ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபீல் அவங்களுக்கு, ஒரு சிகரெட் குடிக்கிற மாதிரி இருந்தால் தான் அடுத்தது அவங்க நெக்ஸ்ட் வேலை பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் நாட் ஸோ ஆக்சுவலி. ஸோ போத் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் தான், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் அவ்வளோ. இ சிகரெட்ஸ்லையும் நான் சொன்ன மாதிரி அசிடால்டிஹைட் இருக்குது, ஃபார்மால்டிஹைட் இருக்குது, இதெல்லாம் நோன் டு காஸ் கேன்சர்ஸ், லங் கேன்சர்ஸ், யூரினரி பிளாடர் கேன்சர்ஸ், அந்த மாதிரி பென்சின் ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் அக்ரோலின் ஒரு மெயின் பை ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து டெஃபினட்டாக கேன்சர் காசிங் ஏஜென்ட். அதனால் இ சிகரெட்லேயும் இ சிகரெட்னாலையும் கண்டிப்பாக கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குன்றதை நான் இங்கே அழுத்தமாக சொல்லிக்கவே விரும்புகிறேன். Not only quit smoking, quit vaping, quit smoking totally. That's my advice to the public.
6: இதுவரை புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி.

நேரம் காலை 7:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

சந்தசசார்களுடைய இன்னைக்கான பொதறிவு கேள்வி, ஆண்களுக்கான ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த அணி வென்றது? ஆண்களுக்கான ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த அணி வென்றுள்ளது? இதுதான் வந்து இன்னைக்கான சந்தசசாரளுடைய புதறிவு கேள்வி. கேள்விக்கான விடையை யோசிச்சுட்டே அப்படியே பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில ஒலிக்க வருகிறது முதல் பாடல், ஓ மை கடவுளை திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ் இசையில் கோ ஷேஷா பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராம் சிந்துரி விஷால் குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
7: சந்தச சாரல் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடாரம் கொண்டான் திரைப்படத்திற்காக ஜிப்ரான் இசையில் விவேகா பாடல் வரிகளில் சித் ஸ்ரீராம் குரலில்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
3: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
2: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
8: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
10: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஹரிபரியா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு பீக்கான டைம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 7:00, 7:30 அப்படிங்கிறது வந்து எந்திரிச்சோமா, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டுருப்போம். இந்த டைமில் அப்படியே நம்மளுடைய மனசை லேசாக்குறதுக்கு பாடல் கேட்குறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். என்னதான் வேலை பரபரப்பாக ஓடிட்டு இருந்தாலும் காதில் ஒரு பக்கம் அப்படியே பாட்டு கேட்டுட்டே செய்யும்போது இன்னுமே வந்துட்டு நம்ம சமைக்கிற சாப்பாட்டில் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் சந்தோஷ சார் இல்ல. அடுத்ததாக ஓமன பெண்ணே திரைப்படத்திற்காக விஷால் சந்திரசேகர் இசையில் வேக் பாடல் வரிகளில், அனிருத் ரவிச்சந்திர சாஷா திரிபாதி குரல்களில்

0: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: ஏழுமணியை 50 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இது சந்தோஷ சாரல். சந்தோஷ சாரல் அடுத்ததாக டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக சீன் ரோல்டன் இசையில் மோகன்ராஜன் பாடல் வரிகளில், சீன் ரோல்டன் சைந்தவி குரல்களில்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சந்தோஷ் சார்களுடைய பொது அறிவு கேள்விக்கான விடை, இன்னைக்கு ஆண்களுக்கான ஹாக்கி உலகக்கோப்பையை எந்த அணி வென்றது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். அதுக்கு சரியான விடை, ஜெர்மனி அணி தான் வந்து ஆண்களுக்கான ஹாக்கி உலகக்கோப்பையை வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது நம்மளுடைய பெல்ஜியம் அண்ட் ஆம்ஸ்டர்டம் நெதர்லாண்டில் நடைபெற்ற உலக ஹாக்கி கோப்பைக்கான போட்டியில், ஆண்களுக்கான ஹாக்கி உலகக்கோப்பை போட்டியில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்றிருக்காங்க. சந்தோஷ சாரலுடைய நிறைவு பாடலாக சீதாராமன் திரைப்படத்திற்காக விஷால் சந்திரசேகர், ஹரிச்சரண், சுந்தரி விஷால் குரல்களில்

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நிறைவுக்கு வருகிறது இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 8 மணி, நேயர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறது.

0: முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
1: இன்று செப்டம்பர் 3 தமிழ் இலக்கிய தடத்தின் மிகுதியான பக்கங்களை தன்வசம் கொண்டிருக்கக்கூடிய இலக்கிய வடிவம் பக்தி. பக்தி இலக்கியம் என்பது இடைக்கால இலக்கியம் என்கிற ஒரு கால அளவுக்குள் வரையறுக்கப்பட்டாலும் சமீப காலம் வரைக்கும் அதன் எல்லை வளர்ந்து விரிந்து கொண்டே போகிறது. பாரதி வரையிலும் என்று அடையாளம் காட்டினாலும் கூட சிற்றிலக்கிய மரபில் பக்தி இலக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு தந்திருக்கக்கூடிய அருளாளர்கள் மிக பலர். அவர்களுள் ஒருவர் சிவபிரகாசர். சிவபிரகாச சுவாமிகள் வீர சைவ மரபை சார்ந்தவராக திகழ்ந்தாலும் நால்வ நெறியை போற்றி வணங்குகிறவர், பாராட்டுகிறவர். அவருடைய உன்னத நூல்களுள் ஒன்று நால்வர் நான்மணி மாலை. உணர்வில் வீர சைவராக திகழ்ந்த போதும் பக்தியில் பழந்தமிழ் மரபை உள்வாங்கிக் கொண்ட பெருந்தறி. பக்தியின் நோக்கமே ஆன்மாவை கடைத்தேற்றுவது. பிறவிகள்தோறும் தொடர்கிற உறவில் இந்த ஆன்மா பெறுகிற பயன் என்ன என்பதை ஆழ்ந்து நோக்குகிற அருளாளர்களின் வரிசையில் சிவபிரகாச சுவாமிகளின் ஒரு பாடல் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. நிலையாமை

0: நான்மணி மாலை. உணர்வில் வீர செய்வராக திகழ்ந்த போதும் பக்தியில் பழந்தமிழ் மரபை உள்வாங்கிக் கொண்ட பெருந்தறி. பக்தியின் நோக்கமே ஆன்மாவை கடைத்தேற்றுவது. பிறவிகள் தோறும் தொடர்கிற உறவில் இந்த ஆன்மா பெறுகிற பயன் என்ன என்பதை ஆழ்ந்து நோக்குகிற அருளாளர்களின் வரிசையில் சிவபிரகாச சுவாமிகளின் ஒரு பாடல் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. நிலையாமை குறித்த செய்திகளை சொல்வதன் மூலமாக இந்த உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய அருட்பண்பினை விளக்குகிற பாடல். எய்தற்கு அரிய யாக்கை தனக்கு எய்திற்று என்றால் அது கொண்டு செய்தற்கு அரிய அறங்கள் பல செய்து துயர்போர் பிறவியின் இன்று உய்தற்கு ஒருமை பெற ஒண்ணாது உழல்வோன் உடம்பு பொற்களத்தில் பெய்தற்குரிய பால் கமரில் பெய்ததொக்கும் என்பதால் என்று அமைகிறது. இந்த யாக்கை எய்துதற்கு அரியதாக அமைந்திருக்கக்கூடியது. அனைத்து உறுப்புகளும் சிறப்பான நிலையில் அமைந்து எந்த குறைபாடும் இல்லாமல் நிறைந்திருக்கக்கூடிய யாக்கையை கொண்டு முறையான வகையில் அறப்பணிகளை செய்யாமல் வீணாக்குவது என்பது மிகப்பெரிய பாவம். இது எய்ததற்கு அரிதாக இருக்கக்கூடிய யாக்கை. எய்தி இருக்கிறது என்று சொன்னால் அதனை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்தற்கு அரிதாக இருக்கக்கூடிய அறங்களை செய்ய வேண்டும். அது ஒன்று அல்ல, பல அறங்கள் என்கிறார். இந்த பல அறங்கள் செய்வதனுடைய நோக்கம் என்ன? புகழுக்கோ பெருமைக்கோ அல்ல, துயர்கோர் பிறவியினின்று உய்தற்காக செய்யக்கூடியது. எனவே இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய பிறவிகளில் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த மானுட பிறவி, மானுட பிறவியாக வாய்த்திருக்கக்கூடிய இந்த மனித யாத்தை ஏற்கனவே இருக்கக்கூடிய பிறவியாகிய துன்பங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இந்த யாக்கையை கொண்டு செய்தற்கு அரிதாக இருக்கக்கூடிய அறங்கள் பலவற்றை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உய்தல் கிட்டும் என்கிற ஒருமையை பெற விரும்பாமல் இந்த உடம்பு சார்ந்திருக்கக்கூடிய இன்பங்களிலேயே கிடந்து ஆன்மாவை உழைச்சி கொண்டிருக்கிறவன் நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உடம்பு எத்தன்மைத்தது தெரியுமா? பொற்களத்தில் பெய்தற்குரிய பாலை, பொன்னாலாகிய பாத்திரத்தில் ஊற்றி வைக்க வேண்டிய பாலை, பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வெடிப்புகளுக்கு நடுவிலே ஊற்றினால் எப்படி வீணாகுமோ அதுபோல இந்த யாக்கை போய்விடுகிறது என்று எச்சரிக்கை தருகிறார். எனவே யாக்கையார் பயனன் என்று அப்பரடிகள் பாடுவது போல இந்த யாக்கை எடுத்ததினாலே, இந்த உடம்பு எடுத்ததினாலே ஏற்படக்கூடிய பலன் என்ன தெரியுமா? புலன் இன்பங்களிலே திளைத்து இந்த யாக்கையை பாழடிப்பது இல்லை. என்றென்றும் எல்லோரும் வாழ்வதற்கான நிலையில் அறப்பணிகளை இடையீடின்றி செய்வதுதான் நாம் உய்தற்கு உரிய நெறி என்று உயர்நெறி காட்டியிருக்கக்கூடிய சிவபிரகாச சுவாமிகளின் பாடல் அடிகள் இன்று மட்டுமல்ல, என்றும் நின்று வழிகாட்டத்தக்கவை. எனவே தினந்தோறும் கண்ணாடி முன்னின்று நம்மை ஒழுங்கு செய்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய அவயவங்கள் சரியாக அழகாக சீராக இருக்கின்றனவா என்று பார்க்கிற அந்த கணத்தில் இவ்வாறு அழகும் சீரும் பொருந்தி இருக்கக்கூடிய இந்த அவயவங்களை கொண்டு இந்த யாக்கையினாலே நாம் செய்த ஒன்று இன்று நன்று எது என்று சிந்திக்க தொடங்கினால் இந்த பிறவியின் பயனை அடைய முடியும் என்பதை உள் உணர்வாக இந்த பாடல் உணர்த்தி காட்டுகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம் பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில். அறிமுக நேயர்கள், உங்களுக்கான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். எஃப்எம்ல எனக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லைங்க இப்போதான் கொஞ்ச நாளாக டியூன் பண்ணி கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் சரி, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த பொன்னி.

புதுப்புனல் 0 43 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்கலாம். 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர், உங்களுடைய ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேளுங்க. பொனியின் புதுப்புனல்ல அந்த வகையில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் பகுதியிலிருந்து பரமேஸ்வரி அவங்க கேட்டிருக்காங்க. தலைவன் தலைவி திரைப்படத்திற்காக கேட்கக்கூடிய பாடல்

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு கூட.

0: தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேயர்களின் மேடையாய்
3: காத்துல மதக்கிறோம், போற வழியில பூவாசிருக்கிறோம்.
2: விவசாயிகளின் ஊற்று தோழனாய் மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய் நம்பிக்கை நட்சத்திரமாய் மருத்துவ ஆலோசகராய்
4: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
2: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்
5: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
2: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
7: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
8: தர்மபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
9: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ ஒரு 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதுல வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற முடியாது, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதுல வந்து இருதய மருத்துவர்கள், இதய பிரச்சனைக்கு கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாம நம்முடைய மருத்துவமனையில மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீனியர்கத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இடுப்புல வரக்கூடிய TB நோய், அதாவது காச நோய் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு TB மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய காச நோய் புரோகிராம் நடக்குது, அதாவது ரிவேஸ்ட் நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காச நோய் தடுப்பு குழுனே தனியா இருக்கு. இதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணிச்சு அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. 2வது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய

0: இருக்காங்களே அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வந்து பார்த்திங்கன்னா காசு நோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசு நோய் நோய்களை பார்ப்போம். இப்போ காசு நோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய டிபி கிருமி வந்து காச நோய் மருந்துகள் அதாவது டிபி மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது. இந்த மாத்திரை சாப்பிட்றனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர் தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியும். ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யாரு? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளவுதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னான்னா அவங்களுடைய அறிவுரை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
1: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
7: சரி சரி,
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்பொணல் அறிமுக நேயர்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த நம்பருக்கோ 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். வாட்ஸ்அப் நம்பரான 0343-42-24-40-30 இந்த நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலை நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்று காலை 9:05 வானலையில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற தலைப்பில் கட்டிட வரைபடம் மற்றும் அனுமதி ஆலோசகர் எம் வடிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். பொனியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து காயத்ரி அவங்க கேட்கக்கூடிய பாடல் ரெட்ரோ திரைப்படத்திற்காக.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: பொன்னின் புது புன்னல் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்டுக்காங்க. திருப்பத்தூர்ல இருந்து தர்மன் கேட்டுக்காரு, விடுதலை 2 திரைப்படத்திலிருந்து அவருக்காக ஒரு பாடல்.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்களை கேட்கலாம்.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகத்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
0: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த பாட்டெல்லாம் பாடுறப்ப உணவு பொருள் பற்றி பாடுறப்ப சுவாரஸ்யமா இருக்கும். சாப்பிடுறமோ இல்லையாங்க, யாரு சுட்ட தோசை, இது அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்த மாவும் கலந்து சுட்ட தோசை, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு உட்கார்ந்து அப்படி விளையாடுவாங்க. இட்லியை பத்தி சில பேர் சொல்லுவாங்க, அது மாதிரி கையை இப்படி வச்சுக்கிட்டு பிடி கொளக்கட்டைன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. பாருங்க, கொழுக்கட்டை, இட்லி, தோசை, அது மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் ஒன்னா உட்காந்து இரவு நேரத்துல நிலவு காலத்துல வீட்டுல லைட் எல்லாம் இருக்காதா தெருவில் உட்காந்து விளையாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல யார் யார் வீட்டுல என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டோங்கிறத பிள்ளைய கேக்குறப்ப கையை மோந்து பார்க்க சொல்லுங்க. எங்க சொல்லு, உங்க வீட்டுல சாம்பார், எங்க வீட்டுல புளிக்குழம்பு, எங்க வீட்டுல ரசம் தான் அப்படின்னு ஒரு பிள்ளை சொல்லும், எங்க வீட்டுல கறி குழம்பு அப்படிமா ஒரு பையன். இப்ப இதை மோந்து பார்த்து மோந்து பார்த்து சொல்லுங்க எல்லாம், அப்புறம்தான் விளையாட்டு ஆரம்பிக்கும். சரி, இப்ப உணவு பொருள் பத்தி, சிறு வயதுல நமக்கு இது எப்பவும் கிடைக்கும்னு ஒண்ணு இல்லைங்க. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு எது வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கும், அதுதான் இந்த யுகம். எது வேணாலும் எப்ப வேணாலும் கிடைக்கும். இது எப்படி காரணம் என்ன அப்படின்னா, விஞ்ஞான வளர்ச்சி ஒரு காரணம். அந்த காலத்துல கலைவாணர் ஒரு படத்துல அவரும் டி எம் மதுரமும் பாடுற மாதிரி ஒரு செய்தி வரும். என்ன அப்படின்னா, விஞ்ஞானத்தை ஆக்க போறண்டி அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அணுகுண்டு கூட செய்வேன், ஆனா அதுல ஆளை கொல்ல மாட்டேன் அப்படிம்பாரு. அதனுடைய இது என்னன்னா, அதை நல்ல காரியத்துக்கு தான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அஞ்ஞானத்தை போக்க போறண்டி அப்படின்லாம் சொல்லுவாரு. அந்த அம்மா உடனே உள்ள வந்து, வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேக்கும். அதுல இன்னொன்னு சொல்லுவாரு, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு அதை ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி, அதுல ஒன்னையும் ஏத்திட்டு மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அப்பதான் நம்ம வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க அதையும் கொஞ்சம் விவரமாக எடுத்து சொல்லுங்க அப்படின்னோடனே, வீட்டுக்கா என்ன வேணும் கேட்டுக்கோ அப்படிம்பாரு. நெல்லரைக்க, மாவரைக்க, நீரரைக்க மிஷின், அல்லும் பகலும் ஆக்கி போட அதுக்கு ஒரு மிஷின், கொல்லப்புறத்துல கொழா வைக்கணும், குளிர் மிஷின் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவியும் பண்ணியும் வைக்கணும், முடிஞ்சதா அப்படின்னு கேப்பாரு. உன்னை விட்டுட்டேன், என்னம்மா பட்டணம் தட்டி விட்டா, ரெண்டு தட்டுல இட்லியும் காபி நம்ம பக்கத்துல வரணும், கட்டிலுக்கு மேலே ஃபேனு காத்து சுத்தணும், காலங்காட்டு கருவியும் வேணும். நல்லா ஞாபகம், உடுமலை நாராயணக்கு எழுதின பாட்டு இது, 1955 முன்னாடி வந்த பாட்டுங்க. இது எல்லாம் இப்ப நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பா வரும், எல்லாத்தான் இருக்குல்ல அப்படின்னு. எல்லாத்தையும் தாண்டி ஒண்ணு நான் பார்த்த ரெண்டு நாளைக்கு முதல்ல, இட்லி ஏடிஎம். ஒரு பொண்ணு உள்ள போறா, ஏடிஎம் மாதிரி நிறைய மிஷின் இருக்குங்க, அதுல இட்லி படம், தோசை படம், பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் எல்லாம் போட்டிருக்கு. இப்ப போன உடனே அப்படி ஒவ்வொன்னா அப்படி அமுக்கிட்டோடனே, அமுக்கிட்டு அந்த கியூஆர் கோடு காமிச்சு முடிச்ச உடனே அப்படியே ஒவ்வொன்னா அப்படி அப்படி அப்படி அப்படி அப்படி வந்து ஒரு பாக்ஸ்ல நிரம்பி மேல சில்வர் இது போட்டு அப்படியே நம்ம ஏடிஎம்ல பணம் எடுப்போம்ல அது மாதிரி வந்துருது. வந்துட்டா அங்கேயே நின்று அப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டாங்க. இதுல யாரு அரைச்சா, யார் யாரு ஊற வச்சா, யாரு சுட்டா நமக்கே தெரியாது. நான் முதல்ல சொன்னல, யாரு சுட்ட தோசை, அம்மா சுட்ட தோசை அப்படின்னால, இப்ப எல்லாமே மிஷின் செய்துங்கிறத பாக்குறோம். இட்லி ஏடிஎம் அந்த மிஷின் பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாவும் சிரிப்பாவும் வந்தது. இது பாட்டுல சொன்னப்ப எல்லாரும் கேள்வி பண்றோம்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா பாட்டெல்லாம் சில நேரத்தில் உண்மையாகுது, கனவு மெய்ப்படுது, இன்னும் அதுக்கு மேலேயும் கூட நடக்க இருக்குது. ஏடிஎம் இட்லி ஒரு நாளைக்கு சாப்பிட்டுவாங்க பாத்துக்கிடுவோம். என்ன, நம்ம ஏற்கனவே பணம் போட்டு பணம் எடுப்போம், இல்ல இட்லிய வச்சு பணம் எடுக்க வேண்டாம், பணத்தை வச்சே இட்லி எடுக்கலாம். இது பெங்களூருக்கு வந்துருச்சுங்கிறாங்க. நம்ம ஊருக்கு என்ன வராமல போயிருப்போது,

0: வரட்டுங்க, ஒரு நாளைக்கு போய் ஏடிஎம் இட்லி சாப்பிட்டு வருவோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி
6: விவசாயி
7: வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
3: எட்டு மணி 40 நிமிடம் கேட்டிருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில. அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டம் நாகல் நகர்ல இருந்து நடராஜன் ஜனகா இணைந்து கேட்டிருக்காங்க என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திற்காக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
3: என்ன, உண்மையாவா?
4: உண்மையில், அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
3: மேலும் விவரங்களுக்கு
5: 1800 419 1800
6: அண்ட் 1

0: 0977.
1: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு

0: liking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன்? இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்றார், மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில் தொற்றி கொண்ட பயம் இது. இது வந்து வேரூன்றி இருக்குது, இன்னமும் போகலை. 50,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான். பகலில் பயம் இருக்காது, ராத்திரியில் மிருகங்கள் தாக்கும் கொல்லும், நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. அதனால் இந்த மனுஷனுக்கு இரவுனா மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு. மனிதர்களுடைய எல்லா மனசையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மனசு உண்டு. மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த மனசில் பதிஞ்சிருக்கு, பரவுது. இந்த மொத்த மனசில் இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்தில் இரவை வந்து பகலாக்கிறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு. ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலைமை இல்லை. பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டு, விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பாக இருக்குது. சரி, இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகலை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்றைக்கி அதிகம். ஒரு ஆள் ஆற்றுக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான், இன்னும் விடியலை, அதுக்குள்ளே வலையை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டான். வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான். விடிகிற வரைக்கும் என்ன பண்ணுறது, சும்மா கரையிலேயே உட்காந்து காலாட்டிகிட்டு இருக்கிறான். காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டுது. இருட்டில் அது என்னன்னு சரியாக தெரியல. மூட்டைக்குள்ளே சின்ன சின்ன கல்லாக நிறைஞ்சிருக்குது. சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ளே இருந்து ஒவ்வொரு கல்லாக எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான். விடிகிற வரைக்கும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான். கிழக்க மெதுவாக வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது, பொழுது விடிகிறதுக்கான அறிகுறி. இதுக்குள்ளே அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான். கடைசியாக ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில் பாக்கி இருந்தது. வெளிச்சம் வந்ததும் அந்த கல்லை பார்த்தான், அப்படியே தகச்சு போயிட்டான். அடடா, இது வரைக்கும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சான். ஏன் தெரியுமா, அவன் கையில் இருந்தது வெறும் கல் இல்லை, வில வசந்த ரத்தன கல். அது இருட்டில் என்னென்னு புரியாததுனால மூட்டையில் இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எறிஞ்சிருக்கிறான். இப்போ அவனுக்கு அழுகையே வந்துடும் போல் இருந்தது. வாழ்க்கையை வந்து வசதி ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது, இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டான். அந்த வகையில் அவனுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்திருக்குது, அதாவது ஏதோ ஒரு வகையில் இருந்திருக்குது. அதனால தான் அந்த கடைசி கல்லை எரியறதுக்குள்ளே வெளிச்சம் வந்துட்டுது. பல பேருக்கு அந்த அளவு கூட அதிர்ஷ்டம் வர்றதில்லை. எல்லாத்தையும் வீசினதுக்கு அப்புறம் தான் வெளிச்சம் வரும். என்னென்னு விவரம் தெரியாமலே எழுந்திரிச்சு வந்துடுவாங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல், அதை புரிஞ்சிக்காமல் வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரியவங்க கருத்து. சில பேருக்கு புரிஞ்சிக்கிற நேரம் வரும், அதுக்குள்ளே வாழ்நாள்லாம் ஓடி போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? நம்மால் ஒருத்தன் கையில் ஒரு சின்ன பையோடு வந்துக்கிட்டு இருந்தான். பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்குது. வந்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பையன் அப்படியே ஒரு குளத்தில் வீசி எரிஞ்சுட்டான். மகான்கள் தான் இப்படி பற்றில்லாமல் இருப்பாங்க. என்னங்க இது, வில மதிப்புள்ள அந்த பையை இப்படி குளத்தில் வீசி எரிஞ்சுட்டிங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர். அவன் மெதுவாக, இவர் காதோட காதாக சொல்கிறான், ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறார்,

0: அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேயர்களின் மேடையாய்

0: விவசாயிகளின் உற்ற தோழனாய். மாணவ செல்வங்களின் வழிகாட்டியாய். நம்பிக்கை நட்சத்திரமாய். மருத்துவ ஆலோசகராய்.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: மழலைகளை அங்கீகரிக்கும் அழகு குட்டி செல்லமாய்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் தினமும் காலை 9:05 வானலையில் வசந்தம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: Viking Bunions and Briefs.
1: நிகழ்ச்சி காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம் என்ற தலைப்புல கட்டிட வரைபடம் மற்றும் அனுமதி ஆலோசகர் எம் வடிவேல் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக பொனியின் புதுப்புணல நிறைவு பாடலாக சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. பாளையம்புதூர்ல இருந்து சங்கர் அவர் கேட்டக்கூடிய பாடல் அந்த திரைப்படத்திற்காக.
2: சிஎன்ஜி ரெக்கி கிட்ட சிவாரதோ ரச்சிட்ட

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புனல். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. மீண்டும் 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேரம் காலை 9 மணி. இனி கேட்கலாம்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார்,

நாம் சோம்பேறிகளை. நமது முன்னேற்றத்திற்காக எதையும் செய்து கொள்ள அவர்கள் முயல்வதே இல்லை. அப்படிப்பட்ட சோம்பேறிகள் இஷ்ட தெய்வமோ ஆச்சாரிய புருஷரோ மகானோ வந்து நமக்காக எல்லாம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். விளக்கை அணைத்துவிட்டு ஜன்னல்களையும் மூடிவிட்டு இருட்டு இருட்டு என்று கூச்சலிடுவது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இருட்டிலிருந்தால் விளக்கை அல்லவா ஏற்ற வேண்டும்? புத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரின் நிழலாக இருந்த தலைமைச் சீடர் ஆனந்தன் கதறி அழுகிறார். புத்தர் மரணத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்.

0: இருட்டில் இருந்தால் விளக்கையல்லவா ஏற்ற வேண்டும்? புத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறார். அவரின் நிழலாக இருந்த தலைமைச்சிடர் ஆனந்தன் கதறி அழுகிறார். புத்தர் மரணத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் ஆனந்தன் அலறுகிறார். எங்களின் ஒளி எங்களை விட்டு விலகுகிறது. எங்களை சுற்றி இருள் கொஞ்சம் கொஞ்சமாக கவிழ்கிறது. எனக்கு இன்னமும் ஞானம் சிந்திக்கவில்லை. எங்கள் குருநாதர் வாழும்போதே வாய்க்காத ஞானம் மறைந்தபின் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார். மரணத்தின் தருவாயில் புத்தர் சொல்கிறார், நீங்கள் இதுவரை நான் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. என்னை நம்பாதீர்கள் என்றேன். நீங்கள் அதீத நம்பிக்கை வைத்தீர்கள். இப்போது நான் சாவை சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று அறிந்ததும் உங்கள் நம்பிக்கையின் அடித்தளம் ஆட்டம் கண்டுவிட்டது. அவரவர் அவரவருக்கு ஒளியாக இருந்தால் யாருக்காகவும் அழத் தோன்றாது. இறுதியாக உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன், நீயே உனக்கு ஒளியாவாய், நீயே உனக்கு ஒளியாவாய் என்று சொல்லிவிட்டு புத்தர் கண்மூடினார். தன் வழியை தானே சிந்திக்காதவனுக்கு வாழ்வில் சிகரங்களை சந்திக்கும் வாய்ப்பில்லை. அடுத்தவன் சொன்னதை கேட்டு நடப்பதென்று முடிவெடுத்தால் யாரும் ஒருவரை மட்டும் வழிகாட்டியாக வைத்துக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஒரு சமயம் ஒருவர் சொல்வது சரியாக தோன்றும், அடுத்த நாள் இன்னொருவரின் ஆலோசனை அதைவிட சிறப்பானது என்று நம்பிக்கையிடும். ஒரு வாரம் கழிந்ததும் நான்கு பேரை கேட்பது நல்லது என்று தோன்றும். இறுதி வரை நிலையான முடிவுக்கு வராதபடி குழப்பம் நெஞ்சுக்குள் கூடுகட்டும். வேதங்களும் மனிதங்களும் வழங்கும் கருத்துக்களின் சாரம் உன்னை நீ அறிவாய் என்ற ஒரு வரியில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் பிறரை அறியவும் பிறர் மூலம் நம்மை அறியவும் முற்படுகிறோம். தன்னை தவிர அனைத்தையும் அறிந்தவன் அறிஞனாகிறான். தன்னை மிகச்சரியாக அறிபவன் மட்டுமே ஞானியாகிறான். நம் மூதாதையர் தங்களை அறிவதில்தான் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். நான் யார், என் உள்ளம் யார், என் ஞானங்கள் யார் என்ற கேள்விகளால் வேள்வி நடந்தது. அதனால்தான் வாழ்க்கை குறித்த தெளிவு அவர்களுக்கு இருந்தது. நாம் விதைப்பதைத்தான் விளைச்சலாக காண இருக்கிறோம். நாம் அறுவடை செய்வது எப்போதோ விதைத்தது. எனவே நல்லவற்றை விதைப்போம், நல்லவற்றை சிந்திப்போம், நல்லவற்றுக்காகவே வாழ்வோம். அப்படி வாழ்கிற வாழ்க்கைதான் வறுமை உட்பட எல்லா தடைகளையும் தாண்டிய வாழ்க்கையாக அமையும். வெற்றி என்பது தொட்டவுடன் தானே தோன்றுவதல்ல, அது தடைகளின் மீது ஏறி பயணம் செய்வது, தோல்விகளை படிக்கட்டுக்களாக மாற்றுவது, வெற்றிக்கனியை பறிப்பது. அந்த முயற்சி அது இன்றைய இளைய தலைமுறைக்கு தேவை.
1: தர்மபுரி சங்கர் ஸ்டாண்ட்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 9:05. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி முறை இருக்குது. ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரி நிறைய ரூம் ஸ்பெசிலிட்டிஸ் இருக்கணும், குழந்தைங்க படிக்கிற மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்கணும். ஹாஸ்பிட்டல்னா நோயாளிகள் இருக்கிற மாதிரி அதிக பிரிவுகள் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் ஒவ்வொரு முறை இருக்கு. நேர்களே, நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம கட்டுமான துறையில அவங்களுடைய அனுபவம் பெரிய கட்டிடங்களை உருவாக்கும் திறன், அதை எதிர்கொள்ளக்கூடிய சவால், தரமான கட்டிடம், இத பத்தி தான் கேட்க போறோம். யார்கிட்டன்னு பாத்திரலாமா? இந்த தகவல்கள்லாம் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்கிறாரு கட்டிட பொறியாளர் எம் வடிவேலு அவர்கள். பேசலாமா? வணக்கம் சார்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் சார். நீங்க, நான் வந்து உங்களை பத்தி சொல்றத விட நீங்க உங்களை பத்தி சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
1: எஸ் மேம். மேம், என்னோட பேர் வந்து வடிவேல். நான் டியூமி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஆபீஸ் வச்சிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து அப்ரூவல் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அப்ரூவல் ஒர்க்னா ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், கல்யாண மண்டபம், ப்ளஸ் வந்து லேஅவுட்ஸ், இந்த மாதிரி வந்து அப்ரூவல் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மக்களுக்கு வர டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன்.
0: சார், இப்போது பொதுவாக ஒரு பில்டிங் கட்டணுன்னா முதல்ல நம்ம வந்து அந்த இடத்த பார்ப்போம், அந்த இடம் நமக்கு பிடிச்சிருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல பில்டிங் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் நமக்கு பிடிச்சிருக்குன்றதை தவிர அந்த இடத்துல வேறு என்னென்ன விஷயத்தை நம்ம கவனிக்கணும்? ஒரு பில்டிங்கை பெருசாக நம்ம எழுப்ப போகிறோம் அப்படின்னா என்னென்ன விஷயத்தை கவனிக்கலாம்?
1: எஸ் மேம், இப்போ ஒரு நீங்கள் பில்டிங் கட்ட போகிறீங்கன்னா மேம், ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும் மேம். இப்போ பர்டிகுலராக வந்து ஒரு நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, இப்போ டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவோம் மேம், அந்த டிடிசி அப்ரூவல் சைட் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் பேங்க் லோன் போகிறதுக்கு, மற்ற அம்யூனிட்டிஸ் மற்ற ஒர்க்கு போகும்போது உங்களுக்கு அந்த இஷ்யூ உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகாது மேம்.
0: ஓகே ஓகே சார். இப்போது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பில்டிங் கட்டணுன்னா அந்த இடத்துல இருக்கிற மண்ணை வந்து கண்டிப்பாக பரிசோதனை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மண் பரிசோதனை எதுக்கு செய்யணும், ஏன் செய்யணும்?
1: எஸ் மேம், இப்போ சால்ட் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோன்னா மேம், இப்போ ஒரு இடத்துல வந்து மண் வந்து லூஸாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து ஹார்டாக இருக்கும் மேம். பட்டு நம்ம நார்மலாக வந்து சால்ட் டெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் பண்ணும் போது அந்த மண் வந்து எவ்வளோ வந்து வெயிட் தாங்குறது நமக்கு தெரியாது மேம். நீங்கள் எத்தனை ஃப்ளோர் கட்டணுன்றது நீங்கள் கெஸ் பண்ணாமல் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா மேபி வந்து அந்த பில்டிங் வந்து இடியறதுக்கோ இல்லை கிராக் ஃபார்ம் ஆகிறதுக்கோ நிறையா பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம். அதனால் பேசிக்காக வந்து நீங்கள் சால்ட் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளம் எதுவுமே வந்து வராமல் பாதுகாத்து ரொம்ப வசதியாக இருக்கும் மேம்.
0: சார், இப்போ வந்து நீங்கள் அப்ரூவல் பிளாட்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இதுவே ஒரு அன்அப்ரூவல் பிளாட்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி அப்ரூவலாக மாற்றலாம்? மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அப்ரூவலாக வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அதை வந்து எப்படி அப்ரூவலாக மாற்றலாம்?
1: எஸ் மேம், நீங்கள் சொல்கிற மாதிரி மேம், இந்த அன்அப்ரூவல் பிளாட் வந்து அப்ரூவல் பிளாட்டாக மாற்றுறதுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக வந்து ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மேம். அதாவது ரெகுலேஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு மேம். இப்போ அன்அப்ரூவலாக ஒருத்தர் வந்து பிளாட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து அப்ரூவலாக மாற்றுறதுக்கு ஒரு மூணு க்ரிட்டீரியா இருக்குது மேம். என்ன க்ரிட்டீரியானா மேம், அவங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணுமே. அந்த ஸ்கொயர் ஃபீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனது கட் ஆஃப் டேட் இருக்குது மேம். கட் ஆஃப் டேட் மீன்ஸ் எப்படின்னா 20/10/2016 மேம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் வந்து வெப்சைட் ஆன்லைன் இருக்குது மேம். வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் ப்ளஸ் ஆதார் கார்டு பேசிக் டாக்குமெண்ட் தேவைப்படும் மேம். அந்த பேசிக் டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்கள் அன்அப்ரூவல் பிளாட்டை வந்து அப்ரூவல் பிளாட்டை நம்ம மாற்றிக்கலாம் மேம்.
0: நேர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கு இல்லையா? அதனால நீங்களும் உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிப்போடு 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0-43-42 என்ற முன்னணிப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். அடடா, நம்பர் சொன்னவன நேயர்களும் வந்துட்டாங்களே, பேசிடலாம். வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், நான் பாப்பர் படிக்கிறது நவீன் பேசுறேன்.
0: சொல்லுங்க நவீன் ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: அதாவது இப்ப வந்து அப்ரூவல் கொடுக்கறத பத்தி, அந்த இடத்த அழகிறத பத்தி தான் நீங்க சொல்றீங்க. அதுல இப்ப கவர்மெண்ட்

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வானொலியில் வசந்தம், வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்பிக்கை நட்சத்திரமா ஒளிவலா வரப்போகுது. ஒரு கட்டடங்கிறது வெறும் செங்கல், சிமெண்ட், கம்பி இதால் மட்டும் உருவாக்கப்படுறது கிடையாதுங்க. அதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்கணும், தொழில்நுட்ப அறிவு இருக்கணும், அனுபவம்னு பல விஷயம் இருக்கு. குறிப்பா வீடு மட்டும் இல்லை, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டடங்கள் எழுப்பலாம் இல்லையா.

0: வந்து சேட்டலைட்டு மேப்பை வச்செல்லாம் வந்து சர்வே பண்ணலாம்னு சொல்லி சொல்றாங்களே, அது மாதிரி டெக்னாலஜிக்கலாம் இதுல என்னென்ன இருக்கு அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க.
1: இப்போ நீங்க சர்வே பண்ணுறதா கேட்குறீங்க சார், கரெக்டுங்களா? ஹலோ சார், இப்போ சர்வே பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ சர்வே பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டிஜிபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் வந்திருக்குங்க சார், அது டிஜிட்டல் மூலிமா. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாங்க சார். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டேப்பு ப்ளஸ் வந்து செயின் வச்சு அளந்திருப்போம் சார். இப்போ டிஜிஎஸ் மூலிமா வந்து அதை நம்ம வந்து டேரெக்டாக வந்து சேட்டலைட்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் சார். இப்போ நம்ம சேட்டலைட் கனெக்ட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தினா வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் சார். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அன்ஷேப் ஏரியா இர்ரெகுலர் ஷேப்புக்கெலாம் வந்து நீங்கள் அளக்குறதுன்றது பார்த்தீங்கன்னா வந்து டேப்பு செயின்லேயோ அளக்குறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் சார். இப்போ இந்த டிஜிபிஎஸ் மூலியமாக அளக்கும் போது உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதேமாதிரி ஏரியாவும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார்.

0: சரி, அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து என்ன இம்பார்ட்டன்ட் தேவைப்படும், அதை எப்படி வாங்குவாங்க?
1: ஓகே மேம், இப்போ அப்ரூவல் வாங்குறது பார்த்தீங்கன்னா மேம், பேசிக்காக வந்து இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சர்டன் நார்ம்ஸ் இருக்குது மேம். இப்போ எக்ஸாமில் வந்து நீங்கள் ஒரு லேஅவுட் ப்ரொபோசல் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா மேம், புதுசாக லேஅவுட் பிரிக்கிறாங்க அப்படின்னா மேம், அதுக்கு வந்து பேசிக்காக வந்து ரோடு வித்து தான் பேசிக் ஃபஸ்ட்டு மேம். ரோடு இருந்தால் மட்டும்தான் அந்த லேஅவுட் அப்ரூவல் வாங்க எலிஜிபிள் வரும் மேம். அந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க மேம். எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இப்போ வில்லேஜ் ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் ரோடு மேம். பப்ளிக் ரோடு எப்படி சொல்லுவோம்னா, அந்த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் பேரில் இருக்கணும் மேம். இப்போ நான் வந்து ஒரு ரோடு விட்டுருக்கேன், இல்லை என்னோடய ரிலேஷன் விட்டுருக்காங்க, அது வந்து பப்ளிக் ரோடு எடுத்துக்க மாட்டோம் மேம். அதாவது கவர்மெண்ட் ரோடு, அந்த கவர்மெண்ட் ரோடையை வந்து வித்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மினிமம் 20 ஃபீட் வேணும் மேம் வில்லேஜ் ஏரியா மேம். அதே வில்லேஜ் ஏரியாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் மேம். அந்த டவுன் பஞ்சாயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.5 மீட்டர் உங்களுக்கு வேணுமே. 6.5 மீட்டர் இருந்தால் தான் நம்ம எலிஜிபிள் வரும் மேம் லேஅவுட் பிரிக்கிறதுக்காக. அதே வந்து அதை சார்ந்து இன்னும் கொஞ்சம் பக்கம் வந்தால் உங்கள் முன்சிபாலிட்டி கார்பரேஷன் சொல்லுவோமே. இதே இந்த முன்சிபாலிட்டி கார்பரேஷன் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஃபீட் வேணுமே. உங்களுக்கு 7 மீட்டர் நமக்கு ரோடு வித்து கம்பல்சரி வேணுமே. அப்படி 7 மீட்டர் ரோடு இருந்தால் தான் ஃபஸ்ட்டு நம்ம அது லேஅவுட் பர்பஸில் உள்ளே போக முடியுமே. அது தாண்டி வந்து நம்ம அந்த முன்சிபாலிட்டி கார்பரேஷன் இது சார்ந்து வந்து அர்ஜென்ட் இருக்க வில்லேஜ் எல்லாமே வந்து பெரிய அர்பன் நம்ம சொல்லுவோமே. அந்த பெரிய அர்பன் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே 7 மீட்டர் நமக்கு வேணுமே. இது வந்து லேஅவுட் பேசிக்காக வந்து லேஅவுட் பிரிக்கிறதுக்கான தேவையான நார்ம்ஸ் மேம். அதே நீங்கள் ஒரு பில்டிங் பண்ண போகிறீங்கன்னா அப்படின்னா மேம் ஒவ்வொன்றுக்கு மாறும் மேம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் பில்டிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 7 மீட்டர் இருந்தால் போதுமானது மேம் உங்களுக்கு. அதே ஒரு கமர்ஷியல் டெவலப்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நமக்கு 30 ஃபீட் நமக்கு வேணுமே. அதை தாண்டி வந்து ஒரு மண்டபம் மால் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா 50 ஃபீட் ஹெபோ நமக்கு தேவைப்படும் மேம். அதனால் டெவலப்மெண்ட்டை பொறுத்து நமக்கு ரோடு வித்து வந்து நமக்கு தேவைப்படும் மேம். நீங்கள் உங்களுடைய ப்ரொப்போசல் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நல்ல இன்ஜினியர் பார்த்து நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா சரி அப்ரூவல் வாங்குறதாலும் சரி மேம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணக்குள்ளே உங்களுக்கு நல்லாயிருக்கும் மேம்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஏழில் நீர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: நேர்களே, கேட்டு ரசிச்சிருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமா உலா வளர்ந்துருக்கு. நம்ம கூட நேரலையில் இணைஞ்சு தகவல்களை சொல்லிட்டு இருக்காரு கட்டிட பொறியாளர் எம் வடிவேல் அவர்கள். சார், நீங்க வந்து அன்அப்ரூவல் பிளாட்டா இருந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டீங்க, மேபி பில்டிங்கா இருந்துச்சுன்னா, அன்அப்ரூவல் பில்டிங்கா இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம்?
1: எஸ் மேம், இப்போ அன்அப்ரூவல் பில்டிங் பார்த்தீங்கன்னா மேம், அதுவுமே வந்து அப்ரூவல் வாங்கலாம் மேம். எப்படி அப்ரூவல் வாங்கலாம்னா மேம், இப்போ ஸ்கூல் பில்டிங் பார்க்கும்போது வந்து ஸ்கூல் பில்டிங்க்கு வந்து தனியாக ஜியோ கொடுத்துருக்காங்க மேம். ஸ்கூல் பில்டிங் பார்த்தீங்கன்னா மேம், 1/1/2011 மேம். இதுக்கு முன்னே கேட்டிங்கன்னா எஜுகேஷனல் பில்டிங் மேம். இப்போ எஜுகேஷன் பில்டிங், ஸ்கூல், காலேஜ் அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் பில்டிங் மட்டும் வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக ஜியோ இருக்குது மேம். இப்போ மறுபடியும் வந்து இப்போ லாஸ்ட் மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க மேம். இன்னும் 1 இயருக்கு வந்து அந்த வேலிடிட்டி டைம் இருக்கு நமக்கு. இது பர்டிகுலராக ஸ்கூல் பில்டிங் மட்டும் வாங்கலாமே. அதை தாண்டி மற்ற பில்டிங் அப்ரூவல் வாங்கன்றதுக்கு எதுவும் ஜியோ எதுவும் இல்லை மேம். அதை தாண்டி நீங்கள் எக்ஸிஸ்டிங் பில்டிங்னாலுமே அப்ரூவல் வாங்கலாமே. எப்படி வாங்கலான்னா, நீங்கள் கட்டிங்கிற பில்டிங்கானது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி, இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நான் ஃபஸ்ட்டு உங்களை ஆல்ரெடி சொன்னேன், லேஅவுட்டுக்கு வந்து ரோடு வித்துன்னு சொன்னேன். அதே மாதிரி பில்டிங்க்கு நம்ம ரோடு வித்துருக்குமே. ஒவ்வொரு பில்டிங்கும் ரோடு வித்து நமக்கு வந்து மாறுமே. அந்த ரோடு வித்து வந்து எலிஜிபிள் வருது, ப்ளஸ் வந்து பில்டிங் சுற்றி இருக்கிற நம்ம செட்பேக்குமே, நம்ம லேண்டுக்கும் நம்ம பில்டிங்க்கும் உள்ள இடைவெளியானது நம்ம கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வந்து செட்பேக் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸிஸ்டிங் பில்டிங்காக இருந்தாலுமே நம்ம வந்து அப்ரூவல் வாங்கலாமே.
0: ஓகே சார். சார், ஒரு அப்ரூவல் வாங்கணும்னா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்?
1: ஓகே மேம், இப்போ ஒரு அப்ரூவல் வாங்கினா அதுக்கு எலிஜிபிலிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க மேம். எலிஜிபிலிட்டின்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் எலிஜிபிலிட்டி வந்து நமக்கு மாறுது மேம். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து லேஅவுட் நான் சொல்லியிருந்தேன் மேம், அதேமாதிரி பில்டிங் சொல்லியிருந்தேன் மேம். இப்போ இதில் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டாக்குமெண்டேஷன் மேம். டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லீகல் டாக்குமெண்ட்டாக கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும் மேம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்றது, உங்களுக்கு வந்து கூட்டுப்பட்டா இருக்கக்கூடாது மேம். உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் தனிப்பட்டாவே இருக்கணும். பக்கத்தில் வந்து உங்களுக்கு வாட்டர் பாடி எதுவும் உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது மேம். குவாரி, கிரஷர் அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் இருக்கக்கூடாது மேம். அந்த மாதிரி பார்த்து வாங்குறது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் மேம்.
0: நேர்கள் கிட்ட பேசுறலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன சந்தேகமோ கேட்கலாம்.
2: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: சார், வீடு கட்டியாச்சு, வீடு கட்டியாச்சு.
1: ஓகே சார்.
2: அத பஞ்சாயத்து வந்து ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு கட்டிட்டேன்.
1: ஓகே சார்.
2: ஆ, டோர் நம்பர் போறதுக்கு வந்து அப்ரூவல் வேணும்னு கேக்குறாங்க. இப்போ பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்கினாதான் டோர் நம்பர் கொடுக்க முடியும் கேக்குறாங்க. அது எப்படி சார் அது?
1: எஸ் சார், இப்போ உங்களுக்கு தான் சார் இப்போ டோர் நம்பர் வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்லி கேட்குறீங்க சார். இப்போ என்னென்னா சார், உங்களுக்கு எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க சார். இப்போ ஆன்லைன் பண்ணும் போது நீங்கள் வந்து பில்டிங் அப்ரூவல் வாங்கினதா மட்டும்தான் நம்ம டோர் நம்பர் வந்து வாங்க முடியும் சார். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பில்டிங் அப்ரூவல் எதனா வாங்கியிருக்கீங்களா சார்? பில்டிங் அப்ரூவல் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்களா சார்?
2: பில்டிங் அப்ரூவல்லாம் வாங்கிட்டேன் சார்.
1: ஓகே சார், நீங்கள் பில்டிங் அப்ரூவல் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா சார், உங்களோட டாக்குமெண்ட் ஜெராக்ஸு ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு இந்த பில்டிங் அப்ரூவல் காப்பி செய்து எடுத்துமேட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து கிளர்க்கிட்ட நீங்கள் கொடுங்க சார். அவர் சார் வந்து உங்களுக்கு சைட் பார்த்துட்டு சைட் வெரிஃபிகேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்கள் அப்ரூவல் நம்பரை வச்சு ஆன்லைனில் வந்து உங்களுக்கு டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவா சார். நீங்கள் டேக்ஸ் கட்டினா உங்கள் டோர் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவார் சார்.
0: சிறப்பாக கேட்டீங்க, நன்றி.
1: ஓகே,
0: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம். அப்படி சொல்லலாம்,
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: சில பேர் இப்பவும் பாருங்க மேடம், கட்டுறாங்க ஆனா அது சரியா தண்ணியை ஊத்துறதுல, அதை கட்டடத்துக்கு எப்படி ஊத்தணும், பூசணா எப்படி ஊத்தணும், அது
1: சார். நீங்கள் இப்போ பில்டிங் பற்றிலாம் வந்து கியூரேஷன் பற்றி கேட்குறீங்க சார். இப்போ கட்டினதாக ஊற்றுறாங்க, கட்டில அது கியூர் இது பிளாஸ்டிக் மண்ணாக வந்து தண்ணி ஊற்றுறதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க சார். பட் கியூரிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து மினிமம் வந்து நீங்கள் கட்டுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20 டேஸ் கம்பல்சரி நீங்கள் கியூரிங் பண்ணணும் சார். அந்த கியூரிங் டைம்னால் நீங்கள்

0: மாற்றிக்கலாங்க சார். இப்போ எக்ஸாம்லேருந்து நீங்கள் நீங்கள் கட்டுறீங்கன்னா அடுத்த நாள்லேருந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 டைம்ஸ் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் சார். அப்படி அப்படியே டேஸ் என்ன குறைச்சிக்கலாங்க சார். ஒரு 5 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 5 டைம் கொடுங்க சார். அடுத்த 5 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 டைம் கொடுங்க சார். அடுத்த 5 டேஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3 டைம் கொடுங்க. அப்படி டேஸ் குவஸ்ட்டு க்யூரிங்கிறது கம்பல்சரி பண்ணணும் சார். மேபி நீங்கள் க்யூரிங் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ஏர் கிராக்கு மற்ற பில்டிங் கிராக் அது மாதிரி ஃபார்ம் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க சார்.
1: இனிப்பில் இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்
2: அம்மா. வணக்கம் அம்மா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நான் வேலூர் மாவட்டம் பட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: கேளுங்க, உங்களுக்கான சந்தேகங்களை சுருக்கமா கேட்கலாம்.
2: கண்டிப்பா ஐயா. எனக்கு ரெண்டு கேள்விகள். இந்த டிபிசிபி அப்ரூவல் அப்படின்னா என்ன? அது எதனால தேவைப்படுது? அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? அது ஒண்ணு பத்தியும். ரெண்டாவது, ஒரு அபார்ட்மெண்ட் கட்டினதை நம்ம வாங்குறோம் ஐயா, என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கறத பார்த்து. நம்ம வீடு கட்டுறதை விட அபார்ட்மெண்ட்டா நிறைய பேர் கட்டி வாங்குறாங்களே, அப்ப என்னென்ன அப்ரூவல் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து அதை வாங்கணும். இந்த ரெண்டு பத்தியும் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
0: ஓகே மேம். மேம், நீங்கள் ரெண்டு விஷயம் கேட்டிருக்கீங்க மேம். ஒன்று வந்து டிடிசிபி அப்ரூவல் என்னன்னு கேட்டிருக்கீங்க மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் வந்து கட்டியிருக்காங்க, அதில் வந்து வாங்கும் போது என்னென்னலாம் பார்த்து வாங்கணுன்றத கேட்டிருக்கீங்க மேம். நான் ஃபஸ்ட்டு உங்கள் அப்பார்ட்மெண்ட் சொல்லிடுறேன் மேம். இப்போ அப்பார்ட்மெண்ட் ஒன்று கட்டி அவங்க சேல் பண்ணுறாங்கன்னா மேம், அவங்க ப்ராப்பராக வந்து அப்ரூவல் வாங்கி தான் சேல் பண்ண முடியும் மேம். இப்போ என்னென்ன அப்ரூவல்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேம், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை டிடிசிபியில் வந்து அவங்க ஒரு அப்ரூவல் ஒன்று வாங்கியிருப்பாங்க மேம். அந்த டிடிசிபியுடைய ஆர்டர் காப்பி ப்ளஸ் ட்ராயிங்லாம் செக் பண்ணிக்குவாங்க மேம். ரெண்டாவது வந்து டிடிசிபிலேருந்து லோக்கல் படி போகும் மேம். லோக்கல் படி மீன்ஸ் உங்களுக்கு பஞ்சாயத்தில் மீட்னா பஞ்சாயத்து பிடி ஆஃபீஸ் போயிருக்கோம் மேம். அதே வந்து உங்களுக்கு முனிசிபாலிட்டி கார்பரேஷன், அவங்க வந்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் போயிருக்கோம். அவங்க இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு அவங்க ஒரு ஆர்டர் நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த ஆர்டர் செக் பண்ணிக்கோங்க மேம். இந்த ரெண்டு ஆர்டரை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ரேரான்னு சொல்லுவோமே, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் அண்ட் ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லுவோமே சொல்லிட்டு அந்த ரேரால வந்து அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க ஃபார்ம் சீன் ஒன்று கொடுப்பாங்க மேம். அந்த ஃபார்ம் சீன் வந்து வாங்கியிருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு இந்த மூணு ஆர்டர் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் இஷ்யூ இல்லை மேம். இது மூணு ஆர்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இஷ்யூ இல்லை மேம். பேங்க் லோனுக்கு மற்ற சம்மந்த விஷயம் போகும்போது உங்களுக்கு எதுவும் இஷ்யூ க்ரியேட் ஆகாது மேம். ரெண்டாவது வந்து டிடிசிபி அப்ரூவல்னு கேட்டிங்க மேம். இப்போ டிடிசிபி அப்ரூவல்ன்ற என்னன்னா மேம், இப்போ நாம் வச்சுக்கிற லேண்டோ பில்டிங்கோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி செக் பண்ணி நம்ம அப்ரூவல் தர ஒரு அப்ரூவல் கவர்மெண்ட் மேம் நமக்கு. அது பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க மேம். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன பில்டிங் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லோக்கல் உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு பிடி ஆஃபீஸு முனிசிபாலிட்டி டவுன் பஞ்சாயத்து அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஏரியா அதிகமாக போகும்போது நம்ம டிடிசிபியில் வந்து வாங்கிக்கலாம் மேம். ஓகே மேம், தேங்க்யூ மேம்.
1: இனிப்பில் இனியும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
3: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பலகடை கூர்லாதன் சித்தரா பேசுறேங்கண்ணா.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான சந்தேகங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம்.
3: நல்லா இருக்கீங்களா கண்ணா?
1: அனைவரும் நலம்.
3: சிறப்பு நாளைய வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் சார்.
3: என்ன, நாங்க முன்னாடியே பாலக்கால் போட்டோங்கண்ணா.
0: ஓகே சார்.
3: அது ஒரு சின்ன பிரச்சனைனால அப்படியே நின்னு போச்சுக்கண்ணா ஒரு 6 மாசமா.
0: ஓகே சார்.
3: போர் போடுறதுக்கு கொஞ்சம் பக்கத்து வீட்டில் வழி இல்லாத அது ஒரு பிரச்சனையால் நின்று போச்சு. மறுபடியும் பாலக்கால் போடணுங்களா? மறுபடியும் தண்ணி ஜலம் பார்க்கணுங்களா? ஏற்கனவே ஜலம் பார்த்தாச்சுங்க. அந்த இடத்துல போடலாமா இல்லை பாலக்கால் மறுபடியும் போடணுங்களா?
0: சரி, இது பொறுத்தவரையும் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் முடிவு பண்ணுறது தான் சார். ஒன்ஸ் நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஓகேங்க சார். மறுபடியும் போடணுன்றது பற்றின வந்து நீங்கள் நினைக்கிறது தான் சார். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி போட்டதே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். மறுபடியும் போகணும் நெசசரி இல்லை சார். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி ஸ்டாப் ஆயிடுச்சு, எனக்கு மறுபடியும் போட்டால் தான் கரெக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணினா புதுசாக போட்டுக்கலாம் சார். இதில் வந்து பர்டிகுலர் எதுவும் இது இல்லைங்க சார்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு விற்பனை தள்ளுபடி. நேர்களே, விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைஞ்செல்லாம்.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தர் ரோட் போச்சம்பள்ளி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?

0: இதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
0: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Hasan Tanko.
1: மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமா வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில நேரலையில் இணைஞ்சு நமக்கு பல்வேறு தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு கட்டிட பொறியாளர் எம் வடிவேல் அவர்கள். நேர்களை, நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அழைக்கப்பட வேண்டிய எண்கள், புதிய நேர்களாக இருந்தால் 0-43-42-3-24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம். யார் இங்கிருந்து?
5: மேம், நாங்க வேலூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் மேடம்.
4: சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் சுபாஷ் ஆனந்த் மேடம்.
4: உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம்.
5: மேம், எங்கள்கிட்ட ஒரு 67 சென்டா ஒரு பிளாட் இருக்கு மேடம், லேண்ட் இருக்கு.
6: ஓகே சார்.
5: அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம்.
6: அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்ல சார்?
5: சார், அது ஃபுல்லா ஸ்கொயர் ஃபீட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கோம் சார்.
6: ஓகே சார்.
5: சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு மூணாக பிரித்து இது பஞ்சாயத்து அப்புறம் வாங்கலாமா, இல்லை வந்துட்டு 67 சென்ட்டுக்குமே நாங்கள் டிடிசி செட் பண்ணுவோம்
6: சார்? ஓகே சார். இப்போ இந்த 67 சென்ட் பற்றினா சார், நீங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க சார், நீங்கள் வந்து தனியாக பிரித்து சேல் பண்ண சொல்கிறீங்க கரெக்டுங்களா சார்?
5: இல்லை, பிரித்து சேல் பண்ணுறதுக்கும் சரிங்க சார், நம்ம வீடு கட்டுறதுக்கும் சரி, இது 67 சென்ட்டை டைரெக்டாக கட்டாமல் இதை வந்துட்டு டிடிசி செட் பண்ணுவாங்களா இல்லை பஞ்சாயத்து கட்டுவாங்களா
6: சார்? கட்ட போகிற பில்டிங்க்கா இல்லை லேண்டுக்கா சார்?
5: அந்த ரோட்ல இருந்து வர ரோடு வந்து 10 அடி ரோடா இருக்குது, அதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்களா இல்ல அந்த 10 அடி ரோடு போடுவாங்களா?
6: என்னென்ன சார் இப்போ இதுக்கு நம்ம சைட்டுக்கு மடைக்கிற ரோடு நமக்கு மினிமம் நம்ம என்ன வில்லேஜ் ஏரியாவா சார் இல்லை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அந்த மாதிரி வருமா சார்?
5: இது டவுன் பஞ்சாயத்து.
6: ஓகே சார். நமக்கு டவுன் பஞ்சாயத்தில் வந்து நமக்கு 21 அடி நம்ம வேணும் சார், 6.5 மீட்டர் இருந்தால் நம்ம எலிஜிபிள் வரும் சார் நமக்கு டிடிசிபிள் அப்ரூவல் வாங்குறதுக்காக.
5: சரிங்க.
6: அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்கள் பில்டிங் மட்டும் வந்து பில்டிங் இப்போ எவ்வளோ ஏரியாஸ் நீங்கள் கட்ட போகிறீங்க?
5: சரிங்க சார் நீங்கள் 12,000 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறீங்கன்னா நீங்கள் லோக்கல் அங்கே டவுன் பஞ்சத்தில் நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம் சார். நீங்கள் டவுன் பஞ்சத்தில் பில்டிங் அப்ரூவல் மட்டும் வாங்கிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் சார் ஒன்றும் தப்பு இல்லை சார்.
7: டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க சார்.
6: டிடிசிபி தேவை இல்லைங்க சார். ஏன்னா ஏரியா வந்து நீங்கள் இப்போ 12,900 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு லோக்கல் டவுன் பயத்துல வாங்கிக்கலாம் சார்.
5: ஓகே சார், ஓகே.
4: இனி பிள்ளைங்க இந்த மாதிரி நன்றி.

0: சார், அப்ரூவல் வாங்குறதுல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு?
1: எஸ் மேம், இப்போ அப்ரூவல் பார்த்தீங்கன்னா மேம், வெரைட்டின்னு பார்க்கும் போது மேம், இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து இப்போ லேண்டு தனியாக வரும் மேம், பில்டிங் தனியாக வரும் மேம். பட் அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து இப்போ அப்ரூவல் கொடுக்குற அத்தாரிட்டி வந்து நமக்கு மாறுது மேம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேம், கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸு இல்லைனா பிடிஓ ஆஃபீஸு இல்லை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் அவங்ககிட்ட போயிட்டு மட்டும் நம்ம அப்ரூவல் வாங்கணும். இப்போ அந்த மாதிரி வாங்கும் போது நமக்கு ஏன்னா ஃபைல் சப்மிட் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் டிமாண்ட் ரைஸ் பண்ணுறது, ஃபீஸ் கட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து போயிட்டு இருந்துச்சு மேம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா புதுசாக கொண்டு வந்து செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க மேம். அது எப்படின்னா மேம், மேபி அந்த மாதிரி எங்கள் மாதிரி இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் சொன்னாங்கன்னா மேம், அவங்க சைட் இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு மேம் அவங்க ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி வந்து ஆன்லைனில் போட்டு வித்தின் பார்த்தீங்கன்னா வந்து 1 hour 2 hour வந்து அவங்க அப்ரூவல் வந்து எடுத்துக்கலாமே. அதே மாதிரி புதுசாக வந்து இப்போ நாம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மேம். பட் இது பேர் வந்து நம்ம செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சொல்லிட்டு மேம். இது ஒன்று மேம், நார்மலாக ஆஃபீஸ் போய் வாங்குறது ஒன்று மேம். இப்போ ரெண்டு செக்மெண்ட்டாக நம்ம பிரிக்கலாம் மேம்.
0: சார், இந்த மாதிரி அப்ரூவல் வாங்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது?
1: எஸ் மேம், இப்போ நம்ம அப்ரூவல் வாங்குறதுனால பெனிஃபிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேம், உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேம், மேக்ஸிமம் 90% வந்து எல்லாமே வந்து பேங்க் லோனுக்கு போகிறவங்க கம்பல்சரி வாங்குவாங்க மேம். ஒன்று மேம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட்டு நமக்கு ஒரு கஸ்டமர் ஒருத்தர் பேசினார்ல மேம், நான் வந்து வீட்டு வரி வந்து வாங்க போகிறேன் என்கிட்ட ஒன்று வாங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்டு வரி வாங்குறதுக்கு, அதை தாண்டி வந்து இப்போ பெரிய பில்டிங்லாம் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க மேம். அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாமே கம்பல்சரி வந்து நமக்கு அப்ரூவல் தேவைப்படுமே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேம், இப்போ நமக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறோம்லாமே, அந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு வந்து பேர் வைக்கினாவே அப்ரூவல் தான் மஸ்ட் நமக்கு மேம். அந்த அப்ரூவல் இல்லாமல் நம்ம வேறு எதுவுமே நம்ம பண்ண முடியாது மேம்.
0: சரி, இப்போ பில்டிங் கட்டுறோம்னா கண்டிப்பாக பில்டிங் எல்லாம் கட்டி முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா இபி வாங்கணும்ல சார், அதுக்கு ஒரு ப்ராசஸ் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும், அது என்னென்ன?
1: எஸ் மேம், இப்போ நீங்கள் இபி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மேம், இதுக்கு முன்னாடி வந்து மேனுவலில் இருக்கக்குள்ள நமக்கு எந்த இஷ்யூமே இல்லை மேம். இப்போ நம்ம இபி டேக்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் பண்ணிட்டாங்க மேம். இப்போ ஒரு நீங்கள் இபிக்கு வந்து இபி வந்து நீங்கள் லைன் வாங்குறதை போகும்போது அவங்க பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க மேம். என்னென்னு பார்க்கும்போது இபிக்குமே வந்து அப்ரூவல்ன்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட் மேம். அப்ரூவல் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கணும், டோர் நம்பர் வாங்கிக்கணும் மேம், ப்ளஸ் பில்டிங் டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும் மேம். இது மூணு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இபி பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி டெம்பரரி வாங்கியிருப்பீங்க மேம். டெம்பரரி வந்து இப்போ பர்மனெண்ட் மாற்றி கொடுத்துருவாங்க மேம்.

0: சரி, சம்டைம்ஸ் வந்து நம்ம லோன் வாங்கி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும்?
1: எஸ் மேம், இப்போ நீங்கள் ஒரு லோன் ப்ரொசீஜர் நீங்கள் போகிறீங்கன்னா மேம்,
0: ம்
1: பேசிக்காக வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலு டாக்குமெண்ட் பார்த்தினா வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். ஃபஸ்ட்டு உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா மேம், நீங்கள் ஐடி கம்பல்சரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் மேம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேம், உங்கள் டாக்குமெண்ட் பார்த்தினா வந்து யார் வந்து நீங்கள் லோன் போட போகிறீங்களோ அவங்க பேரில் அந்த டாக்குமெண்ட் கம்பல்சரி இருக்கணும் மேம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அப்ரூவல் சைட்டாக கம்பல்சரி இருக்கணும் மேம். அப்ரூவல் சைட் மீன்ஸ் இப்போ டிடிசிபி அப்ரூவல், லோக்கல் பாடி அப்ரூவல் சொல்லிட்டு அப்ரூவல் சைட்டாக கம்பல்சரி இருக்கணும் மேம். நீங்கள் பில்டிங் லோன் போகும்போது பில்டிங் கம்பல்சரி வந்து நம்ம அப்ரூவல் வாங்கியிருக்கணும் மேம். இந்த மாதிரி வந்து பேசிக்காக இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லோன் ப்ராசஸ் பண்ண முடியும் மேம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து இனிப்புல இணைஞ்சிடலாம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் பில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்,
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் வானலையில் வசந்தம். இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரமா ஒளி உலா வந்துட்டு இருக்கு. நம்ம கூட நேரலையில் இணைஞ்சு தகவல்களை வழங்கியிருக்கிறாரு கட்டிட பொறியாளர் M. வடிவேல் அவர்கள்.

0: சார், இப்போ மக்களுக்காக லேட்டஸ்ட்டாக கொண்டு வந்த திட்டங்கள் இந்த மாதிரி துறை உங்கள் துறைகளில் அந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் இருக்கா?
1: எஸ் மேம், இப்போ நம்ம லாஸ்ட் வீக் நடந்த மீட்டிங்கில் மேம், நம்ம வந்து மக்களுக்காக இப்போ அந்த அப்ரூவல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டு சொன்னேன் மேம், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் சிட்டுவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் நிறையா பில்டிங் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க மேம். அது என்னென்ன பில்டிங்கு என்னென்ன ஏரியாவில் வந்து பண்ணலான்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேம்.
0: ஓகே சார்.
1: வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேம், ஃபஸ்ட்டு வந்து 3100 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தது மேம், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் சிட்டுவேஷனில் வந்து பண்ண முடியாது, இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக வந்து நமக்கு செல்ஃப் சிட்டுவேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதோடய ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து எஃப்எஸ் ஏரியா வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்லேயும் நம்ம இங்கே செல்ஃப் சிட்டுவேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே வீடு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3100 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 750 ஸ்கொயர் மீட்டர் வரையும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செல்ஃப் சிட்டுவேஷன் வந்து பண்ணிக்கலாம். அதே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பில்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7100 ஸ்கொயர் ஃபீட்லேயும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ வந்து அதிலே வந்து சிட்கோ சிப்கார்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2500 ஸ்கொயர் மீட்டர் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செல்ஃப் சிட்டுவேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து லோக்கல் பாடியோடைய ஏரியா லிமிட்டேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்ம பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம், இப்போ அவங்களுக்கு வந்து லோக்கல் பாடி பார்த்தீங்கன்னா வந்து 12912 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி லிமிட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து கடை கமர்ஷியல் பில்டிங் பார்த்தீங்கன்னா 2000 ஸ்கொயர் ஃபீட்லேயும் பண்ண முடியுமா இருந்துச்சு, இப்போ வந்து 5350 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடியில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே லாஸ்ட் நடந்த மீட்டிங்கில் வந்து இதெல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான ஜியோ ஒன்றும் வராமல் இருக்குது, ஜியோ வந்தால் இது தொடர்ந்து நம்ம மக்களுக்கு எல்லாமே சர்வீஸ் பண்ணலாம்.
0: தேங்க்யூ சார்.
1: தேங்க்யூ.
0: அப்புறம் அப்ரூவல் வாங்குறதுல வந்து நீங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னீங்க, ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க?
1: ஐ மீன் இம்பார்ட்டன்ட் சொன்னால் மேக்ஸிமம் அப்ரூவலே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான் மேம். பட்டு நான் என்னோடய அட்வைஸ் என்னென்னா மேம், இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு எல்லாமே வந்து டைம் டிலே ஆகும், ப்ளஸ் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், நிறைய இடத்துல அலையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க மேம். ஆனால் இப்போ அப்படி இல்லை மேம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க மேம். அதனால் வந்து உங்களுக்கு லோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் இருந்தால் அவங்க மூலிமா வந்து நீங்கள் போய் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் சிட்டுவேஷன் பார்த்தோம்னா வந்து நீங்கள் 1 டேல வாங்கிக்கலாம் மேம். தெரிஞ்சு அதிகபட்சம் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் மேம், அதிகபட்சமாக 1 டே நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதே மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் பண்ணுறதா மேக்ஸிமம் 1 வீக் 10 டேஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் மேம். இதுக்கு முன்னாடி வந்து மாதக்கணக்கில் அலைஞ்சிட்ருங்க, அந்த மாதிரி அலையணும்னு அவசியம் இப்போ இல்லை. நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு வந்து டைம் டிலே ஆகுது, நிறைய வந்து மணி செலவு ஆகுது, அந்த மாதிரி நீங்கள் யோசிக்க தேவை. இப்போ பொறுத்தவரையும் வந்து எல்லாமே ஈஸியாக கிடச்சிட்ருக்குது, அதனால் நீங்கள் அப்ரூவல் பொறுத்தவரை ஈஸியான மெத்தில் இப்போ நிறைய வாங்கிக்கலாம்.
0: ஓகே சார். இப்போது புதுசாக வீடோ இல்லை ஸ்கூலு இந்த மாதிரி செய்கிறாங்கல்ல சார், கட்டிடம் கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க?
1: எஸ் மேம், இப்போ நீங்கள் புதுசாக புதுசாக நீங்கள் கட்டிடம் கட்டுறீங்களா, தயவு செஞ்சு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் அப்புள் வாங்காமல் யாரும் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீங்கள் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரூவல் வாங்கினீங்கன்னா உங்கள் பில்டிங்கானது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அப்ரூவல் வாங்குறதுக்கோ மற்ற ப்ரொசீஜருக்கோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதே நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமங்கள் இருக்கும். மேபி வந்து உங்களுக்கு இருக்கிற கவர்மெண்ட் நார்ம்ஸ் தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் அப்ரூவல் வாங்குறதுக்கு நிறைய டைம் டிலே ஆகும், ப்ளஸ் வந்து அப்ரூவல் வாங்க முடியாமல் போகிறது கூட வாய்ப்பு தெரிஞ்சிருக்குது. அதனால் இப்போ எம்டி சைட் இருக்குங்களா, நீங்கள் நேரடியாக ஒரு இன்ஜினியர் பாருங்கள், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க, செக் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி நீங்கள் அப்ரூவல் வாங்கிட்டு அடுத்து நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு வர ப்ராப்ளமே வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம்.
0: ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் சில பேர் எப்படின்னா ரொம்ப சம்பிரதாயம் பார்ப்பாங்க, இந்த பக்கம் தான் வாஸ்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து சர்டின் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், இந்த இடத்துல கிச்சன் இருக்கணும் இல்லையா, ஒரு பெரிய பில்டிங் கட்ட போனால் இந்த இடத்துல இந்த பிளான் தான் இருக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் இருக்கும். ஆனால் இவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்கள் அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க?
1: எஸ் மேம், நான் வந்து இப்போ நம்ம பப்ளிக் வந்து ஒரு காமனாக வந்து ஒரு 2 விஷயம் சொல்லுவோம் மேம். வாஸ்துன்றது வந்து இதுக்கு முன்னாடி முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி ஒரு டோர் வைப்பாங்க மேம், பின்னர் ஒரு டோர் வைப்பாங்க மேம், டோர் வைப்பாங்க, 2 டோர் யூஸ் பண்ணுவாங்க மேம். அதோடைய பர்பஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் வச்சுருந்தாங்க மேம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டோர் வச்சுருப்பாங்க மேம், ஏன்னா சன்லைட் வந்து நல்லா உள்ளே வந்துருக்காங்க. மேபி நீங்கள் வாஸ்துன்றதே வந்து 2 பேஸ் பண்ணி தான் உருவாகுது மேம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல காற்றோட்ட வசதியோடு இருக்கணும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லா பிளேஸ்லையுமே வந்து சன்லைட் கம்பல்சரி உள்ள ஃபுல்லாக ஃபார்ம் ஆகணும் மேம். இந்த மாதிரி வந்து நீங்கள் வீடு ஃபார்ம் பண்ணிங்கன்னா பேசிக்காக வந்து நீங்கள் வாஸ்து பார்க்க தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு.
0: சார், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு நார்மலாக ஒரு பில்டிங் கட்டுறோன்னப்போ ஓகே, இதே மழை சீசன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பில்டிங்

0: கட்டுறாங்க இல்லைங்களா சார், அப்போ வந்து என்னென்ன முன்னெச்சரிக்கையெல்லாம் அவங்க பண்ணணும்?
1: எஸ் மேம், மேம் நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் மழை சீசனில் வந்து பில்டிங் கட்டும் போது மேம் டெய்லியுமே மழை பெஞ்சிருக்காது மேம். மேபி உங்களுக்கு அதோட அறிகுறிகள் பார்த்துட்டு மேம், இப்போ மழை பெய்யும் போது மேக்ஸிமம் வந்து அவுட் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இன்னர் ஒர்க் பண்ணலாம் மேம். எனக்கு தெரிஞ்சு அதே வந்து மழை இல்லாத போது நீங்கள் அவுட் ஒர்க் பண்ணலாம் மேம். இப்படி அப்படி பண்ணுறதுனாலையும் மேக்ஸிமம் வந்து இப்போ ஒரு வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம் மேம். நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் தான் மழை வருது அப்படின்னா வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே ஒர்க் பண்ணிவிட்டோம், மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னர் ஒர்க் பண்ணினாலையும் உங்களுக்கு ஆஃப் ஒரு ஆஃப் டே வந்து உங்கள் வெயிலில் காந்துச்சுன்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு எதுவுமே வந்து பாதிப்பு எந்த வராது மேம்.
0: சார் அப்புறம் இப்போ ஒரே ஒரு இன்ஜினியர்ஸோட வழிகாட்டத்தோட ஒரு பில்டிங்கை நம்ம கட்டுறோம்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் கட்டிடுவோம் சார். இப்போ இந்த பழைய பில்டிங்கை ஆல்டர் பண்ணுறது, இப்போ வீடே கூட பாருங்கள், ஒரு புதுசாக வீடு கட்டுறோன்னா கட்டி முடிச்சிடலாம். இப்போ அந்த பழைய வீடை வந்து ஆல்டர் பண்ணுறோம் அப்படி கட்டும்போது வந்து நீங்கள் எந்தெந்த பகுதியெல்லாம் முக்கியமாக சரி பார்ப்பீங்க?
1: எஸ் மேம், மேம் ஒரு பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா மேம் புதுசாக கட்டுறது நமக்கு எதுவும் இஷ்யூ இல்லை மேம். ஆனால் இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் பில்டிங் இருக்குது, அதை நீங்கள் வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்னாமே ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து அதோடைய வந்து பில்டிங்கோட ஸ்ட்ரென்த்தில் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போமே. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போமே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ரெனோவேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ரெனோவேட் பண்ணுவோம் மேம்.
0: இனி இப்போ ஒரு நேயர் வராரு பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பள்ளிப்பட்டி பழைய தருமபுரியிலேருந்து தர்மலிங்கம் பேசுகிறேன் மேடம்.
0: ஐயா சொல்லுங்கள், உங்களுக்கான சந்தேகங்களை கேட்கலாம்.
2: ஒரு பில்லர் போட்டு கம்பியெல்லாம் கட்டி ஒரு பில்டிங்கை கட்டினோம்னா அதனுடைய லைஃப் டைம் எவ்வளோ வருஷம்
1: சார்? இப்போ நான் இருக்கிற கவர்மெண்ட் நாம்ஸ் பில்டிங் அதுங்களுக்கு வந்து 40 இயர்ஸ் சார்.
0: 40 வருஷம் வருங்க.
2: 100 இயர்ஸ்.
1: சரி சார்.
2: 100 வருஷம் சொன்னாங்க.
1: சரி சார்.
0: சார் உங்க இனிப்பு சரியா இல்ல.
1: அதுக்கு மேல வந்து கண்டிப்பா லைஃப் இருக்கும் சார். பேஸ்டா நம்ம அந்த வந்து பில்டிங் வந்து மெயின்டைன் பண்றதை பொறுத்து உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ நம்ம அதை பாதுகாத்த பொறுத்து இருக்குங்க சார். தேங்க்யூ சார்.
0: சார் நேயர்களுக்கு இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அது அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கணும்னா உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்?
1: எஸ் மேம், மேம் நான் என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன் மேம். இப்போ என்னோடய பேர் வந்து இன்ஜினியர் வடிவேல் மேம். ஆஃபீஸ் நேம் வந்து டியூமி கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு வச்சுருக்கோம் மேம். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா மேம் நம்பர் வந்து 19/17 அண்ணாமலை ஸ்ட்ரீட், நியர்பை வந்து குமார்ஜிராக்ஸ் ஆர் நியர்பை வந்து முன்சிபாலிட்டி ஆஃபீஸ் மேம் தருமபுரி. என்னோடய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 8122101282. ஆஃபீஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 9443101282. மேலும் இவங்களுக்கு நீங்கள் டிஎம்இ கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ கனெக்ட் பண்ணுங்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்களினி கேட்கலாம்.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்ட் அருகில் தர்மபுரி.
3: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: எல்லாவற்றையும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்றால் பிரச்சனையே பேசுறதுல தானே இருக்கு. இதை எங்க போய் தீர்த்துக்கிறது? புரிந்து கொண்டே வந்தார் நண்பர் புகழ்மதி. பேச்சை குறைத்தால் பிரச்சனை தவிர்க்கலாம் அமைதியாக சொன்னேன் புகழ்மதியிடம். நீங்களும் நல்லாத்தான் சொல்றீங்க, நானும் சரியாத்தான் பேசுறேன், ஆனா எதுக்கெடுத்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னே சொல்றாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? சலித்து கொண்டார் நண்பர் புகழ்மதி. இரு நண்பர்களுக்குள் சண்டையா? பேசி தீர்த்து கொள்ளலாம். கணவன் மனைவி இடையே மனஸ்தாபமா? பேசி தீர்த்து கொள்ளலாம். இரண்டு நாடுகளுக்குள் கருத்து வேறுபாடா? பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். நிர்வாகத்திற்கும் அலுவலர்களுக்கும் இடையே தாவாவா? பேசி ஒரு கருத்தை எட்டலாம்.

நிலம் வீடு வாங்குவதில் பிரச்சனையா? உரிமையாளரும் வாங்குபவரும் உட்கார்ந்து பேசி ஒரு விலையை முடிவு பண்ணலாம். பங்காளிகளுக்குள் சொத்து தகராறா? உட்கார்ந்து பேசி சமாதானம் செய்து கொள்ளலாம். இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதை மட்டுமே ஒரே பதிலாக நாம் வைத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தைகள் மூலம் பல தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் அவிழ்க்க முடியா முடிச்சுக்களையும் சரி செய்து விடலாம் என்பதே இதுவரை இருந்து வந்திருக்கிற நியதி. பழங்காலத்திலிருந்து இக்காலம் வரை நாடுகளுக்கிடையே தூதர்களை நியமிப்பதும் தூது அனுப்புவதும் பேச்சுவார்த்தைகள் மூலம் சுமூக உறவை ஏற்படுத்தவே ஆகும். நடக்கின்ற பேச்சுவார்த்தைகள் பிரச்சனைகளை வளர்க்காதவையாக இருக்க வேண்டும். ஆனால் பல பேச்சுவார்த்தைகள் எரிகிற நெருப்புக்கு தண்ணீராக இருக்காமல் எண்ணெயாக இருந்து பிரச்சனைகளை வளர்ப்பவையாகவே அமைந்து விடுகின்றன. கோளாறு பேச்சுவார்த்தைகளிலா இல்லை பேசும் மனிதர்களிடமா? நண்பர் புகழ்மதியிடம் கேட்டேன், பேச்சு பேச்சை வளர்க்குமா இல்லை பேச்சை குறைக்குமா? அவர் என்னிடம் திரும்ப கேட்டார், அது பேசும் மனிதர்களை பொறுத்தது. என்னை கேட்டால் பேசி தீர்ப்பதை விட

0: எரிகிற நெருப்புக்கு தண்ணீராக இருக்காமல் எண்ணெயாக இருந்து பிரச்சனைகளை வளர்ப்பவையாகவே அமைந்து விடுகின்றன. கோளாறு பேச்சுவார்த்தைகளிலா, இல்லை பேசும் மனிதர்களிடமா? நண்பர் புகழ்மதியிடம் கேட்டேன், பேச்சு பேச்சை வளர்க்குமா இல்லை பேச்சை குறைக்குமா? அவர் என்னிடம் திரும்ப கேட்டார், அது பேசும் மனிதர்களை பொறுத்தது. என்னை கேட்டால் பேசி தீர்ப்பதை விட பேசாமல் தீர்ப்பதே மேல் எனப்படுகிறது என்றேன் நான். அவர் அமைதியாக இருந்துவிட்டார். தூதர்களாக இருப்பவர்களுக்கும் சமாதானம் செய்து வைப்பவர்களுக்கும் நிறைய தகுதிகள் தேவைப்படுகின்றன. தேவைப்படும் போது பேசுவது, பெரும்பாலான நேரங்களில் பேசாமல் கண்களால், சைகைகளால், அங்க அசைவுகளால் தகவல்களை தெரிவிப்பது, இதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இலக்கணத்தில் விடாப்பிடியாக உள்ள ஒரு புலவர் ஒரு குளத்தில் மூழ்கி கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு முதியவர் சென்றார். ஐயா ஐயா, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு நீச்சல் தெரியாது, எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று புலவர் கூப்பாடு போட்டார். உடனே முதியவர் குளக்கரை அருகில் சென்றார். ஐயா கொஞ்சம் பொறுங்கள், எனக்கு நீச்சல் தெரியாது, யாராவது நீச்சல் தெரிஞ்ச ஆம்பளை இருந்தா கூப்பிட்டு வர்றேன் என்று மூழ்கி கொண்டிருந்த புலவரிடம் கூறினார். உயிருக்கு போராடி கொண்டிருந்த புலவர் அந்த நேரத்திலும் கூறினார், ஐயா பெரியவரே, நீங்கள் பேசியதில் இலக்கண புழை இருக்கிறது. ஆம்பளை என்று கூறக்கூடாது, ஆண் பிள்ளை என்றுதான் கூற வேண்டும். என்னை உடனடியாக குளத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்கள், ஆம்பளை பொம்பளை அனைத்திற்கும் அருமையான சொற்களை கற்றுத்தருகிறேன் என்றார். ஆம்பளையாவது பொம்பளையாவது ஆளவிடு சாமி என்று புறப்பட்டு போய்விட்டார் முதியவர். பேச்சு சில நேரங்களில், அதுவும் ஆபத்தான நேரங்களில், நிச்சயம் பிரச்சனைகளை வளர்க்கும். நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை உங்களுடைய குரலையே கேட்டு ரசிக்கலாம். கண்டிப்பா 10 மணி அப்படிங்கறது நிறைய நம்மளுடைய நேயர்கள்லாம் வந்து நிறைய அவங்களுடைய தொழிலை கேட்டுட்டே நிறைய வந்து டெய்லரிங் பண்றவங்க இருப்பாங்க, நிறைய சமைக்கிறவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்க, இப்படி நிறைய ஹோட்டல் கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொழில் அவங்களுடைய தொழிலை பார்த்துட்டே வந்து FM கேட்டுட்டே செய்வாங்க. மரக்கடை, நிறைய அதாவது மெக்கானிக் ஷாப், இப்படி நிறைய இடங்கள்ல நம்மளுடைய FM கேட்டுட்டு இருக்காங்க நேயர்கள். கண்டிப்பாக வந்து 10 மணி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே அவங்களுடைய வேலைங்களை, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி ஃப்ரெஷ்ஷாக வந்து கடையை ஓப்பன் பண்ணி இன்றைக்கான வேலையை செய்வோம்ப்பா, இன்றைக்கான நாள் நமக்கு நல்லா இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நம்பிக்கையோடு வந்து அவங்களுக்கான தொழிலை ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பாக அதே நேரத்தில் இன்றைக்கான பொழுது உங்களுக்கான பொழுதாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்களுடைய குரல்லையே கேட்டுட்டே உங்களுக்கான தொழிலை நீங்கள் செய்யலாம், உங்களுடைய வேலையை நீங்கள் ஆரம்பிக்கலாம். 0043 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை உங்களுடைய குரல்லையே வாய்ஸ் மெசேஜா எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அந்த வகையில முதல் பாடல்

0: இல்லை கேட்டிருக்காங்க.
1: தருமபுரி எப்பேமிற்கு இனிய காலை வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊட்டங்கரை வட்டம் மேம்பட்டங்கள் சிவராமன் பேசுகிறேன். படம் சுந்தரா டிராவல்ஸ், பாடல் நீ சந்தனம் பூசிய செண்பகமே.

0: போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: இந்த பாட்டு கேட்போம்.
4: புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது.
0: இல்ல இல்ல, இந்த பாட்டு கேட்போம்.
4: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
0: அட, அந்த படத்துல எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்குமே, எந்த பாட்டை தான் கேக்குறது அப்படிங்கிற குழப்பமே இனி வேண்டாங்க. ஒரே படத்துல இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் முழுமையாக கேட்டு ரசிக்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 2:30 நமது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 ஒரு பட பாடல் நிகழ்ச்சி. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
5: காலை இனிய வணக்கம் தருமபுரி பண்பலைக்கு. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால். எனக்கு பிடித்த திரைப்படம் அண்ணா நகர் முதல் தெரு என்ற படத்தில் மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு என்ற படம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
6: இனிய காலை வணக்கம். நான் தர்மபுரி மாவட்டம் வெள்ளாளப்பட்டியிலிருந்து வசந்தி. எனக்கு பிடித்த படம் வானத்தை போல. பாடல் வந்து மைனாவே மைனாவே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நேர்கள் நீங்களே உங்களுடைய விருப்ப பாடலை உங்களுடைய குரலையே கேட்டு ரசிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 0343 42 24 40 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரை வாய்ஸ் மெசேஜா குரல் பதிவா எங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
3: வணக்கம், நான் சேலம் இட்ட புதூர் மலர் ராஜா. எனக்கு பிடித்த பாடல் ஓரம்போர் உக்குமணி வண்டி வருது படம்.
4: டேய் பசங்களா, சைக்கிள் மதுவத்தலன்னு என்ன தெரிஞ்சுதான்?

0: அங்கப்பா ரோட்ல எல்லாம் குறுக்க மறுக்க ஆள் போயிட்டு இருக்காங்க, அவங்களை எல்லாம் ஒதுங்கி போக சொல்லுங்கடா.
1: அட ஓரமா போக சொல்லுங்கடா. ஓரமா போயா?
2: ஓரம் பாப்பா, ஓரம் போ,
3: ஓரம் போயா?

ஓரம்போ ஓரம்போ ஓரம்போ ஏ கருவி கருவே.

மருத டவுனையெல்லாம் அழகா சுத்தி வருவேன். கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பேன் ஆசைப்படி நானே. குஷியான சவாரி

0: தங்க மாளிகையை விளங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க.
1: தர்மபுரி பண்பலைக்கு இனிமையான முற்பகல் வணக்கம். சொல்பவர் மேச்சேரி கச்சராயனூர் ஜெயராமன். எனக்கு நரசிம்மா திரைப்படத்திலிருந்து காதல் ஆராரோ காதல் ஆராரோ.

0: பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, குழந்தைகளே, இளைஞர்களே, நான் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. வெறும் பணம் அனுப்புறதுக்கு தான் கியூஆர் கோட ஸ்கேன் செய்யணும், இல்லைன்னா பின் போடணும். பணம் வாங்கறதுக்கு இல்ல.
1: ஆர்பிஐ சொல்கிறது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும் போதும் பின் போடும் போதும் கொஞ்சம் கவனமா இருங்க.

0: 10:40 கேட்டுட்ருக்கோம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவாய் நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க.
1: வணக்கம், என் பேர் மீனா, நான் அதியமான் கோட்டையில இருந்து பேசுறேன். எனக்கு பிடிச்ச படம் வந்து சிம்மராசி, பாடல் வந்து வனத்தி நில விடுத்து.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஹலோ, யார் பேசுறது?
4: வணக்கம் மேடம், நாங்க ஆஷ்புஸ் கம்பெனில இருந்து பேசுறோம்.
3: சொல்லுங்க, என்ன விஷயம்?
4: நீங்க என்ன வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: நான் வீட்ல ஹவுஸ் வைஃபா தான் சார் இருக்கேன்.
4: சரி, நல்லதா போச்சு. எங்க கம்பெனில ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, செய்றீங்களா?
3: என்ன வேலை சார்?
4: பார்ட் டைம் ஜாப் தாங்க மேடம். நீங்க வீட்ல இருந்தே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம்.
3: ஓ, அப்படியா சார்? 50,000 ரூபாயா? நான் இப்ப என்ன பண்ணணும் அதுக்கு?
4: மேடம், ஒன்னும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது மேடம். 50,000 ரூபாய் என் அக்கௌண்ட் காமிச்சு விடுங்க மேடம். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்க செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம்.
3: நான் இப்ப அமிச்சு விட்டா எனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வந்துரும்ல?
4: கண்டிப்பா நீங்க இதை நம்பி இறங்கலாம் மேடம்.
3: இப்பவே அனுப்புறேன். அப்பாடா, அம்சாச்சு அம்சாச்சு. இப்ப மறுபடியும் கால் பண்ணி சொல்லுவோம்.
5: பேராசைகளை கைவிடுவோம், பெரும் இழப்பை தவிர்ப்போம்.
6: நேரம் சரியா 10:45. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை கேட்கக்கூடிய நேயர்,
7: வணக்கம். நான் சேலம் வேப்படிதளத்திலிருந்து தண்டபாணி பேசுறேன். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில ரொம்ப நாள் ஆச்சு பாடல் கேட்டு. இன்னைக்கு பாடல் கேட்கணும் போல இருக்கு, அதனால எனக்கு ஒரு பாடல் தாங்க. பாடல் வந்து பிரம்மா படத்திலிருந்து, வருது வருது இளங்காற்று இந்த வசந்தம்.

0: நிகழ்கேற்றது கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய குரல்லையே அவங்களுடைய பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக பாடலை கேட்டக்கூடிய நேயர் யார்?
1: வணக்கம் தர்மபுரி எஃப்எம், என்னோட பேர் ரமணன், நான் பாளையமுதூர்ல இருந்து பேசுறேன். எனக்கு வந்து மலபார் போலீஸ் படத்திலிருந்து என் கண்ணாடி பேசவில்லை கண்ணே கண்ணே அந்த பாட்டு போடுங்க மேடம்.

0: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை கேட்டிருக்காங்க.
1: வணக்கம் மேடம், மேனகா பேசுறேன், பள்ளப்பட்டுல இருந்து பேசுறேன். எனக்கு துள்ளாத மாந்துள்ள ஒரு சாங் போடுங்க.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்த்தி. நன்றி நேர்களே.

கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஸ்டீபன் ராஜ். ஒவ்வொரு நாளும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில வகை வகையான சத்துமிக்க நிறைய உணவுப் பொருட்களை நீங்க கேட்டு ரசிச்சு அதை ருசிச்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க இருக்கக்கூடிய சத்தான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் சி அதிகம் நிறைந்துள்ள கரிசலாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி சப்பாத்தி எப்படி செய்யறதுன்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்டு ருசிக்க இருக்கிறோம். பொதுவா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேர் இன்னமும் கீரையா அது கசக்கும் இல்ல துவர்ப்பா இருக்கும் அப்படின்னு இக்னோர் பண்றவங்க தான் அதிகம். அதையும் தாண்டி அவங்களுக்கே தெரியாம இந்த கரிசலாங்கண்ணி கீரையை எப்படி வந்து அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளா மாத்துறது அப்படின்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த கரிசலாங்கண்ணி கீரை சமைக்க நமக்கு தேவையானது, கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கட்டு, கோதுமை மாவு 1-1.5 கப் எடுத்துக்கலாம், 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சமா கரம் மசாலா, தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம், ஆலிவ் எண்ணெய் இருந்தா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம், தூளுப்பு தேவையான அளவு, தண்ணீர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். முதல்ல கரிசலாங்கண்ணி கீரையை நல்ல தண்ணியில அள

பூசிட்டு நல்லா கழுவி அதை கொஞ்சம் உலர்த்தி வைங்க. அதுக்கப்புறமா அந்த கீரைகளை நல்லா கிள்ளி வச்சுட்டு வானலியில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதை நல்லா காஞ்ச உடனே கீரையை போட்டு சிறிது நேரம் நம்ம வந்து வதக்கணும். வதக்கின பின்னாடி அதை அப்படியே கொஞ்சம் வந்து ஆற விடணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கக்கூடிய தயிர் அதுல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவு அமைக்கல் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நேரமின்மை காரணமா வந்து மிக்சி பயன்படுத்திருந்தாலும் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தயிர் கரசலங்கனி கீரை மிக்சிங் கூட வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மென்மையா வந்து பிசைஞ்சு வச்சு

0: மா நம்ம இந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தயிர் கரிசலங்கனி கீரை மிக்சிங் கூட வந்து கோதுமை மாவு கொஞ்சம் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு மென்மையா வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணையும் கூடவே கொஞ்சம் தண்ணியும் தெளிச்சு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்ல சாஃப்டாவும் மிருதுவாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன உருண்டைகளாக்கி சப்பாத்தியை தேய்ச்சி வைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். சில பேர் இந்த சப்பாத்தி தேய்க்கும் போது மாவு ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக மைதா மாவை வந்து பயன்படுத்துவாங்க. நீங்க மைதா மாவுக்கு பதிலா கோதுமை மாவு பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா வழக்கம் போல தோசைக்கல்ல அடுப்புல வச்சு அதை நல்லா காஞ்ச உடனே அடியில கொஞ்சமா எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு மேல சப்பாத்தியை தேய்ச்சி நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான கரிசலாங்கண்ணி கீரை சப்பாத்தி தயாராயிடும். இத காலையில டிஃபனுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம், இல்ல இரவு நேரத்துல சாப்பிடுறவங்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். இந்த சப்பாத்தி நல்ல ஆரோக்கியம் மிகுந்ததாக இருக்கும், எந்த விதமான துவர்ப்பு மற்றும் கசுப்புத்தன்மை இல்லாம இருக்கும். இந்த சப்பாத்திக்கு நம்ம பொட்டுக்கடலை சட்னியோ அல்லது தக்காளி சட்னி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல காம்பினேஷன் அருமையாக இருக்குங்க. உங்க குழந்தைகளுக்கு மாலை நேர ஸ்நாக்ஸை கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா காலையில அவசர அவசரமா வேலைக்கு போகக்கூடியவங்க இந்த கரிசலாங்கண்ணி கீரை சப்பாத்தி எடுத்துட்டு போனீங்கன்னா நாள் முழுவதும் நல்ல எனர்ஜியா வேலை செய்யறதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரை உங்களுக்கு உபயோகமா இருக்கும். மீண்டும் நல்லதொரு ஆரோக்கியமான உணவு சமையல் குறிப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:05. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
0: பெண் என்றால் பூக்களை மென்மையானவள் மட்டுமல்ல, புயலையும் எதிர்த்து நிற்கும் பெரும் சக்தி அவள். கண்ணீரை மலர்த்து கனவுகளை வளர்ப்பவள், வழிகளை கடந்து வெற்றியை படைப்பவள். அவள் ஒரு வீட்டிற்கு விளக்கம் மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் வெளிச்சம். அவள் ஒரு குடும்பத்தின் தூண் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் மாற்றம். தோல்வி வந்தாலும் துவண்டு போகாமல், தடைகள் வந்தாலும் தயங்காமல், என்னால் முடியும் என்ற ஒற்றை வார்த்தையால் உலகத்தையே வெல்லும் துணிச்சல் அவளிடம் உள்ளது. அம்மாவாக அன்பையும், மகளாக மகிழ்ச்சியும், தோழியாக நம்பிக்கையும், தலைவியாக வழிகாட்டுதலையும் தருகிறாள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெண்களுக்கான நிகழ்ச்சி பூவே பெண் பூவே. பூவே பெண் பூவே இன்னைக்கு பாவையர் விருப்பமா மன வருது. தொழிகள் பங்கேற்க அழைக்க வேண்டிய எண்கள், புதிய தொழிகளாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற தொழிகள் 0-43-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசிச்சிருக்கோம். பூவே பின் பூவே இன்னைக்கு பாவேர் வளப்பாம் வா. பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொழிலங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம். பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க.
5: சாந்திமா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: கிழக்கே போகும் ரயில், பூவரசம் பூ பூத்தாச்சு பாட்டு வேணுங்க.
5: கொடுத்துடலாம் உங்களுக்காக.
6: நன்றிங்க.
5: நன்றி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு.
1: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.

0: மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: பதினோரு மணி 19 நிமிடம் நம்ம இணைந்திருக்கிறோம் பூவே பெண் பூவே. இன்னைக்கு பூவே பெண் பூவே பாவேர் விருப்பமா வளம் வருது. பெண் தொழுகை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: யார் இங்கிருந்து?
8: தர்மபுரி மாவட்டம் தெனாகரம் கவிதாசம் மேடம்.
7: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
8: புது
7: புது வர இளையாச்சு அந்த பாட்டு போடும். சரியா கேக்கல, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்கறலாம். நன்றி.

0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு, அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடிக்கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, இன்னைக்கு பாவேர் விருப்பமா வளம் வந்துட்டு இருக்கு. பெண் தொலைங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேம்.
8: வணக்கம். யார் இங்கிருந்து?
9: தர்மபுரி மாவட்டம் இருளப்பட்டியில முருகம்மா பேசுறேன்.
8: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
9: மைனா படத்துல இருந்து ஒரு பாட்டு
8: கொடுத்துருக்கீங்க. உங்களுக்காக ஒரு பாட்டு கொடுத்துடலாம். நன்றி.
9: நன்றி மேம்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை என்னைக்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பூவை பின் பூவை நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். பூவை பின் பூவை இன்னைக்கு பாவியர் விருப்பமா வளர்ந்துட்டு இருக்கு. பெண் தொழிகள், நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கணும்னா அழைக்கப்பட வேண்டிய எண்கள் அறிமுக தொழிலாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணி போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்றொரு எண்ணாக 0-43-42 என்ற முன்னணி போடு, 24-40-31 என்ற எண்ணிலும், மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். பெண் தொழிலை கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் மேடம்.
7: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: நான் தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி ஒன்றிய

0: மானைதள்ளி கடத்தக்குட்டி துளசிமணி.
1: துளசிமணி அம்மா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு அந்த வியாபாரம் இருந்தா காசு இருந்தா எல்லாம் அம்மா வாங்க முடியுமா? எனக்கு அம்மா இல்ல மேடம்.
1: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாடலை கொடுத்துடலாம். நன்றி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நிலையத்தில் நேரம் 11:40 இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம். தோழிகள் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில அடுத்த தோழியோட பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நாமக்கல் நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி பேசுறேங்கம்மா.
3: சிவகாமி அம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
4: விரலுக்கேற்ற வீக்கம் என்ற படத்துல இருந்துங்கம்மா, எட்டு கட்டு வாசல் வீடு கட்டி அந்த பாட்டு வேணுங்கம்மா.
3: அவ்வளோ பிடிக்குமா அந்த பாடல்?
4: ரொம்ப பிடிக்குங்கம்மா.
3: ஏன், என்ன காரணம்?
4: அது நம்ம வீட்டுல நடக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க ஆனதுல இருந்து, விசேஷம் பண்றதுல இருந்து, எல்லாம் நம்ம வீட்டுல நடந்த மாதிரியே இருக்கு.
3: ஆமா, சில பாடல்கள்
4: பழைய நினைவுகள் வந்துரும். ஆமாங்க,
3: ஆமா, நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவைகளா இருக்கும் அதுல இதுவும் ஒண்ணு. சரிங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ உங்களுக்காக.
4: நன்றிங்கம்மா.
3: நன்றிம்மா.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக வளம் வந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த தோழியை சந்தி

0: வணக்கம். வணக்கம்மா.
1: வணக்கம் அம்மா.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ஜிஓ காலனிலிருந்து ராணியம்மா.
0: ராணியம்மா, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலம் நலம். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்கம்மா.
1: கண்ணன் வருவான் படத்துல இருந்து வெண்ணிலவே வெண்ணிலவே நாள் பார்த்துவான்.
0: ஓகேம்மா, உங்களுக்கான அந்த பாடல் இது
1: நல்லா இருக்குமா? இந்த பாடல்
0: கேளுங்க. நன்றி, நன்றி, நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இன்றைய பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில் பாவையர் விருப்பமாக பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் அடுத்த தோழியுடன் பேசலாம். வணக்கம்மா. வனவாசி சுகந்தி, உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: எனக்கு பிடிச்ச
0: பூவே பூச்சூடவா பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: இதோ உங்களுக்காக அந்த பாடல்.

நிறைவுக்கு வந்தது இன்றைய பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில கலந்து கொண்ட தோழிகளுக்கும் கலந்து கொள்ள முயற்சித்த தோழிகளுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். இது உங்கள் அபிமான பண்பலை 102.5 103.7. நிலையத்தில் நேரம் 12 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் பண்பலையில் உள்ளாவரும் நிகழ்ச்சி நிரல். 12:10 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் குறித்து காரிமங்கலம் அரசு சமுதாய உடல்நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் A.R. சுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பனிரெண்டு நாற்பதற்கு தமிழில் செய்திகள். 12:50 சுழல் காப்பும் அதைத் தொடர்ந்த அறிவிப்புகள் மெல்லிசு இடம்பெறும். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்புக்களை உற்பத்தி மற்றும் பயன்பாடு குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ரூபநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். பிற்பகல் 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நேயர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடலை காட்சலையில் கேட்டு ரசிக்கணும்னா உங்களுடைய பெயர், ஓர் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்றுள்ள திரைப்படம் ஆகியவற்றை தட்டச்சு செஞ்சு நிலையத்தின் வாட்ஸ்அப் என்னான 0343-42-24-40-30 என்ற எண்ணிற்கு அனுப்புங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் கேட்டு ரசிக்கலாம். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள். 5 மணிக்கு தர்மபுரி டாக்டர் தீபக் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தர்மபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். மாலை 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று. 7:10 மாவட்ட செய்திகள். இன்று ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25

வயல்வெளி அறிவிப்புகள். மாலை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் தகவல்கள் கேட்கலாம். தொடர்ந்து, எல்லினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்களும் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கருஸ் பசுபதி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இன்று 8:00 இளம் தென்றல். இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமா சினிமாவாக. இரவு 9:00 செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் இடம்பெறும்.

0: held a meeting with the Secretary, Department of School Education and Literacy in New Delhi to discuss the next phase of school education reforms. In a social media post yesterday, Mr. Joshi said the discussions focused on strengthening the foundations of learning, promoting innovation in classrooms, and ensuring that the education system keeps pace with the aspirations of a young and dynamic India. The Union Minister also held a meeting with the Secretary, Department of Higher Education, to review the preparedness for the future examinations scheduled in the upcoming months. The Enforcement Directorate ED is conducting search operations at 11 premises in Kolkata, West Bengal, in connection with a 290 crore rupee bank fraud involving Kohinoor Power Private Limited. According to ED officials, the company had availed loans from banks for setting up a 66 megawatt power plant in Jharkhand, which siphoned off to other group entities and diverted for personal purposes. In badminton, Kidambi Srikanth stunned world number 9 Victor Lai of Canada in straight games to enter the men's singles quarterfinals of the China Masters. And with that, we end this news bulletin.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:10.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம்
4: மருத்துவ மலர். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம். காரிமங்கலம் அரசு சமுதாய உடல்நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஏ.ஆர். சுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
5: உடல் நலன் அப்படின்னா என்ன மேடம்? அதை எவ்வாறு பாதுகாக்கலாம்?
6: ஓகேங்க, உடல் நலம் அப்படின்னா நோய்கள் இல்லாமல் உடலை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் வந்து நோய்கள் வரத்துக்கான காரணம் என்ன, நாம் எவ்வாறு அதிலிருந்து கவனமாக இருக்க வேண்டும், சரிங்களா? இதில் வந்து நாங்கள் ஆஸ் அ யோகா நேச்சுரோபதி டாக்டராக, நாங்கள் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவராக, நோய்களுக்கு வந்து உடல் மட்டுமே சார்ந்தது அல்ல, மனதையும் சார்ந்தது தான் நோய்கள். இப்போ வர காலத்தில் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டே நாங்கள் யூஸ்வலாக சொல்கிறது எப்படின்னா சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நீங்கள் மன ரீதியாக அஃபெக்ட் ஆனீங்கன்னா அது வந்து உடலை பாதிக்கும். ஏன்னா மனசு வந்து இன்னைக்கு வர சூழ்நிலையில், இப்போ வர காலகட்டத்தில் வந்து மன ரீதியாக மக்கள் வந்து நிறையா வந்து பாதிக்கப்படுறாங்க. அது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது, ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது தான் காரணம். அந்த அளவுக்கான மன வலிமையோ உறுதியோ வந்து இப்பாங்க. இன்னைக்கு வந்து அது வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இப்போ வந்து யோகா மாறிட்டு வருது. இப்போ பெரிய பெரிய நம்ம நோய்கள்னு சொல்கிறோம், உடல் பருமன், டயபெட்டிஸ், சுகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பிபி அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே எனக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம், மன ரீதியாக நம்ம வந்து வலிமை இல்லாமல் இருக்கிறது தான். ஆனால் அழுத்தமும் ஒரு முக்கியமான காரணம் உடல் பருமனுக்கு. இப்போ உடல் பருமன் நம்ம பேசினோம்னா, உடல் பருமன் வெயிட் போடுறதுக்கான காரணம் என்னென்னா உடல் உழைப்பு இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இல்லைங்களா? அப்போ உள்ள உடல் உழைப்புக்கும் இப்போ உள்ள உடல் உழைப்புக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம உடலை வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து அதை வந்து தொந்தர பண்ணாத வேலைகள் தான் இப்போ நம்ம செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நேச்சுரலாகவே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு, இது வந்து நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ, அதாவது இன்டேக் ஈக்குவல் டு அவுட்புட், நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுக்கான வேலைகள் செய்யணும். அப்போ தான் உடல் வந்து கரெக்ட் ஃபிட்டாக இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றோம் நல்ல ஹெல்த். இப்போது ஹெல்த்து யோசிக்கிறப்போ நிறைய மக்களுக்கு என்ன அவேர்னஸ் இருக்குன்னா, நல்ல ஒரு உணவுகள் சாப்பிட்ணும், ஜங்க் ஃபுட்லேருந்து இப்போ மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு நல்ல ஃபுட்டு எடுக்கணுன்ற மைண்ட் தாட்டில் வராங்க. நல்ல நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு வராங்க, ஆர்கானிக் ஃபுட்ன்ற பேரில். நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் எல்லா நியூட்ரியன்ஸையும் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நாம் எடுக்கிற சாப்பாட்டில் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் அவார்டாக உள்ள பீப்புளில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டீன் நிறைய எடுக்கிறாங்க. பட் இதெல்லாம் சாப்பிட்டா கூட சில விஷயங்கள் வந்து நாம் வந்து சாப்பிடாமலே போயிடுறோம். என்னன்னு

0: பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலான தேவையான உடம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ், அப்புறம் ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நார் சத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நார் சத்து வந்து ஃபைபர் ரிச் ஃபுட் வந்து எடுக்கலை அப்படின்னா உடலில் வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு நோயாக பிற்காலத்தில் மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. யோக பயிற்சியில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குங்க. என்னென்னா மக்களுக்கு வந்து சில விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். நாங்கள் வந்து அது வந்து அஷ்டாங்க யோகா அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். எப்படின்னா அது வந்து 8 அங்கங்கள் சொல்லுவாங்க. யோகா வந்து எடுத்தவுடனே எல்லாராலையும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அவங்க வந்து மன ரீதியாக அவங்க வந்து அதுக்கு பக்குவப்படுறாங்களான்ற டெஸ்ட்டே உண்டு.
1: நிச்சயமா.
0: ஸோ நாங்கள் வந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவராக நாங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலை தாண்டி சயின்டிஃபிக்கலாக மட்டும்தான் நாங்கள் வந்து பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுக்குறோம். இப்போது நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி பப்ளிக்கில் வந்து நீங்கள் வந்து திருநீர் மேலே நெத்தியில் வைக்கிறனால அங்கே உள்ள சக்கரா வந்து ஸ்டிமுலேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் வந்து பொது இதில் சொல்கிறப்போ மக்கள் மத்தியில் அது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ்டான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிப்பாங்க. சரிங்களா? ஸோ மக்கள் மத்தியில் வந்து ஒரு சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கேட்கும் போது வந்து அதில் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து கையை வந்து க்ராஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய காதில் வந்து அந்த காதில் தோடு போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்டு நீங்கள் தோப்புக்காரனை போடுறப்போ அங்கே உள்ள ஒரு நர்வ் இம்பல்ஸ் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். இது வந்து சயின்டிஃபிக்லி ப்ரூவ்டு. பட் இதை வந்து நாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக நாங்கள் கனெக்ட் பண்ணுறதில்ல. ஸோ சயின்டிஃபிக்கலான விஷயங்கள் என்னன்றது வந்து இப்போ நம்ம தெளிவாக அதை சொல்கிறோம். நீங்கள் தோப்புக்கண்ணை போடுறதுனால ஒரு இம்பல்ஸ் வந்து நம்ம அங்கே வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கான பிரெயினோட ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த சிஸ்டம் ஆக்டிவ் பண்ணுறதுக்காக தான் தோப்புக்கண்ணை போடுறோம். ஸோ இது உண்மை. ஆனால் தலையில் தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலாக தான் பேசுகிறாங்களே தவிர்த்து சயின்டிஃபிக்கலாக அப்படிலாம் இல்லைங்க. இப்போது நம்ம வந்து மனசும் உடலும் சேர்ந்து நம்ம அதை பற்றி பேசிகிட்ருக்கோம்ல. ஸோ மனசு வந்து எப்போ நீங்கள் வந்து யோகா பயிற்சி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோ அந்த மாதிரி டைம் தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். அது பொதுவாகவே எப்போ இருக்கும் அப்படின்னா காலையில், ஏர்லி மார்னிங் சொல்கிறேன் இல்லைங்களா. நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கும் போது எந்த ஒரு சவுண்டு டிஸ்டர்பன்ஸ் வெளியே இல்லாத ஒரு டைமாக இருக்கணும். ஒரு 10 மணிக்கெலாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் தூங்கி எழுந்திரிக்கிறப்போ ஒரு 5-6 மணிக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. இன்னொன்று, காலை கடன் கண்டிப்பாக நீங்கள் கழிச்சிட்டு தான் வந்து யோகா பயிற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா யோகா பண்ணுறப்போ உள்ளர் உள்ள ஆர்கன்ஸ் மேலே ப்ரெஷர்லாம் நம்ம கொடுத்து பண்ணக்கூடிய பயிற்சிலாம் இருக்குது. அப்போ வந்து மோஷன் போகாமலையோ யூரின் போகாமலையோ யோகா பயிற்சி பண்ண முடியாது. ஸோ காலைன்றது வந்து ரொம்ப கரெக்டான டைம். அந்த டைம் மைண்டும் ரெடியாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், இப்போ சவுண்ட் ஆகட்டும், வெளியே வண்டிங்க போகிற அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் உடல்லையுமே வந்து கழிவுகள் வெளியேற்றிட்டு நீங்கள் அந்த பயிற்சி பண்ணும் போது என்ன ஆகுனா அந்த டேவே அந்த ஹோல் டேவே அவங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ டைமிங் வந்து அந்த டைமிங் தான் பண்ணணும். அப்புறம் அவங்க கேட்ட கேள்வி வந்து ஏஜ் எந்த வயசில் பண்ணலாம் சொல்லி. ஆக்சுவலி இதுக்கு ஏஜ் லிமிட்டே இல்லைங்க. நாம் பண்ண முடியாதுலாம் குழந்தைகள் வந்து நீங்கள் வீட்டில் ஒரு குழந்தைய அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது தலையில் நிற்கும், கை இப்படி கொண்டு போகும், காலுக்குள்ளெல்லாம் கொண்டு போகும். அப்படின்னா என்னென்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். இப்போ நாம்ளே ஒரு குழந்தையாக இருக்கிறப்போ நமக்குமே அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்திருக்கும். இப்போ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டினா என்னென்னா உடம்பு வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மை தான் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்கிறோம். அது குழந்தையிலிருந்தே ஒரு 5 வயசு குழந்தையிலேருந்து அவங்க யோகா பயிற்சி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே குழந்தை வந்து இப்போ அவங்க சொன்ன ஏஜ் லிமிட் வந்து 45 வயசு சொல்கிறாங்க. இப்போ அந்த குழந்தை 5 வயசில் யோகா பயிற்சி பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா 45 வயசுலேயும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னா நடுவில் வந்து யோகானே என்னானே தெரியாமல் திடீர்னு யோகா வந்து திடீர்னு ஒரு 40-45 வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது தான். ஆனால் யோகான்றது என்னென்னா பயிற்சிங்க. யோகா வந்து ப்ராக்டிஸ்ன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் இன்றைக்கி பண்ணுனீங்க அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய அந்த பயிற்சி செய்ய முடியும். பயிற்சின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏஜ் லிமிட்டுன்னு இல்லை, எந்த வயசுலேயும் பண்ணலாம். ஆனால் அட் த சேம் டைம் இப்போ 45 வயசில் வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது இல்லை வந்து பிபி அதிகமாக இருக்குன்னா அதுக்கான பயிற்சிகள் தனித்தனியாக இருக்குது. அது அவங்க என்ன பண்ணால் டாக்டர்கிட்ட போய் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கான பயிற்சிகள் அவங்க செய்யலாம். ஆனால் செய்ய முடியும். உடம்புல பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முதுகு வலி, கழுத்து வலி, அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஹெர்னியா இருக்குது இல்லைங்களா அதுக்கு, அப்புறம் வந்து பிபி அதிகமாக இருந்தால், சர்க்கரை நோய், இல்லை ஆஸ்துமா, ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான உடலில் உள்ள பிரச்சனைகளுக்கு நம்ம யோக பயிற்சி மூலிமா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அது எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யோகா ஆசனங்கள் இருக்குது, மூச்சு பயிற்சி இருக்குது, சம்டைம்ஸ் மெடிடேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? இது வந்து உடம்புல நோய் இருக்கும் பட்சத்தில். இப்போது நாம் வந்து நோய் வந்தால் தான் யோகா பண்ணணுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இனி வர காலத்தில் வந்து

உடலில் வந்து நம்ம இப்போவே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எதிர்க்க வரப்போகிற ஃப்யூச்சரை எதிர்த்து நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய உடலில் வந்து பாதுகாப்பாக வைக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது யோகா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொன்னோம், நம்ம பிரச்சனைகள் இருந்தால் யோகா பண்ணலாம், பிரச்சனைகள் வராமல் பாதுகாத்துறது கூட நம்ம வந்து யோகா பண்ணலாம். இந்த யோகா வந்து பொதுவாக காமனாக எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கா யோகா பண்ணுங்கள், மனசில் ஏதாவது பிரச்சனை இருக்கா யோகா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனசை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் யோகா வந்து பாடி ஃபிட்னஸ்க்குமே யோகா பண்ணலாம். உடலில் நான் நோய்கள் எதுவும் இல்லை, நான் ஒரு மிடில் ஏஜ்டாக இருக்கேன், ஒரு மிடில் ஏஜாக இருக்கேன், ஒரு 30 to 40 years இருக்கேன், நான் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும், எந்த நோயும் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறப்போ இருக்கிற ஒரே ஆயுதம் வந்து யோகா தாங்க. அது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ் சில பேர் மத்தியில் இப்போ வர ஆரம்பிக்குது. எப்படின்னா உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும். ஃபிட்டுன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒல்லியாக இருக்கிறது ஃபிட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, உடம்பு வந்து உள்ளியாக்குறது தான் ஃபிட்னஸ் இல்லை, உடலில் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் ஃபிட்னஸ். இப்போது அதே ஃபிட்னஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜிம்க்கு போனால் உங்களோட உடல் அமைப்பை எப்படி நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து யோகாலையும் பண்ண முடியும். ஏன்னா யோகா வந்து இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறதுனால யோகாவில் அடுத்த ஒரு முகம் இருக்குது, அடுத்த ஃபேஸ் இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அந்த ஃபிட்னஸ்ன்றது என்னென்னா, இப்போ ஜிம்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட மெயின் கான்செப்ட் மசில்ஸ்லாம் டைட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. உடலில் வந்து உடல் இடை வந்து குறைக்கிறது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது ஜிம்மில் போகிறப்போ. ஸோ போய் ஒரு கொஞ்ச நாள்லேயே நீங்கள் ஜிம்க்கு போகிறவங்கக்கிட்ட வந்து அவங்களோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சேஞ்ச் தெரியும். திடீர்னு பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க, பாடி வந்து அந்த மசில் வந்து ஃபிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அதே கான்செப்ட் வந்து நம்ம யோகாவாலையும் பண்ண முடியும். இப்போது யோகாவில் என்னென்னா, ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வெயிட்டை தூக்கி மசில்ஸை வந்து டைட் பண்ணி ஃபிட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஆனால் யோகாவில் வந்து நீங்கள் வெயிட்லாம் தூக்கவே தேவையில்ல, உங்களோட ஓன் பாடியே உங்களோட வெயிட்டு தான். இப்போ நாங்களோட ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து நம்ம டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். எப்படின்னா உங்களோட மசிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதே உங்களுக்கு வந்து மசில் டைட்டன் ஆகும் யோகா ப்ராக்டிஸில். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிளாங்க்னு சொல்கிறோம், பிளாங்க்னு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது யோகாலையும் இருக்குது, நம்ம வந்து ஜிம்லேயும் அது வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சில போஸ்டர்ஸ் யோகாவில் பார்த்தீங்கன்னா வாரியர் போஸ்டர்லாம் இருக்குது, அதில் நீங்கள் பண்ணுறப்போ அந்த மசில்ஸை பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் ஒரு மினிமம் ஒரு 1 minute நிற்கணும். 1 minute 60 seconds, 60 seconds அது வந்து மினிமமாக சொல்கிறேன். 60 seconds அந்த போஸ்டரில் நிற்கிறப்போ அந்த ஹோல் பாடியோட மசில்ஸ் வந்து அண்டர் கன்ட்ராக்ஷனில் இருக்கும். ஸோ கன்ட்ராக்ஷனில் இருக்குதுன்னு என்ன அர்த்தம், மசில் வந்து டைட் ஆகும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் 1 minute தாண்டி 2 minutes 3 minutes 5 minutes வரைக்கும் கூட நீங்கள் பண்ணுறீங்க, ரெகுலராக பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு ஜிம்மில் கிடைக்கக்கூடிய அதே மசில் ஃபிட்னஸ் இதுலேயும் கிடைக்கும். ஃபீவரில் யோகா மட்டும் இல்லைங்க, உடலில் ஃபீவர் இருக்கும் போது எந்த கைண்ட் ஆஃப் எக்ஸசைஸுமே பண்ணக்கூடாது, அது இன்னும் ஃபீவர் அதிகப்படுத்தி விடணும், மசில் வீக் ஆகும். ஸோ ஃபீவரில் பண்ணக்கூடாது. ப்ரெக்னன்சியில் யோகா பண்ணக்கூடாதுன்னு ஒரு காமனான டேர்ம் இருக்குது. ஆனால் நாங்கள் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் காரியமுகத்தில் வந்து ஏன்சி யோகானே வச்சுருக்கோம். ஏன்சின்னா மாசமாக உள்ளவங்களுக்கு நாங்கள் தனிப்பட்ட யோகா பயிற்சி சொல்லி கொடுத்துட்ருக்கோம். கர்ப்பிணி பெண்களுக்கு தனி யோகா பயிற்சி இருக்குது, அது மட்டும் அவங்க பண்ணணும். சில யோகா பயிற்சிகள் அவங்க பண்ணக்கூடாது, அது வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க கேட்கும் போது அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து அது தெரிய வரும். ஸோ இங்கே வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்காங்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக காரியமங்கலத்தில் வந்துட்டு இருக்காங்க கர்ப்பிணி பெண்கள், சரிங்களா. அப்புறம் வந்து அதை பற்றி பேசலாம். அடுத்தது வந்து இப்போ பீரியட்ஸ் மாதவிடாய் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் கண்டிப்பாக ஃபீமேல் வந்து யோகா பயிற்சி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு பெட்ரிடனில் இருக்கிறவங்களுக்கு யோகா பயிற்சி வந்து சில வகையான யோகா பயிற்சி பண்ணலாம், சிலது பண்ணக்கூடாது. ஸோ காமனாகவே நீங்கள் வந்து யாருக்கு பண்ணலாம் யாருக்கு பண்ணக்கூடாது எந்த டைமில் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து அதை யோசிக்கும் போது பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், யோகா மற்றும் இயற்கை மருத்துவர்கிட்ட நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுட்டு பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு எது பண்ணலான்ற ப்ராக்டிஸ் அவங்க சொல்கிறது அவங்க வந்து பண்ணணும். எங்க இப்போ யோகா வந்து நம்ம 5 வயசுக்கு மேலே பசங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் என்னென்னா இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம மனசும் உடலும் பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறப்போ சில குழந்தைங்களுக்கு அந்த மெச்சூரிட்டியும் நமக்கு தேவை. ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் மட்டும் போதாதுங்க, நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ இதில் ஒரு 1 minute 2 minutes உட்காருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தை உட்காரணும். அப்போ அந்த குழந்தைக்கான வயசும் இருக்கணும். குழந்தை விளையாடுற குழந்தைங்களுக்கு இதனை பற்றின இம்பார்ட்டன்ஸோடு சொல்லி நீங்கள் யோகா பயிற்சி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உடலில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், ஆனால் மனசு அதில் முக்கியம் இல்லைங்களா. ஸோ பெட்டர் அவங்க வந்து 5th standard ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தைங்க நம்ம சொல்கிறத புரிஞ்சுப்பாங்க, நம்ம சொல்கிற ப்ராக்டிஸ் கேட்டு அந்த நிலையில் உட்காரத்துக்கான டைம் அதில் தான் கிடைக்கும். நிறைய பேர் யூடியூப் பார்த்து யோகா ப்ராக்டிஸ் வந்து தனியாக வீட்டில் பண்ணுறாங்க. எங்களோட அட்வைஸ் என்னென்னா அப்படி பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா முறையாக யோகா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா

எங்களை மாதிரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவ டாக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட நீங்க போங்க. நம்ம அதுக்கான டைம் கொஞ்சம் ஒதுக்கணும். நீங்க அங்கேயே ரெகுலரா போக தேவையில்ல. ஒரு ஒரு வாரம் போயிட்டு கத்துக்கிட்டு நீங்கள் தனியாக வீட்டில் பண்ணலாம். ஏன் அவங்கக்கிட்ட போய் கற்றுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் நாங்கள் சொல்லி கொடுக்கறத இதை யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா, ஆனால் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு யார் சொல்லுவா? யூடியூபோ இல்லை வீடியோவோ ஏதோ ஒன்று பார்த்து பண்ணுறப்போ நாம் நினச்சிட்ருக்கோம் அதே மாதிரி நம்ம பண்ணுறோன்னு. ஆனால் உங்களை வந்து எங்களை மாதிரி டாக்டர்ஸ் நின்று பக்கத்தில் நின்று பார்த்தா தான் தெரியும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா தப்பாக பண்ணுறீங்களான்னு. ஏன்னா யோகா வந்து ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் வந்து பர்ஃபெக்ட் போஸ்டர் அடையணும் அப்படின்னா எடுத்தோன்னு எல்லாருக்கும் வராது. அதுக்கு ப்ராக்டிஸும் முக்கியம். மிடில் ஏஜில் பண்ணுறப்ப ப்ராக்டிஸும் முக்கியம். நீ உங்களோட கரெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எல்லாருமே 100% தப்பாக தான் பண்ணுவாங்க. அதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான யோகா ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அவங்க கரெக்ஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃபாக அவங்களோட அட்வைஸ் படி வீட்டில் போய் பண்ணலாம். இன்னொன்று வந்து, ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் லேர்ன் பண்ணுறப்போ அவங்க வெறும் ஒரு ப்ராக்டிஸ் மெக்கானிக்கலாக சொல்லி கொடுக்க மாட்டோம். நாங்கள் அவங்களோட பிரச்சனைகளையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு எது தேவை தேவையில்லைன்னு நாங்கள் சொல்கிறப்போ, அவங்கள நாங்கள் புரிய வச்சு அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிறப்போ இதுதானே முறையான ப்ராக்டிஸ். வீடியோவில் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கல்ல.

0: இப்போ முதியவர் அப்படின்னு நம்ம எடுக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும், பிபி இருக்கலாம், சுகர், நம்ம அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அது மாதிரி ஏதாவது இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரியான யோக பயிற்சிகள் பண்ணணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வீட்டில் வச்சு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்கள் டாக்டர்ஸ்
1: முறையான
0: பக்கத்தில்
1: பயிற்சி.
0: முறையான பயிற்சி வேணுன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக எல்லாம் இப்போது எங்களுடைய ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா காரியமங்கலத்தில் இருக்குது. இப்போ வெறும் சிட்டிஸ்லேயோ டவுன்ஸ்லேயோ மட்டும் இல்லை, எல்லா இந்த மாதிரியான கிராமப்பகுதியிலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா.
1: கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லா
0: கவர்மெண்ட்
1: இடத்துலையும் இருக்கு.
0: ஹாஸ்பிட்டல்ஸில் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இப்போ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ காரியமங்கலத்தில் இருக்கோம், அப்புறம் பஞ்சப்பள்ளி அங்கெல்லாம் இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் கூட நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் இல்லைங்களா. நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பயிற்சிகள் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ முதியவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அவங்க யோசிப்பாங்க, மென்டலி அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, சரி நம்ம காலம் அவ்வளோதான், இந்த நோயோடு இருந்துடலாம் அப்படின்ற எண்ணம் தானாக வர ஆரம்பிக்கும். இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கலாக அவங்க கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா வீட்டில் உள்ள சூழ்நிலை, வயசானாவே ஒரு பயம் கலந்த ஒரு விஷயங்கள் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்,
1: இதுவாக இருக்குமா அதுவாக
0: இதுவாக
1: இருக்குமான்ற ஒரு
0: இருக்குமோ.
1: பதட்டம்.
0: இன்னொன்று பயம்ன்றது என்னென்னா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து எண்ட் ஆஃப் லைஃப்பை நோக்கி போயிட்டு இருக்கிற பயமும் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா. இந்த பயத்தோட நோய்களோடு இருக்கும் போது அவங்க இந்த மாதிரி இயற்கை மருத்துவத்து கூட வந்து பேசுகிறப்போ நாங்கள் வந்து கன்சல்டேஷன் மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங்கும் கொடுப்போம். கவுன்சிலிங்னா என்னென்னா அவங்களோட வலிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தைகள், டாக், அதெல்லாம் நாங்கள் கொடுக்குறப்போ அவங்களுடைய வலிகள் குறைய குறைய நோய்களும் குறையாக வாய்ப்பு உண்டு. அட் த சேம் டைம் நாங்கள் என்ன ப்ராக்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, யோகா பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ ஏஜ்டு பீப்புள், வயதானவர்கள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வந்து அவங்களுக்கும் அவங்களுடைய உடல் நலத்து மேலே அக்கறை காமிச்சு எங்ககிட்ட வந்து பார்த்துக்கணும்.
1: சரி மேடம், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. யோகாவோட கூடவே பார்த்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் அப்படின்னா என்ன, இயற்கை மருத்துவ முறைகள் என்னெல்லாம் இருக்குது?
0: சரிங்க, இயற்கை மருத்துவம் அப்படின்னாவே அந்த வார்த்தையிலே இருக்குது. இது வந்து மருத்துவம் வந்து இயற்கை முறையிலானது இல்லைங்களா. இதில் வந்து எங்கள் இயற்கை மருத்துவத்தில் வந்து மருந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா நோயில்லா, சாரி, மருந்தில்லா மருத்துவம். மருந்தில்லா மருத்துவம், மருத்துவம் நோய் இல்லாமல் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோம் சரிங்களா. இதில் வந்து ஒரு ஒரு உடலில் வந்து இப்போ நான் சொன்ன இது வரைக்கும் நான்

0: பேசிட்டு இருந்த நோய்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே வந்து இயற்கை மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது இந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் எப்படி பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பேஷண்ட் வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க திரும்பி போகிறப்ப மாத்திரை மருந்தை கொடுக்க மாட்டோம். ஆனால் அவங்க வந்தாங்கன்னா மினிமம் 1 மணி நேரமாவது எங்களோட இருக்கணும். அந்த 1 மணி நேரம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு பார்த்தோன்னா, அவங்களோட நோய்களுக்கு ஏற்ற மாதிரி இயற்கை மருத்துவத்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ட்ரீட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் இதெல்லாம் போய் ஒரு மருத்துவத்தில் போய் இயற்கை மருத்துவத்தில் இதை பார்த்தீங்களான்னு தெரியாது, பட் இதெல்லாம் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா மண்குளியல் இருக்குது. மண்குளியல் அப்படின்னா உடலில் வந்து மண் பூசி, அது மண் இருக்கு
1: ஆமா
0: இல்லைங்களா,
1: மேடம்.
0: அது வந்து உடலில் பூசுவாங்க. அது நாங்கள் வந்து எந்தெந்த பாகத்துக்கு வேணுமோ அதுக்கு வேணால் பூசலாம். மண் குளியல் அதுக்கு பேர். அப்புறம் வந்து நீராவி குளியல்லாம் இருக்குது,
1: நீராவி கூட
0: ஸ்டீம் அது
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: இருக்குது. மசாஜ் இருக்குது. நீங்கள் மசாஜ் வந்து ஆயுர்வேதாலையும் உண்டு, நேச்சுரோபதிலையும் உண்டு, மசாஜ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மேக்னட்டோ தெரப்பின்னு சொல்லுவாங்க, காந்தம் இருக்கு இல்லையா, காந்த சக்தி வச்சே நாங்கள் வந்து அங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். கலர் தெரப்பீஸ் இருக்கும், கலர் யூஸ் பண்ணி அங்கே ட்ரீட்மெண்ட் இருக்கும். அப்புறம் என்னென்னா ரொம்ப முக்கியமானது, நாங்கள் ரொம்ப மெயினாக ஹேண்டில் பண்ணுற விஷயம் வந்து சாப்பாடு, உணவு முறைகள் வந்து நேச்சுரோபதியை, நேச்சுரோபதி டாக்டர்ஸ் தாண்டி நீங்கள் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து உணவு முறைகளை பற்றின ஒரு கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் சரிங்களா. அது இருக்குது. இன்னொன்று வந்து அக்கு பங்க்சர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அக்கு பங்க்சர் நீடில் போட்டு விடுவாங்க. அக்கு பங்க்சர், அக்யூ ப்ரெஷர், கைரோ ப்ராக்டிஸ் இது எல்லாமே இயற்கை
1: இயற்கை
0: மருத்துவத்தில்
1: மருத்துவம்
0: உள்ள ட்ரீட்மெண்ட். ஸோ நோய்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் வேணுமோ அதை அவங்க எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். உடலில் உள்ள ப்ராப்ளம்ஸை வந்து அவங்களுடைய ஜாப் பேஸ்டாகவும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்க சொன்ன மாதிரி தலையில் வந்து நிறைய சுமைகள் தூக்கி பண்ணிகிட்ருக்கிறப்ப அவங்க ஒரு நார்மலாக ஒரிஜினலாக அவங்களுடைய பாடியோட ஃப்ரேம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு அது தெரியாது. அதை வந்து நம்ம வந்து தப்பாக பயன்படுத்தியிருப்பாங்க. கழுத்து மேலே ஒரு வெயிட் வைக்கிறப்போ வெயிட் வைக்கலாம், தலை மேலே வெயிட் வைக்கிறது தப்பு இல்லை. அந்த வெயிட்டை
1: அதிகப்படியா?
0: வச்சுட்டு அந்த கழுத்தோட பொசிஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது முக்கியம். இன்னொன்று பல வருஷமாக அது அது செஞ்சுட்டே இருக்கிறதுனால அந்த ஜவ்வு தேய்மானோன்றது வந்து காமனாக உண்டுங்க, எல்லாத்துக்குமே உண்டு. ஒரு 50-60 வயசுக்கு அப்புறம் நம்ம செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி தேய்மானோன்றது வந்து இருந்துட்டு தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா மறுபடியும் பேக் டு நார்மல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க வாழ்கிற இந்த ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் அந்த ப்ராப்ளம் இல்லாமல், பெயின் இல்லாமல் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண முடியுன்றது வந்து யோகா பயிற்சியெலாம் அழகாக உண்டு. கூட நேச்சுரோபதியிலும் இயற்கை மருத்துவத்திலையும் ட்ரீட்மெண்ட்டும் யோகாவும் சேர்ந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். காமனாக நம்ம வந்து ஒரு பாடி இருக்குது, மைண்ட் இருக்குது, இதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் என்னென்னா, ஏதாவது ஒரு உடல் பயிற்சி அவங்க பண்ணணும்.
1: சரி,
0: முக்கியமாக யோகா பண்ண நல்லது சரிங்களா, அது ஒன்று இருக்கணும். இன்னொன்று, அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸில் அவங்களுக்கு வந்து கேள்விகள் எழுந்துக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா, நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க, நாம் சாப்பிட்ற சாப்பாடு கரெக்டாக, நீங்கள் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அது நம்ம முறையாக செய்கிறோமா, ஒரு கீழே குனிஞ்சு நிமிந்து ஒரு பொருள் எடுக்கிறீங்க, அது வந்து நம்ம பாடி போஸ்டர் கரெக்டாக பண்ணுறோம். நீங்கள் கொஷின்ஸ் உங்கள் உடம்பை பொறுத்த வரைக்கும் கேட்க கேட்க தான் அதுக்கான உண்மையான ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். இப்போது யோகா, நான் ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று பண்ணுறோம் இல்லைங்களா,
1: கண்டிப்பாக
0: இதுலேயே ஒரு முதலீடு
1: போடுறோம்.
0: ஆனால் அந்த முதலீடு உங்கள் ஹெல்த் மேலே போடுங்க. ஹெல்த்ன்றது நீங்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முதலீடு. உங்கள் உடம்புக்காகவும் மனசுக்காகவும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அந்த முதலீடு. நீங்கள் செய்ய செய்ய ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து அந்த முதலீட்டோடைய பெருக்கம். அதே மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா நோய் வர்றதுக்கான காரணம் என்னன்னு எல்லாருமே கேட்க ஆரம்பிங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கேங்க கேளுங்க, டாக்டர்கிட்ட போனால் கேளுங்க இதுக்கான காரணம் என்னன்னு. அப்படி இருந்தீங்கன்னா உடலும் சரி மனசும் சரி ஃபிட்டாக வச்சுக்க முடியும்.
1: கண்டிப்பாக இவ்வளோ நேரம் வந்து சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் நிறைய தகவல்களை, பயனுள்ள தகவல்களை பண்பலையோடு பகிர்ந்ததுக்கு நன்றிகள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மருத்துவமலர். இன்றைய நிகழ்ச்சியில் உடல் நலத்தை உறுதி செய்யும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், காரிமங்கலம் அரசு சமுதாய உடல்நல மைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் டாக்டர் ஏ.ஆர். சுமதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:39.

நேயர்களின் கவனத்திற்கு 1:30 நேயர் விருப்பம். பிற்பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் வட்டாரத்திற்கேற்ற தாது உப்புகளின் உற்பத்தி மற்றும் பயன்பாடு குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் ரூபநந்தினி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி.

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வாகன உற்பத்தியாளர்களின் வருடாந்திர மாநாட்டில் வாசிக்கப்பட்ட பிரதமரின் உரையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் வாகன உற்பத்தி துறை கூடுதல் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் அந்த உரையில் கூறியுள்ளார். இந்தியாவும் பெல்ஜியமும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பெல்ஜியம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு தியோ பிராங்கனுடன் நடத்திய பேச்சுகளின் போது அவர் இதனை தெரிவித்தார். சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது என இந்தியாவும் பெல்ஜியமும் முடிவு செய்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவுடனான நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக திரு தியோ பிராங்கன் கூறினார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நியூயார்க்கில் நடைபெற்ற உயர்நிலை வர்த்தக கூட்டத்தில் உரையாற்றினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அளவிற்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்குடன் கூடிய சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக தொழில் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று மும்பையில் மகளிர் சுய உதவி குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இக்குழுவினர் தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தெரிவித்துள்ளதாகவும் இதனை களைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக வங்கி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுடன் வகுப்பறைகள் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த ஆய்வின் போது அமைச்சர் வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வரும் மாதங்களில் நடைபெறவுள்ள தேர்வுகள் குறித்தும் அதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மியான்மரில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட வேண்டும் என்பதே இந்தியாவின் விருப்பமாகும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் மியான்மர் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் குழுவுடன் உரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மியான்மர்

0: நாடுகளுடனான உறவு பாரம்பரியம் மிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மியான்மருக்கு தேவையான உதவிகளை இந்தியா வழங்கும் என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. அறிவுசார் சொத்துரிமை ஒத்துழைப்புக்கான சர்வதேச அமைப்புகளை வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நெறிமுறைகளுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் ஏற்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்ட அவர், எதிர்கால தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் 20 லட்சம் சதுரடி பரப்பில் இந்த வளாகம் சென்னையில் அமைக்கப்படும் என்றார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகுவதற்கான வசதிகளும் இதில் இடம்பெறும் என்று அவர் கூறினார். சென்னையில் சர்வதேச தரத்திலான ஒலிம்பிக் நகரமும் மோட்டார் விளையாட்டு நகரமும் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தையும் திரு விஜய் முன்மொழிந்தார். இந்த தீர்மானம் பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் 32 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இப்பகுதிகளைச் சேர்ந்த 16,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை தொடர்பான சம்பவங்களில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் 1,000 மேற்பட்ட மருத்துவ குழுக்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வாரணாசியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு உரிய உதவிகளை உடனுக்குடன் வழங்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைய முயன்ற 22 பேர் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அசாமை ஒட்டிய எல்லைப்பகுதிகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் 290 கோடி ரூபாய் வங்கி முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் 11 இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், கேரளம், கர்நாடகா மற்றும் தெலங்கானா மாநிலங்களில் உள்ள 30 இடங்களிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்புச் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட 8 வழக்குகளின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சண்டிகரில் நேரிட்ட சாலை விபத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர், 9 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கர்கோடா பகுதியில் மற்றொரு வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கத்தையும், சஞ்சனா சிரிமலா வெள்ளிப்பதக்கத்தையும், சகுந்தலா தேவ்நானி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 16 வெள்ளி, 15 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தில் உள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-6, 11-8, 9-11, 14-12 என்ற செட் கணக்கில் கஸ்கஸ்தானின் இஸ்கண்டர் கார்கி, நுர்சயா நர்மன் இணையை வென்றது. இப்போட்டியில் மனுஷா தியா சிட்டாலே இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதி

0: இறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் விக்டர் லையை வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மகர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19 21-16 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹி ஜிரூயை வென்றார். சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்திலி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோரும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பயிற்சியாளர் உள்பட 768 பேர் பங்கேற்பதற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த தலைமைச் செயலக வளாகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை பிக்கில் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 12:51.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
4: சுபு சுபு, இன்னைக்கு மனசுக்கே சரியில்லை, பீச்சுக்கு போகலாமா ஈவினிங்கா?
1: ஏங்கா மனசு சரியில்லைன்னு சொல்கிறீங்க? சரி, இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயா? நம்ம போகலாம்.
4: ஆமாம் சுபு, பீச்சுக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாமே.
1: ஏங்கா எப்போ வந்து பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரே பிளாஸ்டிக் பாட்டிலும் குப்பையும் கவருமா இருக்குது, இதுக்கு ஒரு வழியே கிடையாதா?
4: ஆமாம் சுபு, ரொம்ப நாள் முன்னாடி நான் கூட இதை பற்றி யோசனை பண்ணியிருக்கேன். ஏன் இப்படி இதையெல்லாம் போடுறாங்க, யோசிக்கவே மாட்டாங்களா? நம்ம இப்படியெல்லாம் போடுறதுனால மனுஷன் மட்டுமா பாதிக்கப்படுறோம், கடலில் இருக்கிற விலங்குகளும் தானே பாதிக்கப்படுது. அரிய வகை மீன்கள் அப்புறம் ஆமைகள் இதெல்லாம் பிளாஸ்டிக்குள்ளே வாய்க்குள்ளே மாட்டி அது வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதுங்களெல்லாம் உயிர் இழக்குதுல்ல. ஸோ அதையெல்லாம் உணவுன்னு நினச்சி நம்மளும் சாப்பிட்றோம், அதுங்க சாப்பிட்ற எல்லா பிளாஸ்டிக் கழிவுகளும் நம்ம உடம்புக்குள்ளேயும் தானே போகுது. ஸோ இதெல்லாம் ஏன் நம்ம மனுஷங்க யோசிக்கிறதே கிடையாது?
1: ஆமாக்கா, மீனை வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணும்போது அது வயிற்றுக்குள்ளே இருக்கிற குப்பையெல்லாம் நமக்கு தானே போகும். இனிமே நம்ம ஒரு உறுதிமொழி எடுக்கணும்க்கா.
4: நாம மட்டும் இல்ல சுப்பு, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துக்குமே இதை வலியுறுத்தணும், அப்பதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். நம்மளும் ஆரோக்கியமா இருப்போம், கடல் வாழ் விலங்குகள் பறவைகளும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம கண்ணு முன்னாடி எத்தனையோ பறவைகள் அந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் காலில் மாட்டிக்கிட்டு இறந்து போதுங்க. அது மட்டும் இல்லாம கடல் அப்படிங்கிறது நம்ம வந்து நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போற இடம் மட்டும் கிடையாது, அது மண்ணுக்கும் மனுஷனுக்கும் எவ்வளவு பெரிய பயனுள்ளதா இருக்குன்னு தெரியும் தானே நம்ம எல்லாருக்கும். கடல் நீர் ஆவியாகி பின்பு மழையாகி மண்ணுயிர்க்கெல்லாம் ஆதாரமா இருக்கு. இப்படிப்பட்ட கடல் தாயே நம்ம சுத்தமா வச்சிருக்க வேண்டாமா?
5: இதை நீ நான் மட்டும் முடிவு பண்ணக்கூடாது சுப்பு. இங்க நிக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குப்பையா கையில் எடுத்தாங்கன்னா கூட அதை நேரடியாக குப்பைத்தொட்டிக்கு போய் சேர்ந்துரும். அது மாதிரி இனி நம்ம எப்பவும் இதை போடக்கூடாது அப்படிங்கிற உறுதிமொழியும் எடுக்கணும். இதன் மூலமா நம்ம மட்டும் இல்லை, இங்க இருக்கிற விலங்குகள் பறவைகள் அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும், கடல் நீரும் பாதுகாக்கப்படும். சுத்தமான ஆவியா மேலே போயிட்டு மறுபடியும் அது சுத்தமான மழை நீரா திரும்பி நமக்கே வரும். அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இயற்கை நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் வரப்பிரசாதம் தான். நீரின்றி அமையாது உலகு, துளித்துளியாய் சேரும் நீரே தூய வாழ்வின் ஆதாரமே, நதியாய் ஓடி கடலாய் சேர்ந்து நம் உயிரை காக்கும் அமுதமே, மழைநீரை சேமிப்போம் மண்ணுக்குள் அதை சேர்ப்போம். வீணாக நீரை சிந்தாமல் விழிப்புணர்வோடு பயன்படுத்துவோம், குளமும் ஏரியும் கடலும் காப்போம், குப்பைகளை அதில் போடாமல் தடுப்போம், நீர்நிலைகளை தூய்மையாக வைத்து நம் எதிர்காலத்தை வளமாக்குவோம். இன்று ஒரு துளியை காப்போம், நாளை ஒரு தலைமுறையை காப்போம். நீரை காப்பது நம் கடமை, நீரே நம் வாழ்வின் பெருமை. கடல் நீரை பிளாஸ்டிக் கழிவுகளிலிருந்து காப்போம். இது சூழல் காப்போம்.

0: பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தின் நேரம் 12:55. நேயர்களினை கேட்கலாம்
5: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகசம் மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதியாகும். எனவே தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
6: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும், சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும்.
5: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். BC, MBC, DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும், வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்த அறிவிப்பாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்குதல் நடைபெறவுள்ளது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சர் தியாகராய கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. எனவே பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும், தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. குறிப்பு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இதற்கு இணையதளவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் 16ஆம் தேதி புதன்கிழமை ஆகும். கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.

0: நேயர்கள் இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்களை நிறைவு பெற்றது இன்றைய மெல்லிசை. நேயர்களின் கவனத்திற்கு இன்று பிற்பகல் 3 மணிக்கு கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களே, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நிலைய வாட்ஸ்அப் என்னான 0043 42

பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோன் எடுத்து உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நிலைய வாட்ஸ்அப் எண்ணான 0 43 42 24 40 30 என்ற நம்பருக்கு தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசியுங்க. பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நண்பகல் வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:11.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: காற்றில் மிதந்து வரும் கானங்கள் எப்போதும் தனி அழகுதான். அதிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்றாலே கேட்கவே வேண்டும். உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை தாங்கி வருகிறது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. கடித வழியில் உங்களது விருப்பமான பாடல்களை கேட்கும் இனிமையான நிகழ்ச்சி. உங்களோடு நான் அறிவிப்பாளர் ஜெய் பார்த்தசாரதி. நிகழ்ச்சியின் முதல் பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பாகல்பட்டி ஈ பெருமாள் மகாலட்சுமி, பெரிய இடத்து பெண். இதோ நேர்களே உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:17. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கடத்திக்கொட்டை சிவகாமி மாணிக்கம், பிரியமான தோழி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்பட எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: பண்பலை கவிப்பாடும் நேரம் நண்பகல் 1:23. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. நாகர்குடல் ஈஸ்வரி, சிட்டுக்குருவி என்ற திரைப்படத்திலிருந்து. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் உள்ள குணம் உள்ள
4: முதலாளி. ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுங்க.
5: தம்பி ஊருக்கு புதுசோ?
4: ஏன்னா அப்படி கேக்குறீங்க?
5: இல்ல, நம்ம கடைக்கு டீ குடிக்க வந்திருக்கீங்களே.
4: என்ன சொல்றீங்க, புரியலையே.
5: இல்ல தம்பி, இந்த ரோட்ல போற நிறைய பேர் நம்ம கஸ்டமருங்க தான். உங்களை இப்பதான் முதல் தடவையா பாக்குறேன். அதான், இந்தாங்க டீ குடிங்க.
4: என்னமோ சொல்றீங்க, சரி குடுங்க.
5: டீ எப்படி?
4: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
5: சரி தம்பி, நம்ம கஸ்டமர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன்.
4: என்ன விஷயம்னா?
5: நீங்க அந்த தொப்பூர் மலைப்பாதை வழியா தானே போக போறீங்க? ஆமா.
4: ஏன் அப்படி கேக்குறீங்க? ஒருவேளை இப்படி இருக்குமோ?
5: என்ன தம்பி யோசிக்கிறீங்க, சொல்றத கவனிங்க.
4: அண்ணா சொல்லுங்கண்ணே, பதறது இல்ல.
5: தொப்பூர் மலைப்பாதையில போற வண்டிங்க 30 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணுமா? அங்க ஏதோ மிஷின்லாம் வச்சிருக்காங்களாம். 30 கிலோமீட்டர் வேகத்தை தாண்டி போனா அபராதம் வேற போடுறாங்களாம். பார்த்து போங்க.
4: இதான் விஷயமா? அண்ணா நான் ஆசைப்பட்டா கூட என் வண்டி அவ்வளோ

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:30. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தருமபுரி பல்மலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் ரொம்ப நாளாக வந்து அவருக்கு நெஞ்சு கரிப்பு புளிச்சு ஏப்போம், கடுமையான நெஞ்சு கரிப்பு புளிச்சு ஏப்போம். அப்புறமா வந்து 2-3 இடத்துல பார்த்துருக்காரு, எண்டாஸ்கோப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா உணவு குழாய்க்கும் இறப்பைக்கும் சேர்கின்ற இடத்துல ஒரு சதை மாதிரி இருக்கும், ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அது வந்து லோயர் ஈசோஃபகல் ஸ்பின்டர் அப்படின்னு வந்து நாங்கள் சொல்லுவோம். அதாவது உணவு குழாயிலேருந்து இறப்பைக்கு சாப்பாடு போச்சுனாக்கா அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிடணும். எனக்கு வந்து வயிற்றில் வந்து நமக்கு வந்து அந்த உணவு குழாயில் இறப்பையில் வந்து நமக்கு வேணுங்கிற இது அமிலெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும் ஜீரணத்துக்கு. அதனால் அந்த சாப்பாடு வந்து மேல் நோக்கி வரக்கூடாது, கீழ் நோக்கி உணவு இறப்பைக்கு சிறுகுடலுக்கும் பெருங்குடலுக்கும் போய் தான் வந்து வரணுமே தவிர திரும்ப வந்து உணவு குழாய்க்கோ வாய்ப்பகுதிக்கோ வரக்கூடாது. அந்த சதை லூஸாக இருந்து செஞ்சு பண்ணிச்சுனா தான் வந்து இந்த மாதிரி வந்து வயிறெரிசல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சி அப்பம் இதெல்லாம் வந்து கடுமையாக வந்து வரும் செய்யும் பண்ணும். இது வந்து இதனால் என்ன சார் பெரிய பிரச்சனை அப்படின்னாக்கா, அந்த அமிலம் பட்ட உணவு, அமிலம் கலந்த உணவு வந்து நமக்கு வந்து உணவு குழாயில் வந்து நமக்கு திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்து செஞ்சு பண்ணிச்சுனாக்கா அந்த இடத்துல உணவு குழாயிலலாம் அரிப்பு ஏற்பட்டு புண்ணாகி அது பிற்காலத்தில் நீண்ட நாட்களாக இருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா அதெல்லாமே வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால தான் வந்து இந்த நெஞ்சு கரிப்பு புளிச்சு அப்பத்தை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது யாருக்கெல்லாம் வரும் செய்யும் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க இல்லையா, ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட், ஒரு வாரம் அந்த சர்க்கேடியன் ரிதம், அந்த வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம தூக்கத்தோட சுழற்சி மாறிச்சு அப்படின்னாக்கா, ரெகுலராக தூங்குகிற டைம் மாதிரி மாறி மாறி நம்ம தூங்குகிற செயலம் பண்ணோம்னா இவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நிறைய வரவு செய்யும் பண்ணும். அதே மாதிரி இரவு உணவு வந்து ஒரு ஹெவியான ஃபுட்டு ரெகுலராக சாப்பிட்றவங்க, ஒரு சொல் பார்த்தீங்கன்னா டெய்லி போய் வந்து கடையில் வந்து சிக்கன் மட்டன் இல்லை வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஹெவியான ஃபுட்டு சாப்பிட்றவங்க செய்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரியான வந்து வயிறு எரிச்சல், இந்த நெஞ்சு கரிப்பு, புளிச்சி அப்பம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள். அதாவது வந்து ஸ்ட்ரெஸ் இருந்தால் வரும், தூக்க முறைகள் வந்து ஒழுங்காக இல்லை செய்யல பண்ணலன்னா இந்த தூக்க முறைகள் ஒழுங்காக இல்லைனாக்கா இது வரவு செய்யும் பண்ணோம். இன்னொன்று இரவு உணவு, இரவு உணவு ஒழுக்கமாக இல்லை செய்யல பண்ணல, நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து இந்த கடைப்பொருளை அதிகமாக எடுக்கிறாங்க செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து இந்த வயிறு எரிச்சல், நெஞ்சு கரிப்பு, புளிச்சி அப்பம் இதெல்லாம் வரும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு எண்டாஸ்கோப் மூலமாக நம்ம வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம், இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரெகுலராக நான் போய் வந்து என்னது ஒமீஸ் வாங்கி போட்டுருவோம் சார், ரானிடிடின் வாங்கி போட்டுருவோம் சார், எனக்கு ரெகுலராக போகிறோம் சார், 10 வருஷமாக போடுறோம் சார், 15 வருஷமாக போடுறோம் சார், அது போட்டால் தான் நல்லாயிருக்குது, எல்லாருக்கும் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக மிக மிக அதிகம். தயவு செய்து அந்த மாதிரி தொடர்ச்சியாக மாத்திரை வாங்கி போடாதீங்க, அதுக்கு உண்டான பர்மனன்ட் சொல்யூஷனும் தேடுங்க செய்யுங்க. இதை பற்றி என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் நான் வந்து விலாவரியாக வரும் நாட்களில் வந்து சொல்கிற சேரம் பண்ணுறேன். இன்றைய பொன்மொழி வந்து கவலைப்படுவதனால் நாளைய கஷ்டங்கள் தீரப்போவதில்லை, பட் ஆனால் இன்றைய சந்தோஷம் போய்விடும். எவ்வளோ ஒரு அருமையான பொன்மொழி பாருங்கள். ஒரு பிரச்சனை, ஐயோ நாளைக்கு அது வந்துருமோ, நாளைக்கு அது வந்துருமோன்னு சொல்லி உட்காந்து நீங்கள் கவலைப்படுறதுனால நாளைக்கு அந்த வரப்போகிற பிரச்சனையோ வரப்போகிற இதுவோ வந்து தள்ளி போவதில்லை. அதுக்குண்டான நடவடிக்கையை நீங்கள் எடுக்கலாம். நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போதை தவிர்க்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம எடுக்கிறது வேறு, அதை நினச்சி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது வேறு. கவலைப்படுறதுனால நாளைக்கு அந்த பிரச்சனைகள் உங்களை மீறி போக போகிறது இல்லை, ஆனால் இன்றைய சந்தோஷம் அது வந்து போயிடும். இன்னைக்கு நமக்கு இது வரக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள், குழந்தைங்களை வந்து உங்ககிட்ட ஆசையாக விளையாடும் அந்த சந்தோஷம் போயிடும், நல்ல ஒரு சாப்பாடு இருக்கும் அந்த சாப்பிட்றது செய்கிறதுனால வரக்கூடிய சந்தோஷங்கள்

0: நமக்கு வந்து என்னென்ன மகிழ்ச்சிகள் வருது செய்து பண்ணுதோ அது போயிடும். அதனால் வந்து நாளைய பிரச்சனைகளை நினைத்து கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள், அது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:36. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. கெங்கு செட்டுப்பட்டி ஏ. பீமராஜன், எங்க வீட்டு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே, உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

நிகழ்ச்சி நிறைவு பாடலை கடித வழியில் விரும்பி கேட்டிருக்காங்க. பெரிய வத்தலாபுரம், ஆர். செல்வராசு, உரிமை என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களை உங்களுக்கான அந்த விருப்ப பாடல்.

இதுவரை கேட்டது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகள் மாநில செய்திகள். இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என கோரும் அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானியக் கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாபேகாவின் வெற்றி செல்லாது என அறிவிக்கக் கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய சர்வதேச விஷயங்கள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இரு நாடுகளுக்கிடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின. இதனைத் தொடர்ந்து பேசிய பிரதமர், இந்தியா பெல்ஜியம் நாடுகளுக்கிடையிலான வர்த்தக கூட்டமைப்பை முறையாக முன்னெடுத்துச் செல்லும் வகையில் முதலீட்டு விரைவு வழிமுறை இயக்கம் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கிடையிலான நிதி தொழில்நுட்ப அம்சங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேம்படுத்தி அடுத்த 5 ஆண்டுகளில் இருதரப்பு வர்த்தகத்தை இரு மடங்காக்கும் இலக்கை எட்ட வழிவகை செய்யப்படும் என்றும் கூறினார். முன்னதாக பெல்ஜியம் பிரதமர் ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெல்ஜியம் நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் தியோ பிராங்கனுடன் பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், மாநிலத்தின் ஆட்சி மொழியை உயர்நீதிமன்றத்தில் பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை குடியரசுத் தலைவரின் முன் ஒப்புதலுடன் அம்மாநில ஆளுநர் பிரயோகிக்க அரசியலமைப்பு சட்டம் வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக எடுத்துரைத்தார். தற்போது தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் முன்னேறியுள்ள நிலையில் மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை இந்த தீர்மானம் கோருவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழ்நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் தமது துறை மானியக் கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை, தீயணைப்பு, மீட்புப் பணிகள் துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து 59 அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், இந்த ஆண்டில் 5,000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10,000 காவலர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றார். பணியின்போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கூறினார். சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வு பிரிவுகள், 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் தஞ்சாவூர் செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாப்பட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருபுவனம், திண்டுக்கல் வடமதுரை மற்றும் சென்னை போரூர் ஆகிய 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் 16 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்று கூறியவர், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படைக்கான உட்கட்டமைப்பு 13 கோடி ரூபாய் செலவில் புதிதாக ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் ஒலிம்பிக் மற்றும்

0: சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையில் பதக்கங்களை வெல்லும் வகையில் உலகத்தரம் வாய்ந்த ஒலிம்பிக் நகரம் சென்னையில் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பேரவையில் அவைவிதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், உலகத்தரத்திலான விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையங்கள், விளையாட்டு அறிவியல் மற்றும் மருத்துவ மையங்கள், வீரர்களுக்கான தங்கும் இடங்கள் போன்ற நவீன உள்கட்டமைப்பு வசதிகளுடன் இந்நகரம் அமைக்கப்படும் என்றார். இதேபோல் தமிழக இளைஞர்களின் மோட்டார் வாகன விளையாட்டுத் திறனை கண்டறிந்து பயிற்சி வழங்கும் வகையில் மோட்டார் விளையாட்டு நகரம் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்படும் என்றும் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரை சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்தும் வகையில் கட்டமைகள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
1: தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான அதிகரித்து வரும் ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கி தமிழ்நாட்டை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்கவும் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் உருவாக்கப்படும். இந்த நகரத்தில் ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3, ஃபார்முலா 4 போன்ற சர்வதேச தரத்திலான போட்டிகள் நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும்.
0: தமிழகத்தில் முன்னுரிமை அடிப்படையில் தேவைப்படும் இடங்களில் ரயில்வே மேம்பாலம், புறவழிச்சாலை, உயர்மட்ட பாலம் உள்ளிட்ட சாலை ஆற்றுப்பாலம் ஆகியவற்றை கட்ட உரிய பரிசீலனைக்கு பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பல்வேறு துணை கேள்விகளுக்கும் இன்று அவர் பதிலளித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக உறுப்பினர் வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. இம்மனு மீது தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி தலைமையிலான அமர்வு இவ்வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று கூறி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் அலைபேசிகளுக்கு கட்டணம் செலுத்தி பாதுகாக்கும் நடைமுறை குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்டறியப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களிடமிருந்து பெறப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் மாற்று ஏற்பாடுகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், கைக்குழந்தையுடன் வருபவர்கள் அலைபேசிகளை கோவிலுக்குள் எடுத்துச் செல்ல தடையில்லை என்றும், விசேஷ நாட்களில் அலைபேசியை வாங்கி வைக்கும் நடைமுறை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் நியாய விலைக் கடைகளில் கிலோ 35 ரூபாய்க்கு வெங்காயம் விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜ் ஆகியோர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் இன்று தொடங்கி வைத்தனர். முதற்கட்டமாக நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள 8,233 நியாய விலைக் கடைகள் மூலம் 80 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வெங்காயம் விற்பனை செய்யப்பட உள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் நியாய விலைக் கடைகளில் வெங்காய விநியோகம் நடைபெற்று வரும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் 8,660 கிலோ வெங்காயம் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: வெங்காயம் விலை அதிகரித்திருப்பதால் அதனை பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் விநியோகிக்கும் நோக்கில் திருவாரூர் மாவட்டத்திற்கு 8,660 கிலோ வெங்காயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நகர்ப்புற ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கும் பணி இன்று துவங்கியது. ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ வீதமும் விநியோகிக்கப்படுகிறது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஸ்ரோவின் EOS-05 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளுடன் GSLV-F17 ராக்கெட் நாளை அதிகாலை 2:55 விண்ணில் செலுத்தப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் சுமூகமாக நடைபெற்று வருகிறது. வானிலை, பேரிடர் மேலாண்மை, வேளாண்மை உள்ளிட்ட பணிகளுக்கு பயனளிக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவதையொட்டி திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதியில் மீனவர்கள் இன்று முதல் நாளை வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து நாளை அதிகாலை 2:55 GSLV-F17 ராக்கெட் விண்ணில் ஏவப்பட உள்ளது. பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு பகுதி மீனவர்கள் இன்று மாலை 4 மணி முதல் நாளை வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் AK தனசேகரன்.

ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாவட்ட சமரச தீர்வு மையங்களில் வரும் 30ஆம் தேதி வரை விண்முகாம்கள் நடைபெறும் என்று இதன் ஒருங்கிணைப்பாளர் நீதிபதி சரண்யா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வட்டார அளவிலான பல்திறன் போட்டிகள் இன்று நடைபெற்றன. பரதம், பேச்சு, ஓவியம், நாட்டுப்புற கலை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணாக்கர் பங்கேற்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 9700 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 10000 கனஅடியாக உள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஸ்ரீகாந்த் கனடாவின் விக்டர் லாயை 21-18, 21-19 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெல்ஜியம் பிரதமர் பார்ஜி வீவருடன் புதுடில்லியில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழை அங்கீகரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 29108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் படிப்படியாக உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தமது மானிய கோரிக்கையில் அறிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தாவேக்காவின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரும் திமுக தலைவரின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் நண்பகல் 1:56 பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு புதுக்கோட்டை இலுப்பூர் பகுதிகளில் 40 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. பதிவான மழையளவுகள் புதுக்கோட்டை இலுப்பூர் பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், குடுமியான் மலைப்பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் அன்னூர் புதுக்கோட்டை கீரனூர் பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும், திருச்சிராப்பள்ளி கோவில்பட்டி புதுக்கோட்டை அன்னவாசல் புதுக்கோட்டை திருமயம் கடலூர் மீமாத்தூர் புதுக்கோட்டை ஆலங்குடி மதுரை கள்ளந்திரி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. பதிவான வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டை பகுதிகளில் 40.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியான கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதிகளில் 22.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளான உதகமண்டலத்தில் 10.6 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடி மின்னலுடனும் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையொட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர்

வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 45 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நேயர்களே, நிறைவடைந்தது இன்றைய வானிலை அறிக்கை.

0: பிற்பகல் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2 மணி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.

0: இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.
1: பட்டக்கா, எத்தனை ஆடுகள் வச்சிருக்கீங்க?
2: மொத்தம் 8 பெட்டை ஆடுகளும் 4 குட்டிகளும் இருக்கு. வெண்பா, அதுகளை பத்திரமா பாத்துக்கோ. என்ன,
1: நான் உங்க ஆடுகளை நல்லபடியா பாத்துக்கிறேன்.
3: ஏக்கா பட்டக்கா, என்ன இப்படி திடீர்னு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லுறீங்க? இது நல்லாவா இருக்கு? வீடு ஆடு மாடு தோட்டம்னு வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அம்புட்டையும் விட்டுவிட்டு ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்களே, போங்கக்கா நீங்க.
2: நான் என்ன பண்றது முத்தழகு, சூழ்நிலை சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சு போச்சு. வீட்டை பூட்டு போட்டு பூட்டிட்டு போயிடலாம், இல்ல வாடகைக்காவது விட்டுடலாம். ஆனா இந்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போக முடியுமா சொல்லு? அன்பா பாசமா வளர்த்த ஆடு மாடுகளை அப்படி விட்டுட்டு போகவும் முடியல, வித்துட்டு போகவும் முடியல முத்தழகு. அதான், மாடுகளை உன்கிட்டையும் ஆடுகளை வெண்பா கிட்டையும் விட்டுட்டு பாத்துக்க சொல்லலாம்னு முடிவு செஞ்சேன். ஏன் முத்தழகு, என் பாசமுள்ள மாடுகளை நீ பாத்துக்கறதுல எந்தவித கஷ்டமும் இல்லையே.
3: அக்கா, என்ன இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. உங்களை பிரிஞ்சு அதுகளும், அதுகளை பிரிஞ்சு நீங்களும் மனசு வருத்தப்படுவீங்களேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்குப்பட்டக்கா.
2: என்ன பண்றது முத்தழகு, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு சூழ்நிலையை அனுசரிச்சு தானே போகணும். சரி, அதை விடு. கால்நடைகளுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இன்னும் ஏதாவது விவரம் வேணும்னா நம்ம மருதாணிய கேளு, கண்டிப்பா விவரம் கிடைக்கும் முத்தழகு.
1: அது சரி, ஏதோ தாது உப்பு கலவை கொடுக்கணும்னு கேள்விப்பட்டேன். ஏங்கா, நம்ம கால்நடைகளுக்கும் அதை கொடுக்கணுமா என்ன?
2: கண்டிப்பா வேண்பா.
3: ஏங்கா, உப்பு சாப்பிட்டாலே தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிட்டது. இப்போ இந்த தாது உப்பு கலவைய கொடுக்கணுமாக்கா?
2: என்ன முத்தழகு, இப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்ட்டு? எந்த விஷயத்தை நம்ம செஞ்சாலும் தெளிவா திறம்பட செய்யணும். சரி சரி, உன் கேள்விக்கு முதல்ல விவரங்களை தெரிஞ்சுப்போம், அப்புறம் உனக்கே ஒரு தெளிவு பிறக்கும்.
1: அக்கா, ஏதோ விவரம்னு சொல்றீங்களே, என்ன விவரம்க்கா?
2: என்கிட்ட ஒரு பதிவு இருக்கு, அதுல வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபானந்தினி அவங்க தான் தகவல்களை சொல்லியிருக்காங்க. அந்த பதிவை வைக்கிறேன், கவனமா கேளுங்க.
4: நாம கறவை மாடு வளர்ப்புல பார்த்தோம்னா தாது உப்பு

கலவை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. தாது உப்புனா என்ன அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்க்கலாம். தாது உப்பு அப்படிங்கிறது விலங்கினமாகட்டும் இல்லை நம்ம மனிதனாகட்டும் நம்மளுடைய உடல் வளர்ச்சி, நம்ம தசை நரம்பு இதனுடைய செயல்பாடுகள் இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த தாது உப்பு தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பில் நடக்கிற வளர்ச்சி திசை மாற்றம் அப்புறம் நம்ம உயிர் அணுக்கள் செயல்படுறதுக்கு இது எல்லாத்துக்குமே இந்த தாது உப்பு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஆனால் இந்த தாது உப்பு அப்படிங்கிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கனிமம். இது தாவர மூலப்பொருட்களில் இருந்தோ இல்லை விலங்கு மூலப்பொருட்களில் இருந்தோ கிடைக்குமானா சிறிதளவு கிடைக்கும். அதனால் நாம் தனியாக இந்த தாது உப்புக்களை கறவை மாடுகளுக்கு ஊட்டச்சத்தாக கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பில் இந்த தாது உப்புக்கள் அந்த கறவை மாடுகளுக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா அது சாப்பிட்ற தீவனம் மூலமாக கிடைக்கலாம், இல்லை தீவனப் பொருட்கள், உலர் தீவனம் இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புக்கள் கிடைக்கிறது. பெரும்பாலான

ஆட்டுக்குட்டி மாடுகளுக்கு ஊட்டச்சத்தா கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் பார்த்தீங்கன்னா, கறவை மாடு வளர்ப்பில் இந்த தாது உப்புக்கள் அந்த கறவை மாடுகளுக்கு எதன் மூலமாக கிடைக்கும் அப்படின்னா, அது சாப்பிட்ற தீவனம் மூலமாக கிடைக்கலாம், இல்லை தீவன பொருட்கள், உலர் தீவனம், இந்த மாதிரி தீவனங்கள் மூலமாக தான் கால்நடைகளுக்கு தேவையான தாது உப்புக்கள் கிடைக்கிறது. பெரும்பாலான விவசாயிகள் கறவை மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டு தான் வளர்க்குறீங்க. அப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்கும்போது அந்த கறவை மாடு மேய்ஞ்சிட்டுருக்கிற புல், அந்த நிலத்தில் எவ்வளோ தாது உப்பு இருக்குது, அது உண்மையிலேயே அது உடம்புக்குள்ளே செரிமானம் ஆகி இரத்தத்தில் எவ்வளோ தாது உப்புக்கள் உறிஞ்சப்பட்டு அந்த கறவை மாடுகளுக்கு முழுமையாக கிடைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்த்தோம்னா, அதனுடைய தேவைக்கும் குறைவான அளவில் தான் தாது உப்புக்கள் தீவனப்புல் மற்றும் தீவனம் மூலமாக கிடைக்கிறது. சரி, இந்த தாது உப்பு இவ்வளோ முக்கியமானதாக இருக்கே, அதனுடைய குறைபாடுகள் வந்தால் அது நிறைய அறிகுறிகளை காட்டும்ல, அதை வச்சு நாம் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இந்த தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகளை ஒரு மாடு காமிக்கணும்னா ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அறிகுறிகளை காட்டுறதுக்கே ரொம்ப நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா அந்த அறிகுறிகள் மூலமாக அதனுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்கும், அதனுடைய இனப்பெருக்கை தன்மை வந்து குறைஞ்சிருக்கும். இந்த தாது உப்புக்களை ஊட்டச்சத்துக்களை அதுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே 1 வருஷம் 2 வருடங்கள் கடந்து போயிருக்கும். அதனால் நமக்கு ஏற்படுற பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு கறவை மாடு வளர்ப்பில் நாம் லாபம் பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு கன்று எடுக்கணும். இப்போ இந்த தாது உப்பு குறைபாடுனால கறவை மாடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறத தள்ளி போகும், சினை ஆகிறதும் தள்ளி போகும். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளால் வருடத்திற்கு ஒரு கன்று அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அப்போ நம்ம பண்ணையினுடைய பொருளாதார இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நாம் கறவை மாடுகளுக்கு கொடுக்குற தீவன முறைகளில் இந்த தாது உப்பு ஊட்டச்சத்துக்களை தீவனத்தோடு தினமும் வழக்கமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடைபிடிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. தாது உப்பு குறைபாடுனால் வர மற்ற அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாடு வந்து மண் சாப்பிட ஆரம்பிக்கும், மாட்டுக்கு பசியே எடுக்காது, அப்புறம் பால் காய்ச்சல் போன்ற நோய்கள் கூட ஏற்படும். இந்த தாது உப்புக்கள் கால்நடைகளுக்கு தேவையானது அப்படின்னா 22 கனிமங்கள் இருக்குது, அதை 2 வகையாக பிரிக்கிறாங்க. 100 ppm அளவுக்கு அதிகமாக தேவைப்படுற கனிமங்களை அதிகமாக தேவைப்படும் கனிமங்கள்னும், அதுக்கு குறைவான அளவில் தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னும் 2 வகையாக பிரிக்கிறாங்க. தேவைப்படுறது என்னவோ ரொம்ப குறைவான அளவு தான், ஆனால் அந்த கொஞ்சோண்டு கனிமங்களையும் கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுக்காமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா, நீங்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் செலவு செய்து அந்த கறவை மாடுகளுக்கு தவிடு புண்ணாக்குன்னு தீவனம் அளிக்கிறீங்க இல்லையா, அதில் இருக்க எல்லா ஊட்டச்சத்துக்களும் முழுமையாக செரிக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு இரத்தத்தில் கலந்து கறவை மாடுகளினுடைய பால் உற்பத்தியவோ இனப்பெருக்க திறனையோ அதிகரிக்கணும் அப்படின்னா, நாம் இந்த குறைவான அளவில் கனிமங்களை தினமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கிட்டு தினமும் கறவை மாடுகளுக்கு இந்த தாது உப்பு கலவையை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். சரி, மிகவும் முக்கியமாக தேவைப்படுற கனிமங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இரும்புச்சத்து, அயோடின், துத்தநாகம், தாமிரம், மேங்கனீஸ், கோபால்ட், சுண்ணாம்புச்சத்து அதாவது கால்சியம்னு சொல்லுவாங்க இல்லையா அது, அப்புறம் பாஸ்பரஸ் சத்து மற்றும் பொட்டாசியம் சத்து போன்றவை. இதில் துத்தநாகம் தாது உப்பு பார்த்தீங்கன்னா, இதன் குறைபாடுனால கருத்தரிக்கிறது குறைஞ்சி போய்டுறது, கால் குழம்பில் புண்ணு வரும், பால் உற்பத்தி குறைஞ்சிடும், உடம்பில் ஏதாவது காயம் வந்துச்சுன்னா கூட அது சீக்கிரமாக சரியாகாது. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நாம் துத்தநாகம் சத்து அதாவது ஜிங்க் அப்படிங்கிறத வந்து கறவை மாடுகளுக்கு தினமும் கொடுத்துட்ருக்கணும். ரொம்ப சிறிய அளவில் தான், பிபிஎம் அளவில் தான் கொடுக்குறோம், ஆனால் தினமும் கொடுத்துட்ருக்கணும். அது குறைபாடாக இருந்துச்சுன்னா சினைப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டுறது தள்ளி போகும், இல்லைனா சினைப்பருவ அறிகுறிகளை காட்டுறதே குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் சினப்பருவ அறிகுறிகளை மாடு காட்டினாலும் அது கருமுட்டை வெளியே வந்துச்சுன்னா தான் நீங்கள் சென ஊசி போடும்போது கருத்தரிக்கும் மாடு. ஆனால் இங்கே கருமுட்டை வெளியே வரதே தாமதாகும் இந்த துத்தநாகம் தாது உப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கரு களைஞ்சிறதுக்கும் அதிக

வாய்ப்புகள் இருக்குது. சரி, கன்றுக்குட்டி ஈனும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய உடல் எடை ரொம்ப குறைவாக இருக்கும். சில சமயம் கன்றுக்குட்டி இறந்தே பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே துத்தநாகம் தாது உப்பு குறைபாடாக இருந்துச்சுன்னா வரும். தாமிர ஊட்டச்சத்து குறைபாடு ஆனாலும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சோகை போன்ற நோய்கள் கூட ஏற்படும். தாது உப்பு குறைபாடு அப்படிங்கிறது கறவை மாடுகளுக்கு எப்படி வருது, எதனால் ஏற்படுது அப்படின்னா, நாம் கறவை மாடுகளுக்கு தீவன புல் கொடுக்குறோம். அந்த தீவன புல் வளர்கின்ற மண், அதாவது நிலம், அதில் எந்த அளவுக்கு தாது உப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தாது உப்பு மண்ணிலிருந்து தீவன புல்லுக்கு வருது. அந்த தீவன புல்லை தீவனமாக எடுக்கிற கறவை மாடுகளுக்கு தாது உப்புக்கள் கிடைக்குது. அப்படின்னா நிலப்பரப்பில், அதாவது மண்ணில் இருக்கிற தாது உப்பு கறவை மாடுகளுக்கு தீவன புல் மூலமாக கிடைக்குது. இந்த தாது உப்பு குறைபாடுகளை பற்றி கணக்கெடுத்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் பொதுவாக பாஸ்பரஸ் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. அதுக்கு அடுத்து துத்தநாகம் குறைபாடு இருக்குது. அதுக்கப்புறம் சுண்ணாம்பு சத்து, தாமிரச்சத்து, மேங்கனீஸ் ஊட்டச்சத்து போன்றவைகள் குறைபாடு வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் இருக்குங்கிறத ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, கால்நடைகளுடைய இரத்த மாதிரிகளில் இந்த தாது உப்புக்களுடைய அளவு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலப்பரப்பில் இந்த தாது உப்புக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா அந்த நிலப்பரப்பில் வளர்க்கப்படுகின்ற கால்நடைகளினுடைய இரத்த மாதிரியிலையும் இந்த மாதிரி தாது உப்புக்களினுடைய அளவு குறைவாக தான் இருக்குது. நாம் கொடுக்கின்ற தீவன புல்ல சில தாது உப்புக்கள் அதிகமாகவும் சில தாது உப்புக்கள் குறைவாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தாமிரம், துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் பொதுவாக தீவனப் பொருட்களில் குறைவான அளவில் இருக்குது. ஆனால் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அதனால் இந்த இரும்பு சத்து மற்ற கனிமங்களோடு வினை புரிந்து குறைவான அளவில் இருக்கிற தாமிரம் மற்றும் துத்தநாகம் ஊட்டச்சத்துக்களோடு சேர்ந்து வினை புரிந்து அந்த ஊட்டச்சத்துக்களை கறவை மாடுகள் இரத்தத்தில் முழுசாக உறிஞ்ச விடுறதில்லை. அதனால் இந்த தாது உப்புக்கள் குறைபாடு பொதுவாக கால்நடை வளர்ப்போரால் அடையாளப்படுத்தப்பட முடியுது. எனவே கால்நடை வளர்ப்போர் இந்த தாது உப்புக்களை தினமும் கொடுக்கறதுனால ஏற்படுற செலவினை குறைப்பதற்காக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ஆராய்ச்சி மூலமாக வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவைன்னு தயாரிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தொகுதியாக பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த தாது உப்பு குறைவாக இருக்கோ அந்த தாது உப்புக்களை ஒரு கலவையாக தயாரித்து நான்கு வகையான வட்டாரத்திற்கு ஏற்ற தாது உப்பு கலவை அப்படின்னு சொல்லி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் முதல் வகை தாது உப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை நம்ம வந்து கோயம்புத்தூர், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், தூத்துக்குடி, திருச்சி, திருவாரூர், திருவண்ணாமலை, விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் இந்த டைப் 1 வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, தாது உப்பு சத்துக்கள் இருக்குது அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ், மெக்னீஷியம், தாமிரம், துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி டைப் 2 அப்படின்னு தாது உப்பு கலவை இருக்குது. அதை எந்த மாவட்டத்தில் இருக்கிற விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, திண்டுக்கல், தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம். இதில் எந்த வகையான ஊட்டச்சத்தெல்லாம் இருக்குது அப்படின்னா, சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் சத்து, தாமிரம், துத்தநாகம் மற்றும் கோபால்ட் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதே மாதிரி டைப் 2 தாது உப்பு கலவை அப்படிங்கிறது நம்ம கடலூர், நீலகிரி, கரூர், கிருஷ்ணகிரி, பெரம்பலூர், தேனி மாவட்டத்தில் இருக்க விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த நிலப்பரப்பில் எந்த தாது உப்புக்கள் குறைவாக இருக்கோ அதை மட்டும் கலந்து நம்ம இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையாக கொடுத்துருக்காங்க. நான்காவது வகையான வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவைன்னு எடுத்துட்டிங்கன்னா, அதில் 5 தாது உப்புக்கள் இருக்குது. கால்சியம், சுண்ணாம்பு சத்து, மெக்னீஷியம், தாமிரம் மற்றும் கோபால்ட் போன்ற தாது உப்புக்கள் இருக்குது. இதை மொத்தம் 3 மாவட்டத்தில் இருக்கவங்க, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், இந்த மாவட்ட விவசாய பெருமக்கள் பயன்படுத்தலாம். பொதுவாக
இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை நாங்கள் குறைவான பால் உற்பத்தி கொடுக்கிற கறவை மாடுகளுக்கு தான் பரிந்துரைக்கிறோம். நம்ம கறவை மாடு 20 லிட்டருக்கு மேலே பால் கறக்குது அப்படின்னா நாம் இந்திய தர கட்டுப்பாட்டு மையம் பரிந்துரைக்கிறபடி இருக்கிற தாது உப்பு கலவைகளை தான் கொடுக்கணும். அதாவது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பொதுவான தாது உப்பு கலவையும் இருக்குது. உங்கள் கறவை மாடு

0: அதிகமான பால் உற்பத்தியில் இருக்குது, 20 லிட்டருக்கு மேலே கறக்குது அப்படின்னா அந்த தாது உப்பு கலவையை பயன்படுத்துங்க. குறைவான அளவில் பால் உற்பத்தி கொடுக்குற மாடுகளுக்கு நீங்கள் தினமும் கொடுக்குற தாது உப்புக்கான செலவினை குறைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நாம் இந்த வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவையை பயன்படுத்தலாம். இந்த தாது உப்பினுடைய விலை வந்து ₹65. ஸோ இந்த தாது உப்பு கலவையை நாம் பயன்படுத்தி அதிக உற்பத்தி பெற்று பலனடையணும் அப்படின்னு விவசாய பெருமக்களை கேட்டுக்கிறோம்.
1: என்ன வெண்பா முத்தழகு, வட்டாரத்திற்கேற்ற தாது உப்பு கலவை உற்பத்தி மற்றும் பயன்பாடுகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ. ரூபானந்தினி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? தாது உப்பு கலவை எப்படி கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு?
2: நல்லாவே புரியுதுக்கா, அற்புதமான விவரங்களை எடுத்து சொல்லிட்டாங்க.
3: ஆமா வெண்பா, கண்டிப்பா இந்த தகவல்களை நல்லபடியா பயன்படுத்தி கால்நடைகளை பத்திரமா பாத்துக்கிறேன்க்கா.
1: முத்தழகு, எனக்கு அதுல ஒரு சந்தேகமும் இல்ல. நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி என் செல்லங்களை ஒரு தடவை வந்து பாத்துட்டு போயிடுறேன் புள்ள.
3: ஏங்கா, அதை என்கிட்ட சொல்லணுமா சொல்லுங்க? நாம எல்லாம் ஒன்னா இல்லையேன்னு தான்க்கா எனக்கு இப்ப குறையாவே இருக்கு.
1: முத்தழகு, நாம உடல் நலம் பெற நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அதுபோல நம்மளோட மனம் நல்லா இருக்க வருவதை ஏற்று குறைகளையும் வருத்தத்தையும் குறைச்சி மகிழ்ச்சியை பெருக்கி வாழணும் புள்ள.
2: அக்கா, அதுதானே வளமான வாழ்க்கைக்கு வழிய காட்டும், அதை தானே சொல்ல வரீங்க?
3: ஆமா ஆமா, என்னடா அக்கா இன்னும் கருத்துக்களை சொல்லலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லிட்டாங்கப்பா சொல்லிட்டாங்க.
1: ஆத்தாடி, நான் கிளம்புறேன்ப்பா.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள். பயறு வகைகள் நமது அன்றாட உணவில் பெரும் பங்கு வகிக்கின்றன. மேலும் பயறு வகை பயிர்கள் நமக்கு உணவுப் பொருளாக மட்டுமின்றி கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் மண் அரிமானத்தை தடுக்கும் போர்வையாகவும் மண்வளத்தை பாதுகாக்கவும் பயன்படுகின்றன. சிறு விவசாயிகளாலும் வளமற்ற மானாவரியிலும் பயறு வகைகள் பயிரிடப்படுகின்றது. ஆனால் தானிய பயிர்களை விட பயறு வகைகளில் கிடைக்கும் லாபம் அதிகமாகும். மேலும் இப்பயிர்கள் குறைந்த நீர் தேவையுடன் குறுகிய காலத்தில் வளர்ந்து அதிக லாபம் பெற்று தரக்கூடிய பயிர்களாகும். தமிழ்நாட்டில் பயறு வகை பயிர்கள் சுமார் 800,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இவற்றில் உளுந்து மற்றும் பச்சை பயிறு முறையே 400,000 மற்றும் 200,000 ஹெக்டேர் பரப்பளவிலும் துவரை 4.4 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுகிறது. வேளாண் உற்பத்தியில் தரமான விதைகளை பயன்படுத்துவதால் சுமார் 15-20% வரை உற்பத்தியை அதிகரிக்க முடியும். பயறு வகை பயிர்களில் உயர் விளைச்சல் பெற சரியான விதை உற்பத்தி முறைகளையும் தொழில்நுட்பங்களையும் கடைபிடித்து விதைகளை உற்பத்தி செய்வதன் மூலம் பயறு வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க செய்யலாம். இதற்கான நில தேர்வு, நிலம் தயாரித்தல் மற்றும் பயிர் விலகு தூரம் பற்றி தெரிந்து கொள்வோம். பயறு வகை பயிர்களில் விதை உற்பத்திக்காக தேர்ந்தெடுத்த நிலத்தில் அதற்கு முந்தைய பயிர் வேறு ரகமாகவோ அல்லது சான்று பெறாத அதே ரகமாகவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் நிலத்தில் தங்கியுள்ள விதைகள் இப்பருவத்தின் போது தான்தோன்றி பயிர்களாக முளைத்து கலவன்களாக தோன்றும். வேரழுகல் நோய் இல்லாத நிலமாயிருத்தல் அவசியம். நல்ல வடிகாலுள்ள செம்மண் மற்றும் வண்டல் மண் நிலம் நல்ல திரட்சியான விதைகளை தரும். பயறு வகைகளின் விதை உற்பத்திக்கு நிலத்தை நன்றாக உழுது பயன்படுத்த வேண்டும். இதற்கு முதலில் மண்ணின் கடினத்தன்மையை நீக்கி நிலத்தை மேம்படுத்த வேண்டும். இதற்கு 12.5 டன் தொழு உரம் அல்லது 12.5 டன் மக்கிய தென்னை நார் கழிவு இட வேண்டும். துவரை பயிரில் அயல் மகர்ந்த சேர்க்கை அதிக அளவில் நடைபெறும். உளுந்து மற்றும் பச்சை பயிறு தன் மகர்ந்த சேர்க்கை பண்பு கொண்டவைகளாகும். எனவே இனக்கலப்பை தவிர்க்க விதை பயிர்களை சான்று பெறாத அதே ரகம் மற்றும் வேறு ரகத்திடமிருந்து சற்று விலக்கி வைத்திருக்க வேண்டும். எனவே துவரை, உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிறு ஆகியவற்றுக்கு முறையே 10 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் என்ற அளவில் பயிர் விலகு தூரம் இருக்க வேண்டும். இதற்கான பருவம் மற்றும் விதை அளவானது விதைப்பதற்கு ஆடி மற்றும் மாசிப்பட்டம் மிகவும் ஏற்றது. விதைகள் முதிர்ச்சி அடையும் போது அதிக மழையோ வெயிலோ இல்லாமல் இருப்பது அவசியம். விதை உற்பத்திக்கு சான்று பெற்ற விதைகளையே பயன்படுத்த வேண்டும். ஆதார விதை பயிருக்கு வல்லுநர் விதைகளையும் சான்று விதை பயிருக்கு ஆதார விதைகளையும் பயன்படுத்த வேண்டும். துவரை, உளுந்து, பச்சை பயிறு போன்ற வகைகளுக்கு ஒரு ஏக்கருக்கு சராசரியாக 20 கிலோ விதை தேவைப்படும். விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம். முதலாவதாக பூஞ்சான விதை நேர்த்தி. விதைப்பதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு பூஞ்சான கொல்லியான கார்பன் டாசிம் அல்லது உயிர் பூஞ்சான கொல்லியான சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அல்லது ட்ரைகோடெர்மா விரிடி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். ரைசோபியத்துடன் 3 பாக்கெட் பாஸ்போ பாக்டீரியா நுண்ணுயிர் உரத்தினை கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். இதனால் மண்ணில் உள்ள மணிசத்தை பயிர்கள் கிரகித்துக் கொள்ளும். நுண்ணூட்ட உரங்களான துத்தநாகம், மேலிப்டினம் மற்றும் கோபால்ட் ஆகியவற்றை முறையே 4.1.5 கிராம்

0: என்ற அளவில் 1 கிலோ விதையுடன் கலந்தும் விதை நேர்த்தி செய்யலாம். விதைப்பு மற்றும் உர மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வோம். உளுந்து மற்றும் பச்சை பயிறு விதைக்க வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டர் இடைவெளியும் செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியும் இருக்க வேண்டும். இரவையில் விதை உற்பத்தி செய்ய பாத்தி அல்லது பார்சால் முறையிலும் விதைப்பு செய்ய வேண்டும். பயிர் வகை பயிர்களுக்கு பூக்கும் பருவம் மற்றும் காய் வளர்ச்சி பருவங்களில் தண்ணீர் மிக அவசியம். விதைத்த அன்றும் விதைத்த 3ஆம் நாள் உயிர் தண்ணீரும் பாய்ச்சுதல் அவசியம். பின்னர் மண்ணின் தன்மை மற்றும் நிலவும் காலநிலைக்கு ஏற்ப 7 முதல் 10 நாட்களுக்கு ஒருமுறை நீர் பாய்ச்ச வேண்டும். பயிர் வகை பயிர்களில் இலை வழி உரமிடல் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். பூக்கும் மற்றும் காய்கள் பிடிக்கும் பருவம் என இருமுறை டிஏபி கரைசல் அல்லது ஒருமுறை டிஎன்ஏயு பயறு அதிசயம் தெளித்து உயர் விளைச்சல் பெறலாம். 1 ஹெக்டேருக்கு டிஏபி கரைசல் தயாரிப்பதற்கு 4 கிலோ டிஏபி உரத்தை 10 லிட்டர் தண்ணீரில் 12 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பின்னர் மறுநாள் தெளிக்கும் போது தெளிந்த கரைசலை 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து கைதெளிப்பான் மூலம் செடிகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். டிஎன்ஏயு பயிர் அதிசயம் என்பது பயிர் வகை பயிர்களுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து மற்றும் பயிர் ஊக்கிகள் கலந்த கலவையாகும். இது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பிரத்யேக தயாரிப்பாகும். இதை 1 ஹெக்டேருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூக்கும் தருணத்தில் ஒருமுறை தெளித்தால் போதுமானது. இலைவழி தெளிப்பினை காலை அல்லது மாலை வேளையில் மேற்கொள்ள வேண்டும். நல்ல நீரை பயன்படுத்தி கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்க வேண்டும். பூச்சி மற்றும் நோய்க்கொல்லிகளுடன் கலந்து தெளிப்பதை தவிர்க்கவும். பூக்கள் உதிர்வதை தடுக்க 50% பூப்பின் போது லிட்டருக்கு 4 மில்லி என்ற அளவில் பிளானோபிக்ஸ் தெளிக்க வேண்டும். மீண்டும் 15 நாட்கள் கழித்து ஒருமுறை தெளிக்க வேண்டும். கலவன் அகற்றுதல் பற்றி தெரிந்து கொள்வோம். பிற ரகங்கள் விதைப்பயிரில் கலப்பதை கலவன் என்கிறோம். கலவன்கள் விதைப்பயிரின் இன தூய்மையை பாதித்துவிடும். கலவன்களை அந்தந்த பருவங்களில் கண்டிப்பாக நீக்க வேண்டும். பூக்கும் பருவத்திற்கு முன்னர் விதைப்பயிரில் செடியின் உயரத்தை கொண்டு உயரமான செடிகள் மற்றும் குட்டையான செடிகள், தண்டின் நிறம், வேறுபாடான செடிகள், பூக்கும் காலத்திற்கு முன்பே பூக்கும் செடிகள் ஆகியவற்றை நீக்க வேண்டும். பூக்கும் போது பூவின் நிறம் மற்றும் அவற்றின் அளவை கொண்டு கலவன்களை அகற்ற வேண்டும். காய்களின் நிறம், அகலம், நீளம் மற்றும் காய்களின் மேலுள்ள உரோமங்கள் ஆகியவற்றை கொண்டு கலவனை அகற்றலாம். தவிர அறுவடைக்கு முன்னர் செடியின் தன்மை, காய்களின் தன்மை கொண்டு கலவனை அகற்றலாம். அறுவடை பற்றி தெரிந்து கொள்வோம். பச்சை பயிறு காய்கள் நன்கு முற்றிய பின் காய்களை மட்டும் பறித்து அறுவடை செய்யலாம். உளுந்து செடியை வேருடன் பிடுங்கி நன்கு காய வைத்து அடித்து தானியங்களை தனியாக பிரித்தெடுக்கலாம். காய்களிலிருந்து விதைகளை வளையும் மூங்கில் குச்சி கொண்டு அடித்தும் பயறு வகை காய்களிலிருந்து பிரித்தெடுக்கும் இயந்திரங்களின் மூலமாகவும் பிரித்தெடுக்கலாம். விதைகளை 8 முதல் 9% ஈரப்பதத்திற்கு உலர வைத்தல் வேண்டும். விதைகளை 8% ஈரப்பதத்தில் 50% கரியமில வாயுவினை கொண்டு 15 நாட்களுக்கு ஒருமுறை என 3 முறை விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதைகளின் ஈரப்பதத்தினை 8 முதல் 9% குறைத்து பின் குறுகிய கால சேமிப்பிற்காக சாக்கு அல்லது துணி பைகளில் சேமிக்கலாம். இடைக்கால சேமிப்பிற்காக உள் உரை கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம். நீண்ட கால சேமிப்பிற்காக 700 கன அளவு கொண்ட சாக்கு பைகளில் சேமிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
6: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சா

0: ஆக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

0: ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:31.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு காய் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
0: இசையோடும் புத்துணர்ச்சியோடும் நேயர்களை மகிழ்விக்க வருகிறது பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் 2 திரைப்படத்திலிருந்து பாடல்களை ஒலிக்க கேட்க ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியில் முதல் திரைப்படமான மீசை முறுக்கு, 2வது திரைப்படமான ஜமினி கணேசனும் சுருளி ராஜனும் என்ற திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலை மீசை முறுக்கு என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கான இசை இப்பாப் ஆதி, இந்த பாடலுக்கான வரிகள் இப்பாப் ஆதி. இதோ நேர்களே அந்த பாடல், இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

இந்த பிற்பகல் வேளையில் மனதுக்கு இதமான பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருப்பது பூங்கொத்து நிகழ்ச்சி. நிலையத்தில் நேரம் 2:35, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மீசை முறுக்கு திரைப்படத்தின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை இப்பப் ஆதி. இந்த பாடலை பாடியிருக்காங்க கௌசிக், கிறிஸ், இப்பப் ஆதி ஆகியோர். இந்த பாடலுக்கான ஆசிரியர் வந்து ஹிப்ஹாப் ஆதி. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:43. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை இப்பப் ஆதி. இந்த பாடலை பாடியிருக்காங்க வி எம் மகாலிங்கம். இந்த பாடலை எழுதியிருக்காரு இப்பப் ஆதி அவர்கள். இதோ நேர்களே அந்த பாடல்.

வண்ண மலர்களின் சங்கமமாய் அன்பின் அழகான வெளிப்பாடாய் திகழும் பூங்கொத்து. பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த திரைப்படமான ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை டி இமான் அவர்கள். இந்த பாடலை பாடியிருக்காங்க பிரதீப் குமார், டி இமான். இந்த பாடலுக்கான ஆசிரியர் யுகபாரதி. இதோ நேர்களே அந்த பாடல். இணைந்திருங்கள் நேர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பூங்கொத்து நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை டி இமான் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காங்க. ரம்யா நாகா அஜீஸ். இந்த பாடலுக்கான ஆசிரியர் வந்து யுகபாரதி அவர்கள். இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம்பட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: ஏ பூஞ்சோல, அடியே பூஞ்சோல, இந்தா என் போன்ல ஒரு மசாஜ் வந்திருக்கு பாரு, என்னன்னு பாத்து சொல்லு பிள்ள.
3: பாஞ்சால, அது மசாஜ் இல்லடி, மெசேஜ். நல்லா சொன்னப்போ
2: படிச்சுட்டேன்னு ரொம்ப அல்டிக்காத. சரி சரி, அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னு பாத்து சொல்லு.
3: அடியாத்தி, உன் அக்கௌண்ட்டுக்கு 10 லட்சம் பணம் போட போறாங்களாமே.
2: என்னது 10 லட்சமா? எங்க வரணும், எப்ப வரணும், சீக்கிரம் கேட்டு சொல்லு பிள்ள.
3: அடியே பாஞ்சால, நீ பாட்டுக்கு விவரம் புரியாம அப்படி இப்படி போயிட போற, அது ஒரு தப்பான மெசேஜ். இப்படிதான் பல பேருக்கு அனுப்பி பல பேரு ஆண்டி ஆயி போய் உக்காந்துருக்காங்க.
2: அம்மாடி, இப்படி எல்லாமா ஏமாத்துறாங்க?
3: அட ஆமா பாஞ்சால, இந்த ஓடிபி, பேங்க் டீடைல்ஸ் இதெல்லாம் யாரு கேட்டாலும் கொடுக்க கூடாது. நம்ம தான் உசாரா இருக்கணும். புரிஞ்சதா?
2: நல்லாவே புரிஞ்சது. இனிமே நான் போய் ஏமாறுவனா? விழிப்புடன் இருப்போம்.
3: பொதுநலன் கருதி
2: தர்ம புரி பண்பலை 102.5.

இதுவரை பூங்கொத்து நிகழ்ச்சி கேட்டீர்கள். பூங்கொத்து நிகழ்ச்சியில் இரண்டு திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். முதல் திரைப்படமான மீசை முறுக்கு. இரண்டாவது திரைப்படமானது ஜமினி கணேசனும் சுருளி ராஜனும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம். இதுவரை உங்களோடு நான்

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. நேர்களை நாம் கேட்டு ரசிக்கவிருப்பது கட்செவியல் கலக்கல் பாடல்கள். நேர்களை, நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் ஃபோனை எடுத்து உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம் பெற்றுள்ள திரைப்படம், இது எல்லாத்தையும் தட்டச்சு செஞ்சு நம்ம நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0-43-42-24-40-30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க மோமலூர் முத்துநாயக்கன்பட்டி பிரபாகரன், கோமதி, கௌதம், மோகன்ராஜ் எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க சொக்கத்தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேயர்களே,

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசைப்பாடிக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தர்மபுரி பகுதியிலிருந்து வனிதா சுரேஷ், பார்வை ஒன்றே போதும் என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ நீர்களே உங்களுக்கான பாடல்.

0: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடும் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ராகம் ஒன்று, தாளம் ஒன்று சேர்ந்தாலே மனசுக்குள்ள திருவிழா தாங்க. நமக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கட்டும், பழைய நினைவுகள் மலரட்டும், புதிய பாடல் கூட உற்சாகம் தரட்டும். கேட்கும் காதுகளுக்கு குதுகலை கொலைகையில கூடவே மனசும் கலகலக்கும். இசையோடு இணைந்து இனிதாய் பயணிப்போம். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சத்தியமங்கலம் நெசவாளர் காலனியிலிருந்து திவ்ய பாரதி, கலைவாணன், அர்ஷா மூணு பேர் சேர்ந்து கேட்டிருக்காங்க. பூவே உனக்காக என்ற திரைப்படத்தில் இருந்து.
4: சொல்லாமலே

நிலையத்தில் நேரம் 3:19 இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸ், 103.7 மெகாஹெர்ட்ஸ். கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர்லேருந்து சித்ரா நாகராஜ், யுவராஜ் கீர்த்தனா, சுரேஷ் வான்மதி இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க மம்மட்டியான் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேர்களை கேட்ட ரசிச்சிருக்கோம் கட்சிவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இளம்பிள்ளை பகுதியிலிருந்து கீர்த்தனா, பூங்கோடி, தேவி, யுவராணி இவங்க 4 பேரும் சேர்ந்து கேட்டிருக்காங்க திகிழி என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.

மனதை மயக்கட்டும், தாளம் நம்மை துள்ள வைக்கட்டும். பாடல் ஒவ்வொன்றும் ஒரு பரிசாய், இந்த நேரம் முழுவதும் இசை விருந்தாய். நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:31. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட் செவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. நரசிங்கபுரம் கோம்பையிலிருந்து நந்தகோபால் கேட்டிருக்காரு, ஐயா என்ற திரைப்படத்தில் இருந்து. இதோ நேயர்களே, பாடலை கேட்டு ரசியுங்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி

0: Viking Bunions and Briefs.
1: நேர்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து மான்சிகா, மனோகரன், இந்திராணி, மகேந்திரன், ரம்யா இவங்க எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்ருக்காங்க காதல் கோட்டை என்ற திரைப்படத்திலிருந்து. நேர்களே, உங்களுக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடலை காற்றலையில் கேட்டு ரசிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்களோட ஃபோனை எடுத்து உங்களுடைய பெயர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்படம் இதையெல்லாம் தட்டச்சு செஞ்சு நிலையத்தோட வாட்ஸ்அப் என்னான 0043 42 24 40 30 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்களும் கேட்டு ரசிங்க. அவங்க கேட்ட பாடலை கொடுத்துடலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: மனசுக்கு பிடிச்ச பாடல் ஒலிக்கட்டும். ஒரு பாடல் முடிஞ்சாலும் அடுத்த பாடலுக்கான எதிர்பார்ப்பு தொடரட்டும். இசை வழியே சந்தோஷம் பரவட்டும். இந்த நேரம் இனிமையா நகரட்டும். பாடலோட பயணிப்போம், பரவசத்தோட ரசிப்போம், கலகலப்பாய் கொண்டாடுவோம். இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஈரோடு மாவட்டம் கள்ளியம்புதூர் பகுதியிலிருந்து. ராஜசேகர் மற்றும் திரு இணைந்து கேட்டிருக்காங்க தெய்வ வாக்கு என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் உள்ளங்களில் உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:50. இணைந்திருக்கிறோம் இது கட் செவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சேவூர் பகுதியிலிருந்து ராதா கோவிந்தராஜ், திருமதி பழனிசாமி என்ற படத்திலிருந்து.

0: 8:45 இன்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது செல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய்தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நேர்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில பாடலை கேட்டிருக்காங்க. தர்மபுரி பகுதியிலிருந்து தேவி, ரம்மி என்ற திரைப்படத்தில் இருந்து.

நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய கட் செவியல் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடல் கேட்ட நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து

0: கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. வணக்கம் பார்த்தசாரதி.
1: வணக்கம் கார்த்திகே, நல்லா இருக்கீங்களா?
0: அருமையா இருக்குங்க பார்த்தசாரதி. இப்ப நிறைய வினாக்கள் வச்சிருக்குங்க, நிறைய குறிப்புகள் இருக்கு. நம்ம நேயர்கள் சரியான பதில சொன்னா அவங்களுக்கு உண்டான பாடல் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு விதிமுறை என்னன்னா,
1: அதாவது இன்று விடை சொல்பவர்கள் 7 நாட்கள் கழித்து தான் நம்ம
0: நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே விடை சொன்னவங்களும் 7 நாட்கள் கடந்த பிறகுதான் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்துக்கணும். அதே மாதிரி அறிமுக நேயர்கள் நம்ம கூட பேசினா எந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம்?
1: 0-43-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-30 மற்றொரு இணைப்பெண்ணாக, 94-86-81-10-25 மற்ற நேயர்களாக இருந்தால், 0-43-42 என்ற முன்னணிப்போடு, 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக, 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
0: சரிங்க, இப்போ முதல்ல ஒரு நேயர் இருக்காரு, அவர் யார் எங்கிருந்து பேசுறாருன்னு கேட்டு அவருக்கு உண்டான குறிப்புகள் கொடுப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
2: என்னன்றை நான் பேசுறேன்.
0: சரிங்க துரை, உங்களுக்கு உண்டான முதல் 3 குறிப்பு சொல்லிடலாங்களா?
2: சொல்லுங்க.
0: சரிங்க, இது வந்து ஒரு தேசிய பூங்கா. சரிங்க, இந்த தேசிய பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்த தேசிய பூங்கா வேற எங்கேயும் இல்லை, இந்தியாவில் தான் இருக்கு. இந்த தேசிய பூங்கால மிகவும் அடர்ந்த காடுகள் அமைஞ்சிருக்குங்க
1: இந்த பூங்காவில்.
2: முதுமலை காடு.
0: முதுமலை காடு இல்லைங்க, தவறான பதில். நல்ல முயற்சி, அடுத்த நேரம் சந்திப்போம்.
1: வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன். கேவி தேசியம் கொடமாண்டப்பட்டீங்க
1: ஐயா. உங்களுக்கான குறிப்பு சொல்லாம இல்ல விடை சொல்றீங்களா? அதாவது இந்த பூங்காவுக்கு, அதாவது 2nd உலக போரின் போது பல போர் விமானங்கள் வந்து இந்த பூங்காவில் வந்து விபத்துக்கு உள்ளானது.
0: நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
4: வணக்கம். என்னங்க
0: மறுபடியும் சொல்லுங்க உங்க பெயரு?
4: பெரியசாமி.
0: பேசுறீங்களா? தேசிய பூங்கா அப்படின்னு காசிரங்கா தேசிய பூங்கா, மிகவும் பிரபலமான ஒரு பூங்காவை நினைவுபடுத்திருக்கீங்க, ஆனா தவறா சொல்லிட்டீங்க. நன்றி. அடுத்த நேயர்
1: வருக வணக்கம். ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா? இந்த பூங்காவில் வந்து பல முக்கியமான விலங்குகளுக்கு வாழ்விடமாக அமைகிறது.
4: பெங்களூர்ல இருக்கிற பூங்கா.
1: அதான் பேர் என்னன்னு
4: சொல்லுங்க.
0: சரிங்க, பேர் மறந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா கர்நாடகாவில் இந்த தேசிய பூங்கா இல்ல, அதனால நீங்க பெங்களூர்னு சொன்னாலே தவறு தான். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். சொல்பவர் ஆறுமுகம், கோட்டையூர்ல இருந்து. சரிங்க, பதில் கண்டுபிடிச்சிங்களா?
5: பதில் கண்டுபிடிக்கல.
0: சரி, மேலும் குறிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பல முக்கிய விலங்கு இருக்குன்னு சொன்னீங்க, என்னென்ன விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பூனைகள், புலி, சிறுத்தை, பனிச்சிறுத்தை, இந்த மாதிரி விலங்குகள்லாம் நிறைய இருக்குங்கய்யா. தேசிய பூங்கா, தேசிய பூங்கா அங்க விலங்குகளை, கிட்டத்தட்ட கொடிய விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாம் இருக்கக்கூடியதுதான் நம்ம தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விலங்குகள் இருக்கக்கூடிய இடம் அது.
5: சொன்னீங்களா
0: புலி, சிறுத்தை, அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிருக்கேன். நம்ம அதெல்லாம் போய் சுத்தி பார்க்க முடியாது, அதாவது கூண்டுக்கு வெளியிருந்து பார்க்கலாம், கூண்டுக்குள்ள போகக்கூடாது. கம்பியை தாண்டி போனா நம்ம திரைப்படங்களை சொல்லுவாங்களா, பேச்சு பேச்சா இருக்கு, இந்த கோடை தாண்டி நானும் வர மாட்டேன் நீயும் வரக்கூடாதுன்ற மாதிரி. வணக்கம். வணக்கம் சொல்வர்.
1: ஐயா குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
6: கேட்டேன். எனக்கு ஒரு குறிப்பு
1: ஐயா, அதாவது இமயமலையின் மிக

0: முக்கியமான பல்லுயிர் பெருக்க மையமாக இந்த பூங்கா அமைகிறது. இமயமலையின் மிக முக்கியமான பல்லுயிர் பெருக்கமாக இந்த பூங்கா அமைகிறது.
1: வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், சிவமட்டிலிருந்து சுதாமூர்த்தி பேசுறேன்.
1: சரிங்க சுதாமூர்த்திமா, பதில் சொல்றீங்களா?
2: ஆமாங்க ஐயா.
1: சொல்லுங்க.
2: நாம் தாபா தேசிய பூங்கா ஐயா.
1: என்ன என்ன பூங்கா சொல்றீங்க?
2: நாம் தாபா தேசிய பூங்கா.

0: அம்மா பதில் சொல்றீங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சொல்லுங்க.
1: நாம் தாபா தேசிய பூங்கா ஐயா.
0: என்ன என்ன பூங்கா சொல்றீங்க?
1: நாம் தாபா தேசிய பூங்கா.
0: அப்படி ஒரு பூங்கா இருக்கா? எங்க இருக்கு அது? வித்தியாசமான பெயரா வேற இருக்கு. எந்த இதுல மாநிலத்துல இருக்குமா அது? இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே. சுதாம் சுதாமூர்த்தி தானே சொன்னீங்க? சரிங்க, இந்த பதில் தவறா இருந்தா என்ன நடக்கும் தெரியுங்களா? அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கு நாம் தாபா தேசிய பூங்கா அப்படின்றது. சுதாமூர்த்தி சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? நிச்சயமா ஒரு நல்ல பாடல் கொடுத்துடலாம். இந்த பூங்காவை பத்தி மேலும் சில தகவல் உங்களுக்காக தொடர்ந்து கேளுங்க.
2: இந்த பூங்கா வந்து என்ன, தாழ்நிலை வெப்பமண்டலமாக காணப்படுகிறது. 1972 இது வனவிலங்கு சரணாலயமாக மாறியுள்ளது. அதே போல் 1983 இது தேசிய பூங்காவாக அரசாங்கங்களாக அறிவிக்கப்பட்டது. இது வந்து புலிகள் காப்பகமாகவும் அதே ஆண்டு வந்து இந்த பூங்காவை அறிவிக்கப்பட்டது. இந்த பரப்பளவு சுமார் 1985 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பூங்கா அமைந்துள்ளது. இந்த பூங்காவுடைய பேர் நாம் தாபா தேசிய பூங்கா என்பது மிகவும் சரியான பதில். இந்த கேள்வி எதனால் கேட்டோம்னா, இங்கே இருக்கிற மிருகங்களை காப்பாற்றி அதனோட வாழ்விடமாக அமையும் அதே போல் விலங்குகளையும் காப்பாற்றி இந்த பூங்காவை புதுப்பிக்கிறதுக்காக இந்த ஆண்டு இந்த மாதம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. அதனால் இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்.
0: சரிங்க, இப்போ நம்ம சுதாமூர்த்தி கேட்ட பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, சரிங்களா?
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
4: நாட்டு சக்கரை போட்டு டீ காபி குடிக்கும் போது அதுல மண்ணு தூசி இருக்கும், அதுக்குதான் இந்த வடிகட்டி. வீட்லயும் அப்படிதான். என்ன மண்ணு தூசி இல்லாம சுத்தமா இருக்கு? நாட்டு சக்கரை போடலையா?
5: நான் குலாஸ் நாட்டு சக்கரைக்கு மாறிட்டேன். மலிவான நாட்டு சக்கரையில தான் மண் தூசி இருக்கும். இது 100% சுத்தமானது. செக் பண்ணி பாருங்க.
6: மண் தூசி இல்லாத குலாஸ் நாட்டு சக்கரை.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
8: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
9: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
8: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்து லேட் பண்றியா?
9: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
10: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
9: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
11: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
12: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
13: சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சொல்லுங்க பார்த்த சாரதி, ஒரு வினா கேட்டங்க. ஒரு தேசிய பொங்கல், அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் இருக்கக்கூடிய தேசிய பொங்கல், அதுவும் சரியான பதில் சொல்லிட்டாங்க.
14: அழகாக சீக்கிரமா பதில் சொல்லிட்டாங்க.
13: சீக்கிரமா பதில் சொல்றாங்களா? இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு நபரை பத்தி கேட்கலாங்களா?
14: கண்டிப்பா.
13: சரி, இப்போ ஒரு நேயர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம்
15: ஐயா. வணக்கம் ஐயா.
13: வணக்கம்.
15: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
13: சரிங்க சந்திரசேகர், பதில் சொல்றீங்களா?
15: எனக்கான குறிப்பு கொடுக்குறீங்களா?
13: சரி, உங்களுக்கு முதல் 3 குறிப்பு சொல்லிடலாங்களா?
15: ஆமா ஆமா சொல்லுங்க ஐயா.
13: சரிங்க, இவர் ஒரு எழுத்தாளர்.
15: சரி.
13: இந்தியாவை சார்ந்தவர். சரிங்களா?
15: இந்தியாவை சார்ந்தவர்.
13: ஆமாங்க. மிகச்சிறந்த நூல்களை எழுதியவர்.

0: ரவீந்திரநாத் ஓ மிகச்சிறந்த நூல்கள் அப்படின்னு நீங்க ரவீந்திரநாத் தாகூர் சொல்லிட்டீங்க இல்லைங்க. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்
1: ஐயா. குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: குறிப்பு கொடுங்க.
1: அதாவது இவர் எழுதிய முதல் நாவல் வந்து கிட்டத்தட்ட 22 நாடுகளுக்கு மேல வெளியிட செய்தது.
2: நன்றி,
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் அந்திய சந்திப்பதையும் கைத்தறிக்கிறேன்.
0: சரிங்க ஜெகநாதன் ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
3: கேட்டேங்க
0: ஐயா. பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்னங்க
3: மிச்சரி?
0: இவர் வந்து 35வது வயதில் ஒரு சிறந்த பரிசை வாங்கினாருங்க ஐயா.
3: தாமஸ் பெயின்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்.
4: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
5: தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் மந்தை வீதியில் அமைந்துள்ள மகாசக்தி மாரியம்மன் திருவிழா வருகின்ற 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணியளவில் அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்தலும், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ராமசாமி கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்தலும் நடைபெறும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
0: 4:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். அடுத்த நேயரை சந்திப்போம்.
1: வருக வணக்கம்.
8: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
8: கேட்டோம் சார். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவருங்களா?
0: இல்லைங்க, இவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோங்க. சரி, உங்களுக்காக முக்கியமான குறிப்பு என்னன்னா, இவர் வந்து இந்தியாவில் பிறந்து பிறகு அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்.
8: விருது
1: பெற்று தந்தது.
8: கிரண் தேசாய்.
0: என்ன பேர் மறுபடியும் சொல்லுங்க?
8: கிரண் தேசாய்.
0: கிரண் தேசாய், எப்படி சொல்றீங்க?
8: குத்துமதிப்பா
0: சொல்றீங்க, கிரண் தேசாய்.
8: என்ன பாடல் வேண்டும்
0: உங்களுக்கு? அவர் பற்றி, கிரண் தேசாய் அவர் பற்றி நிறைய தகவல் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இவர் இந்தியாவோட தலைநகர் அதாவது டெல்லியில் பிறந்து 14 வயதில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க, குடி போயிட்டாங்க. அதே மாதிரி தற்போது அவருக்கு வந்து 55 வயது. இலக்கிய உலகின் மிக உயரிய பரிசு பெற்றவர். என்ன பரிசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்கர் பரிசு, அதை வாங்கியிருக்காரு. இவரின் தாயும் ஒரு பெண் எழுத்தாளர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. இதுல மிக சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்த சாரதி இவரோட தாயோட நாவலுக்கு வந்து 3 முறை புக்கர் பரிசுக்கு போயிருக்குங்க. கடைசி அந்த செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதுல வந்து ஃபெயிலியர் ஆகி அவங்க வந்து மறுபடியும் அந்த பரிசு வாங்கவே முடியல. 3 முறை முயற்சி செய்தும் அவங்களால வாங்க முடியல. அதாவது
1: வந்து
0: தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி இருந்தாங்க, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மகள் அந்த பரிசு வாங்கிட்டாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா 2வது நாவல்லே வாங்கியிருக்காங்க இவங்க.
1: நல்லது,
0: தன்னோட 2வது நாவலுக்கே பாத்தீங்கன்னா புக்கர் பரிசு வாங்கினவங்க. இவர் புக்கர் பரிசு பெற்றதில் மிக சிறந்த ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. என்னன்னா, புக்கர் பரிசு பெற்ற குறைந்த வயதுடைய பெண் அப்படின்றதா இவங்க செஞ்ச மிக சிறந்த சாதனை. இவரோட எழுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தாய் எழுதக்கூடிய அதே பாணியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த 14 வயதுல தான் அந்த வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அது வரைக்கும் நம்ம டெல்லியில தான் இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 மறுபடியும்

0: இவர்களோட புத்தகம் வந்து புக்கர் பரிசுக்காக போயிருக்கு. ஆனால் அந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த புக்கர் பரிசு உங்களுக்கு கிடைக்கல, இரண்டு முறை போய் ஒரு முறை வாங்கியிருக்காங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த பெண் எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் தேசாய் அப்படின்றது தான். நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்டுருலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவேளை பார்த்த சாரதி
1: கேட்டுருவோம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரம் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை புதிய பொலிவிடம் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகி உள்ளது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
8: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
2: நான்கு மணி 26 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் விடை தேடும் வினாக்கள். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால்
3: 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-30 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-81-10-25 மற்ற நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னிணைப்போடு 24-40-31 மற்றொரு இணைப்பெண்ணாக 94-86-65-20-25 என்ற எண்களில் அழைக்கலாம்.
2: சரிங்க பார்த்தசாரதி, இரண்டு வினாக்கள் கடந்து வந்துட்டுங்க இல்லைங்களா?
3: ஆமாம்.
2: இப்போ மூன்றாவதா ஒரு தேசிய பூங்கா கேட்டுங்க, ஒரு நபரை பற்றி கேட்டுங்க, மூன்றாவதா ஒரு விலங்கை பற்றி கேட்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்குங்க. என்ன விலங்கா இருக்கும்
3: அப்படின்னு
2: ஒரு நேயர் வந்து சொல்லுவார், ஆனால் கை விலங்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. வணக்கம்.
4: ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
4: நாகலாபுரம் மாரியப்பன்.
2: சரிங்க மாரியப்பன், உங்களுக்கு முதல் மூன்று குறிப்பு சொல்லிடலாங்களா?
3: இது ஒரு விலங்கு. இந்த விலங்கு பல நாடுகளில் காணப்படும். இந்த விலங்குக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு தன்மை இருக்கு.
4: நம்ம இந்தியாவில் இல்லைங்களா சார்?
3: பல இந்தியாவிலும் இருக்கு, பல நாடுகளிலும் சொல்லிட்டேன். இந்தியா
4: சரி. வணக்கம்.
2: நன்றி, அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.
5: ஹலோ.
3: வணக்கம்மா.
5: வணக்கம். பெரியாம்பட்டில இருந்து சாந்தி பேசுறேங்க.
3: சாந்திமா, குறிப்பெல்லாம் கேட்டீங்களா?
5: கேட்டங்க. எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
2: சரிங்க. இப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா இந்த விலங்குக்கு மற்றும் ஒரு பெயர் உண்டு. பொதுவான பெயர் உண்டு, தமிழ்ல ஒரு சிறப்பு பெயர் இருக்கு உண்டு. நம்ம காரண பெயர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நாற்காலி, நான்கு கால்கள் உள்ளதால் நாற்காலி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த விலங்குக்கு இதோட உருவ அமைப்பை வைத்து தமிழில் ஒரு சிறப்பு பெயர் உண்டு.
5: வரிக்குதிரை.
2: வரிக்குதிரை. ஓ, வரி அப்படி நான் சொன்ன குறிப்பு எவ்வளவு அழகா சொன்னாங்க பாத்தீங்கன்னா, வரிக்குதிரை. நல்லா நான் சொன்னதை சரியா புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா தவறான பதில்மா. நன்றி. வணக்கம்.
6: இருவருக்கும் மாலை வணக்கம். ஐயா
3: வணக்கம். ஐயா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நாங்க மரியன்பாளையம் ராமகாயி 2
2: சொல்லுங்க. லட்சுமண பதில்
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்னங்க
6: அப்படியே?
2: இல்ல இல்லைங்க, அது வந்து காரண பெயர் அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். இப்ப நான்கு கால்னா நம்ம நாற்காலி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட தமிழ் பாடம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு என்னோட நிலைமை. அது மாதிரி இந்த விலங்குக்கு அதோட உருவமைப்புக்காக ஒரு காரண பெயர்.
6: நன்றி,
2: அடுத்த நேரில் சந்திப்போம்.
3: வருக. வணக்கம்.
7: வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
7: சேலம் கருணாகரன் சார்.
3: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
7: ஆ கேட்டேன் சார்.
3: விடை சொல்லாமே
7: சார். இந்த விலங்கு பசுமாடா இருக்குமா சார்?
2: பசுமாடு எப்படி சொல்றீங்க? என்ன காரணத்தை வச்சு சொல்றீங்க பசுமாடு அப்படின்ட்டு?
7: அதுவும் விலங்குதான், கோமாதான் அப்படின்னு கூட சொல்லுவோம்.
2: ஆனா இந்த விலங்கு வந்து நம்ம வீட்டுல வளர்க்க முடியாதுங்க. உங்களுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பு கொடுத்துருக்கேன் நானு. பேச்சின் பாட்டு போட்டதுனால இவர் பசு விலங்கு பசுமாடுக்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுமா மறுபடியும்? என்ன விலங்கா இருக்கும் இது? குள்ளநரி. குள்ளமா இருக்கிறதுனால குள்ளநரி அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு ஒரு முடிவுக்கு வந்துருக்கீங்க. அருமை, நான் சொன்ன விளக்கத்தை வந்து சரியா புரிஞ்சிருக்கீங்க, ஆனா தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம்.
3: வருக. வணக்கம்.
8: ஹலோ. வணக்கம். திருப்பூர் பெரும்பாலூர்ல இருக்குமார்.
3: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
8: கங்காரு
3: என்பது தவறான பதிலுங்க.
2: நன்றி நேயர்கள். இதுவரை சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் கேட்டீர்கள். என் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கேட்டீங்களா பார்த்தசாரதி?
1: கேட்டேங்க கேட்டேங்க.
0: நம்ம விலங்கு பத்தி கேட்டா அவங்க வந்து பூ விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கை விலங்கு, பூ விலங்கு, இந்த மாதிரி நிறைய விலங்கு இருக்கு. ஆனா நாம கேட்கக்கூடிய விலங்கு வந்து காட்டுல இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான். இதுல யாரும் குழப்பமடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பாடல் கொடுக்கப்பட்டது.
1: வருக வணக்கம். வணக்கம்மா.
2: வணக்கம், பேசுறதுக்கு பேசுறேன், திருச்சியிலிருந்து.
1: அம்மா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டேங்க, கெஸ் பண்றேன். எறும்பு தின்னி.
1: எறும்பு தின்னி, எதை வச்சு அந்த இந்த பேர் சொன்னீங்க?
2: இல்ல, தமிழ்ல அதுக்குன்னு ஸ்பெசிபிக்கா எறும்பு சாப்பிடுறதுனால எறும்பு தின்னின்னு வச்சிருக்கோம். அதனால காரண பெயர்.
0: காரண பெயர் பாத்தீங்களா, நம்ம தமிழ் பாடம் எடுத்தது மிக சிறப்பா திருச்சி வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நல்ல முயற்சிமா, நாங்க கேட்கக்கூடிய விலங்கு இது அல்ல. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பெரியசாமி பேசுறேங்க, வாமலூர் பக்கத்துல ரெட்டிப்பட்டி பேசுறோம்.
0: வாமலூர் பக்கம் ரெட்டிப்பட்டில இருந்து பெரியசாமி பேசுறீங்க. பெரியசாமி ஐயா, பதில் சொல்றீங்களா?
3: நீரானைன்னு நினைக்கிறேன்.
0: நீர் யானை. நீர் யானை, சரியா பார்த்த சாரதி?
1: இல்லைங்க, தவறான பதில்.
0: தவறான பதில். இது கேட்கும் போது பார்த்த சாரதி, நாலு யானை ஹோட்டலுக்கு போச்சா, சரிங்களா? நாலு யானையும் சாப்பிட்டுச்சிங்களா? மூணு யானை மட்டும் தண்ணி குடிச்சிச்சான். ஒரு யானை மட்டும் தண்ணி குடிக்கணும்.
1: ஏன்?
0: அதுதான் நீர் யானை.
1: ஓ, சரிங்க சார்.
0: அடுத்து நேரில் சந்திப்போம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்.
4: மாவட்டம் கூடாதுப்பட்டில இருந்து சார்.
1: ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
4: கேட்டங்க சார். குதிரை.
1: என்னங்க? குதிரையா?
0: குதிரை. என்ன வரி குதிரை சொன்னாங்க, இவர் சாதாரண குதிரையை சொல்லிட்டாரு. நீங்க தவறான பதில், நன்றி. அடுத்த நேரில் சந்திப்போம்.
5: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
1: உங்களுக்கான ஒரு குறிப்பு வந்து, இது நிலத்தில் வாழும் மிகப்பெரிய ஒரு விலங்கு.
0: அது உயரமான விலங்குமா? இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஃபேட்டா குண்டா இருக்குன்னு சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒரு விலங்கு?
2: யானை.
0: யானை, எப்படி வந்து அதுக்குள்ள யானைக்கு போயிட்டாங்க. தவறான பதிலுமா, நல்ல முயற்சி.
1: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து? உங்களுக்காக ஒரு குறிப்பு, மிக முக்கியமான குறிப்பு.
1: அதாவது இந்த மிருகம் மணிக்கு கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு திறன் கொண்டது.
3: ஒட்டகம்.
0: ஒட்டகம் இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். டி என் ராம், தேனாமரத்துப்பட்டி.
0: ராம், பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா ராம்?
6: ஐயா கரடி. ஐயா
0: கரடி, எப்படி சொல்றீங்க?
6: அதான் குண்டாகவே
0: இல்ல, இது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கு கரடியோட. அடுத்த நேரில் சந்திப்போம்.
1: வருக வணக்கம். வணக்கம். கூறுபவர்
7: பழனி.
1: ஐயா பழனி ஐயா, உங்களுக்கு தெரியுமா?
7: ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
1: அதாவது இது ஒரு பாலூட்டி வகை சார்ந்தது.
0: தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, எந்த விலங்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேயரை சந்திக்கும் முன்,
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
12: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை

0: வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
1: நான்கு மணி 36 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். விடை தேடும் வினாக்கள் வருக. வணக்கம். வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் குளத்தூர்லேருந்து பலகாரம் சித்ரா.
3: ஐயா, உங்களுக்கு குறிப்புகள்லாம் கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டதான் ரேடியோவை ஆஃப் பண்ணுறதுல. நீங்க இன்னொரு குறிப்பு கொடுங்க எனக்கு.
3: உங்களுக்கான குறிப்பு என்னன்னா, முற்றிலும் இது வந்து தாவரங்களை உண்ணக்கூடிய ஒரு விலங்கு.
2: அது தாவரம் உண்ண கூட அது நாமளும் சாப்பிடலாங்க. வரையாடுங்களே,
3: வரையாடு,
1: நீலகிரி வரையாடு. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கெடுப்பெல்லாம் நடந்தது இல்லைங்களா, அதை வச்சு இவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தவறான பதில், நல்ல முயற்சி. அடுத்த நேரை சந்திப்போம்.
3: வருக வணக்கம். வணக்கம். யாருங்க நீங்க பேசுறீங்க?
1: ஓரளவுக்கு
3: மிகப்பெரிய,
1: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் செல்வி.
1: பொம்மல்பட்டியிலிருந்து செல்வி.
3: செல்வி அம்மா சொல்லிருவாங்க.
1: சரிங்க. அது இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா சைவ விலங்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இலை தலை இந்த பொருட்கள் இந்த மாதிரி இதுதான் சாப்பிடும், அசைவத்தை சாப்பிடாது. வேட்டையாடக்கூடிய விலங்கு அல்ல அப்படின்றத இது கூட அர்த்தம்.
3: அதாவது இது ஒரு தாவர உண்ணி அப்படின்னு சொல்லிடலாம்.
1: அதான் சைவ விலங்கு அப்படின்னு
4: சொல்லி.
1: என்னங்க? சிவிங்கி புலி அப்படின்றீங்க.
3: புலி வந்து அசைவம்
1: இல்லைங்க, அசைவத்தை சாப்பிடுன்னு நினைக்கிறேன். அடுத்த நேரை சந்திப்போம்.
3: வருக வணக்கம்.
5: ஐயா வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஐயா உங்களுக்கு விடை தெரியுமா?
5: காண்டா மிருகம்.
1: என்ன சொல்றீங்க?
5: காண்டா மிருகம்.
1: காண்டா மிருகமா? காண்டா மிருகம் அப்படின்றது என்ன காரண பெயர் இருக்கு அதுல? உருவம் பெருசா இருக்கு. ஓகே, இன்னும் கொஞ்சம் சரியான பெயர் நான் கேக்குறேன் உங்ககிட்ட. கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க. சரியான பதில் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது வந்து அதுல வேற ஒரு இனம் இருக்கு. காண்டாமிருகம் என்பது சரி, அதுல வேற ஒரு பிரிவு இருக்கு இல்லையா, அதை கேக்குறேங்க. என்ன செய்யலாம் பார்த்த சார், கிட்டத்தட்ட ஒரு காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரியான பதில எடுத்துக்கலாங்களா?
3: எடுத்துக்க வேண்டியதுதான்.
1: ஐயா நீங்க சொன்னது காண்டாமிருகம் என்பது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். நாங்க கேட்கக்கூடிய விலங்கு ஏன் காரண பெயர் அப்படின்னு சொன்னா, அது ஒரே ஒரு கொம்பு இருக்கு இல்லைங்களா, பாத்திருப்பீங்க நீங்க தொலைக்காட்சியில, நம்ம அலைபேசியில கூட பாத்திருக்கலாம். அது ஒரே ஒரு கொம்பு இருக்கு அந்த மூக்குக்கு மேல, அதனால அது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ்ல ஒரு சிறப்பு பெயர் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அது என்ன பெயர் அப்படின்னா,
3: இந்திய மூக்கொம்பன் சொல்லி சொல்லுவாங்க.
1: இந்திய மூக்கு கொம்பன் அப்படின்றது அது வந்து தமிழ்ல சொல்லக்கூடிய பெயர். அதுக்கு ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் என்பது மிகவும் சரியான பதில். சொல்லுங்க, உங்க பெயர் என்னங்க, என்ன பாடல் வேண்டும்? மேலும் சில தகவல்கள் அதை பத்தி இருக்கு, நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: எல்லா தகவலும் ஓரளவுக்கு தெரியாச்சு. அதே போல இது வந்து என்ன, இந்தியாவில் மட்டுமல்ல நேபாளத்திலும் பூட்டானிலும் சில பகுதிகள் வந்து இந்த விலங்கு, இந்த பாலூட்டு வகை விலங்கு வந்து காணப்படுவது. அதே போல இமயமலை அடிவாரத்திலும் இந்த விலங்கு வந்து வாழ்றன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: சரிங்க.
3: இது இது வந்து சித்தவன் தேசிய பூங்காவில் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட விலங்குகள் வாழ்வதாக கணக்கிடப்பட்டுள்ளது. அது வந்து என்ன, அசாம் மாநிலத்தில் இந்த தேசிய பூங்காவில் வந்து காணப்படுகிறது. ஆனால் ஓவராலாக இது கிட்டத்தட்ட 3000 விலங்குகள் மட்டும் இந்த இயற்கை சூழலில் இந்த விலங்கு வாழ்றதுன்னு சொல்லி கணக்கெடுக்கப்பட்டிருக்காங்க.
1: இவ்வளோ சிறப்புக்குரியது என்னன்னு
3: பார்த்தீங்கன்னா, ஒற்றை கொம்பு காண்டாமிருகம்.
1: சரிங்க. நம்ம நேயர் கேட்ட பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பர இடைவெளி. சரிங்களா?
3: கண்டிப்பாக.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5.

0: ஏழிலும் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: நான்கு மணி 46 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற விடை தேடும் வினாக்கள் பார்த்தசாரதி. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் நீங்க பார்த்திருக்கீங்களா?
3: நேரடி பார்த்ததில்ல. காண்டாமிருகம் வந்து சென்னையில் பார்த்துருக்குறேன், வண்டலூர் ஜூவில்.
2: சரிங்க.
3: ஒற்றை கொம்பு வந்து இன்னும் பார்த்ததில்ல.
2: அது நம்ம அலைபேசியில் பார்த்துருப்பீங்க
3: கண்டிப்பாக.
2: அந்த மாதிரி பார்த்துருப்பாங்க. நாங்கள் இந்த கிட்டத்தட்ட தொலைக்காட்சிகளில் நிறைய அந்த வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் காப்பாங்க, காட்டுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தொலைக்காட்சியில் நான் பார்த்துருக்கேன். ஒரு நேயர் இருக்கிற அடுத்தது என்ன கேட்பேன் அப்படின்னு ஒரு ஆர்வமாக நானும் இருக்கேன், என்ன கேட்க போறீங்க அப்படின்ட்டு. வணக்கம். சரிங்க. அது இல்லாமல் என்னென்ன விலங்குகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
3: ஒட்டகச்சிவிங்கி
2: கொஞ்சம் உயரம் கம்மியா இருக்கும் நினைக்கிறேன்.
3: மிக உயரமான விலங்கு ஒட்டகச்சிவிங்கி.
2: சரி.
3: வரிக்குதிரை. அப்புறமா சிங்கம், புலி, மான், பெரிய விலங்கு, விசித்திரமான விலங்குகள் இல்ல, எல்லாரும் பார்க்கக்கூடிய
2: விலங்குகள் பார்த்திருக்கீங்க. ஒரு நேரம் இருக்கு, அவர் என்ன விலங்கு பார்த்தேன்னு சொல்லிட போறாரு. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் ஐயா. நான் ஈரோடு மாவட்டம் காந்திபுரி வந்து பாட்டப்பன்.
2: சரிங்க. பாட்டப்பன்
4: சொல்லுங்க.
2: குறிப்புகள் உங்களுக்கு 3 குறிப்புகள் கொடுக்கலாங்களா?
4: சொல்லுங்க.
2: சரிங்க. இவர் ஒரு நடிகை சரிங்களா? ஒரு நடிகை சரிங்களா? இவங்க
4: சரிங்க.
2: இவங்க வந்து ஒரு சில திரைப்படங்களில் மட்டுமே நடிச்சிருக்காங்க.
4: அப்படிங்களா?
2: இவங்க வந்து தமிழகத்தை சார்ந்தவர்கள் இவங்க.
4: சரிங்க.
2: கண்டுபிடிக்க முடியுதுங்களா?
4: என்டி ராமராவ்ங்க.
2: இல்லைங்க, நான் வந்து நடிகை அப்படின்னு சொல்லிட்டேன்.
4: ஓ, நடிகை.
2: நடிகை. சரிங்க, நன்றி. தொடர்ந்து கேளுங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
3: வணக்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
5: மதிவன் பள்ளியிலிருந்து மதுஸ்ரீ.
3: மதுஸ்ரீ, உங்களுக்கு விடை தெரியுமா?
5: ஒரு குறிப்பு கொடுங்க.
3: இவர்களுக்கு வாழ்நாள் சாதனை விருது வந்து வழங்கியிருக்காங்க.
5: மாயவரம் சரஸ்வதி அம்மாள்.
2: மாயவரம் சரஸ்வதி அம்மாள், வித்தியாசமான பெயரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நடிகை கேள்விப்பட்டீங்களா? பார்த்து சாரதி நீங்க?
3: இல்லைங்க. இல்லைங்க, நான் கேள்விப்பட்டீங்க.
2: மாயவரம் சரஸ்வதி அம்மாள். என்ன பேர் சொன்னீங்க? உங்க பேரு மதிகோன் பாளையம். மதுஸ்ரீ. இந்த பதில் சரியா இருக்கும் நினைக்கிறீங்களா மதுஸ்ரீ? நீங்க ஒன்னா இப்படி கேட்டாவே சரியா இருக்கு, ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க நான் நினைக்கிறேன். பார்த்த சாரதி
3: கண்டிப்பா
2: சொல்லுங்க. மதுஸ்ரீ நாங்க தான் சொல்லணுமா? சொல்லுங்க பார்த்த சாரதி, நீங்களே சொல்லுங்க. நீங்க கம்ப்யூட்டர் வச்சு சரியா பதில் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறேன்.
3: சரியான பதில்.
2: சரியான பதில் தான். மாயவரம் சரஸ்வதி அம்மாள் அப்படின்றது சரியான பதில். இது வந்து மதுஸ்ரீ சரியா சொல்றாங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
5: படம் அரண்மனை கிளி.
2: சரிங்க.
5: ராத்திரியில் பாடும் பாட்டு.
2: சரி, நிச்சயமா அந்த பாடல் கொடுத்தலாம். நம்ம மாயவரம் சரஸ்வதி அம்மாள் பத்தி நிறைய தகவல் இருக்கு, நிறைய சாதனை செஞ்சிருக்காங்க. அதை கேட்டுட்டு அந்த பாடலை கேட்போம். நன்றி.
3: சொல்லுங்க கார்த்திகேயன்.
2: இவர் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இவங்க வந்து சிறு வயதிலேயே கச்சேரிகள் செய்தவர் சரிங்களா, அந்த மாயவரம் சரஸ்வதி அம்மாள். குறிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அகில இந்திய வானொலியில் பணிபுரிஞ்சவங்க, இசைத்துறையில். ஆமாங்க, இசைக்கலைஞர், இசை குடும்பம், இவங்க குடும்பம் இசை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். 7 வயதிலே இசையை, அதாவது இந்த புல்லாங்குழல் வாசிக்க கற்றுக்கொண்டவர். இவர் பல நாடுகளில் இசை கச்சேரிகள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இது அதுக்கு ஓய்வு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இசை பயிற்சியும் அழைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருடங்கள். தாகூர் புரஸ்கர் விருது, சங்கீத சேவா நிராதா விருது, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளுக்கும் இசை அமைச்சிருக்காங்க. 93 வயதுலேருந்து இறந்திருக்காங்க. பக்தி பாடல்கள், இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இசை அமைச்சிருக்காங்க. இவங்களோட சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாயவரம் பாப்பா அப்படின்னா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இவங்க பேர் மிக பிரபலம். மாயவரம் சரஸ்வதி அம்மான்றது இவங்களோட இயற்பெயர். இந்த மாயவரம் பாப்பா அப்படின்றது அவங்களோட சிறப்பு பெயர். அப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளவு சிறப்புக்கு உரியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாயவரம் சரஸ்வதி அம்மாள். சரிங்களா?
3: சரியான பதில் சொன்ன உங்களுக்கு இந்த இனிமையான பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை.

0: நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: ஜே பார்த்தசாரதி
0: மற்றும் நல்லமல்லி எஸ் கார்த்திகேயன். நன்றி நேயர்களே.
1: நன்றி நேயர்களே.
0: தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தர்மபுரி ஆல் இண்டியா டேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். நேற்று நியூட்ரிஷன் சம்மந்தமாக பெரியவங்களுக்கு என்னென்ன மாதிரி உடற்பயிற்சி இல்லை ஆக்டிவிட்டிஸ் செய்யணும், என்னென்ன மாதிரி டயட் இருக்கணும் ஒரு சராசரி மனிதனுக்கு அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, இதை பற்றி நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதன் தொடர்ச்சியாக நேற்று என்ன சொன்னேன், ரொம்ப டயட் சாட்லாம் போட்டு ஜிம்முக்கு போய் ஜாகிங் பண்ணி அதெல்லாம் விட உங்கள் சராசரி ஆக்டிவிட்டீஸில் வாக்கிங்கை சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி அதிக நேரம் உட்காராமல் எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் உட்காந்துட்டு மற்ற நேரம்லாம் நின்று பழகுங்க. கூட நீங்கள் இன்னொன்று சேர்த்திக்கலாம், உங்கள் ஃபேமிலி டைம், வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குழந்தைங்க கூடயோ உங்கள் மனைவி கூடயோ உங்கள் கணவர் கூடயோ கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலாம். நைட் ஒரு ஈவினிங் வாக் ஒரு 10-20 நிமிஷம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் செஞ்சாலே போதும். சில பேர் விருப்பம் இருந்தால் உடற்பயிற்சி ஒரு 10-20 நிமிஷம் செய்யலாம். உங்களுக்கு டைம் நிறைய இருந்தால் கேம்ஸ் ஆடலாம், ஷட்டில் கிரிக்கெட் உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸு. சில பேர்

0: ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு உடலில் கவனம் இருக்கும்போது டெய்லியும் ஒரு மணி நேரமாவது ஜாகிங் இல்லை ரன்னிங் ட்ராக்கில் போவாங்க, அதுவும் செய்யலாம். பட் நான் சொன்ன சராசரி விஷயங்களை செஞ்சாலே போதுமானது தான். அப்புறம் உணவுக்கு வருவோம், அதையும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லைங்க. நிறைய பேர் என்ன, நான் ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருக்க போகிறேன், நான் வந்து நான்வெஜ் விட்டுற போகிறேன், இந்த ஸ்நாக்ஸ் விட்டுற போகிறேன், நான் வந்து ஒன்லி வந்து ஜூஸு காய்கறி இது மட்டுமே சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிக்ட் டயட்டை ரெண்டு நாள் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, மூணாவது நாள் இன்னும் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். சமமாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற நேரத்தில் என்ஜாய் பண்ணிவிட்டு மீதி நேரம் உங்கள் உடம்புக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுங்க. அதே மாதிரி டயட்டும் தான், எப்போயாவது நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டு மீதி நாட்கள் நார்மலான ஃபுட்டு சாப்பிட்லாம். ஒரு உதாரணத்துக்கு, காலையில் உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் சாப்பிடுங்க. என்ன, மூணு இட்லி மூணு தோசை சாப்பிடாமல் ரெண்டு இட்லி சாப்பிடுங்க, ரெண்டு தோசை சாப்பிடுங்க. கூட வந்து காலையிலேயே வந்து வெறும் சட்னி அரைக்காமல் காய்கறி குழம்பு வேணும் செஞ்சுட்டு காய்கறிகள் அப்போ கூட சேர்த்திக்கோங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதியம் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது உணவு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பவுல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எதுனாலும் சரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க. மதிய உணவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சிறுதானிய உணவு நல்லது தான், ஆனால் அதே டெய்லியும் சாப்பிட்றது சில பேர் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் சிறுதானியத்தில் மீல்ஸ் சாப்பிட்டு மீதி மூணு நாள் ஒயிட் ரைஸே வச்சுக்கலாம். என்ன, கூட வந்து காய்கறிகள் நிறைய சேர்த்திக்கணும். புரதச்சத்து மிகுந்த உணவு மீனோ முட்டையோ கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. நாட்டுக்கோழி மட்டன்லாம் கூட வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. சாயங்காலமும் நைட்டும் என்ன சாப்பிட்லாங்கிறத நாளைக்கு கண்டினியூ பண்ணி பேசுவோம்.
1: அடுத்து பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க, நீங்கள் டயட் சார்ட் குழந்தைங்களுக்கு போட்டு தருவீங்களா, இல்லை எங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு எங்களுடைய ஒபிசிட்டி குறைக்கிறதுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு டயட் சார்ட் போட்டு தருவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்கள் குழந்தைங்களுக்கும் டயட் சார்ட் போட்டு தரோம், சிம்பிளிஃபை பண்ணி. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், அதுவும் எங்களுடைய ஃபைல்லையே ஒரு சைடு வேக்சின் தடுப்பூசி அட்டவணை இருக்கும், அதுக்கு கீழேயே பேசிக் டயட் சார்ட் அது இருக்கும். அது இல்லாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு மால்நியூட்ரிஷன், அதாவது ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரிஷன் சொல்லுவோம், இல்லை வேறு வகையான சத்து குறைபாடு இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டயட்டை வாயாலையும் சொல்லுவோம், ரொம்ப குறிப்பிட்ட சிலருக்கு டயட் சார்ட்டும் போட்டு தருவோம். அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி சிம்பிளிஃபைட் டயட் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். தேவைப்பட்டால் சார்ட் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு சார்ட்டும் போட்டு தருவோம். ஸோ எல்லாமே நான் இப்போயும் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. டயட் சார்ட் போட்டு டெய்லியும் எழுதி ஓட்டுறது, அதை பண்ணிட்டோமா பண்ணிட்டோமான்னு பார்க்கும்போது அது சீக்கிரம் பேர்ஸ்ட் ஆகிடும். ஒரு நாலு நாள் பண்ணுவீங்க, அஞ்சாவது நாளோட போடான்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஹோட்டலில் போய் நல்லா கட்டு கட்டுன்னு கட்ட ஆரம்பிச்சுடுவீங்க. ரொம்ப சிம்பிளாக இப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு முறையிலேயே ஒரு சின்ன சின்ன மாறுதல்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, இது எல்லாமே கண்டிப்பாக சரியாகும். மேலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால், உங்களோட நியூட்ரிஷன், உங்கள் குழந்தைகளோட நியூட்ரிஷன், தடுப்பூசி, உங்கள் குழந்தைகள் நலம், எதை பற்றி டவுட்ஸ் இருந்தாலும் பிகேபி ஹோட்டல் எடுத்தாப்பில் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற எங்கள் டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்டு கேருக்கு வாங்க, உங்களுக்கு பதிலளிக்க டவுட்ஸ் கிளியர் பண்ண நான் இருக்கேன். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்டு கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

0: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
7: நேர்களே, இந்த இனிமையான மாலை வேளையில கேட்டு ரசிக்கலாம் மாலை தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில முதலாவதாக ஒழிக்க வர பாடல் வித்யாசாகர் இசையில் அறிவுமதி வரிகளில் SP பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா மோகன் பாடிய பாடல் திருமலை என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பார் வைக்கிங் பானியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்கலாம். யுகபாரதி வரிகளில் மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடல், பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Lion King, Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அணில் கொழுக்கட்டை மாவு

பாடலாக ஒலிக்க வருது அறிவுமதி வரிகளில் வித்யாசாகர் இசையில் தில் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: நீர்களை நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களில் இசை பாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் பைக்கிங் தான். சூரியன் மேற்கில் குடிக்கொண்ட நேரம் 5:30. இந்த 5 சாய்ந்த பொழுதில் அங்கம் சங்கமிக்கும் சத்தம் நிறைந்த பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் கண்ட நாள் முதல் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நீ மருந்து கேட்க மனதை கவர்ந்த பாடல்களோடு வளம் வந்துச்சு மாலை தென்றல் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் பொன்னியின் செல்வன் என்ற திரைப்படத்தில் இருந்து, இதோ உங்களுக்காக.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.

என்ன நேயர்களே, ஒழிச்சிட்டு இருக்க பாடல் எல்லாம் கேட்கும்போது தென்றல் வருடுற மாதிரி உங்களுக்கு உணர்வு உள்ளக்குள்ளே தட்டுப்படுதா? இருக்காதா? பின்ன நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது தருமபுரி பண்பலை 105.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல் நிகழ்ச்சியாச்சே. இதே குட் வைப்ஸோட அடுத்த சாங்கையும் கேட்டுடலாமா?

0: அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இதயங்களை வருடும் இதமான பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியின் மனதை தொடும் பாடலாக. அடுத்ததாக ஒலிக்க வருவது வித்யாசாகர் இசையில் பைரமுத்துவின் பாடல் வரிகளில் மொழி திரைப்படத்தில் இருந்து.

0: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நிலையத்தில் நேரம் 5:53. கேட்டு ரசிச்சிருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில நினைவுகளை தூண்டும் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிச்சிடலாம். இந்த பாடல் 2004 வெளியாகி பலரோட மனசையும் ஆட்கொண்ட அழகிய தீயே என்ற திரைப்படத்தில் இருந்து ரமேஷ் விநாயகம் இசையில் ஒரு இனிமையான பாடல்.

0: நேர்களை நிறைவுக்கு வந்தது இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சி. இதுவரை உங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சுபலட்சுமி. நேர்களின் கவனத்திற்கு இன்னைக்கு மாலை 6:10 இசை மின்னல். நல்ல பீட்டான சாங் எல்லாம் கேட்டு நேர்களை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. இது உங்கள் அபிமான பண்பலை 102.5 MHz 103.7 MHz. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வாரணாசியில் கங்கை நதிக்கரை அருகே அமைந்துள்ள விஸ்வநாதர் கோவில் போல் தமிழ்நாட்டிலும் சில கோவில்கள் உள்ளன. அவற்றுள் ஒன்றுதான் வணிக விருத்தி தரும் வடுகபாளையம் காசி விஸ்வநாதர் ஆலயம் பற்றிதான் இன்றைய தினம் ஒரு திருக்கோவிலில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். காவிரி கரையோரம் அமைந்துள்ள காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோவில் ராஜராஜ சோழன் கட்டிய தொன்மையான கோவிலாகும். சிவ பக்தரான ராஜராஜ சோழன் சைவ சமயத்தை பரப்புவதை தமது தலையாய கடமையாக கருதி வந்தார். இவர் கொங்கு பகுதியில் நிலவிய சூழ்நிலையை பயன்படுத்தி அங்கு படையெடுத்தார். காவிரி கரையின் இருமுறங்களிலும் உட்பூசலுடன் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த சிற்றரசர்களை வென்று தம் ஆளுகைக்கு உட்படுத்தினார். அந்த பகுதியில் சிவாலயங்களை நிர்மாணித்து அவற்றை பராமரிக்கவும் பூஜை காரியங்களுக்காகவும் மானியங்களை வழங்கினார். கொங்கு மண்டலத்தின் காவிரி கரையின் இருபுறமும் 108 சிவாலயங்களை ராஜராஜ சோழன் அமைத்தார். அவையெல்லாம் கரைகளின் இருபுறமும் நேர் எதிரே அமைந்திருந்தன. அவற்றுள் பல கோவில்கள் இயற்கையின் மாற்றங்களினால் பராமரிப்பின்றி சிதைந்து போயின. தற்போது சில கோவில்கள் மட்டுமே சிறிய அளவில் வழிபாட்டில் உள்ளன. இதில் ஒன்றுதான் வடுகபாளையம் காசி விஸ்வநாதர் திருத்தலமாகும். மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் குறும்பள மகாதேவி சமேத மணிபுரீஸ்வரர் என்ற பெயரில் பெரும் புகழுடன் விளங்கியது. இக்கோவில் ஏறத்தாழ 1000 ஆண்டுகள் தொன்மையானது. காவிரி கரையோரம் உள்ள இந்த கோவில் மூர்த்தி

0: தலம், தீர்த்தம் ஆகிய முப்பெரும் சிறப்புகளுடன் திகழ்ந்து வந்துள்ளது. கங்கை நதிக்கரையில் உள்ளதைப் போன்று காவிரி நதி வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பாயும் இப்பகுதியில் இந்த வடக்கு கரையில் இந்த காசி விஸ்வநாதர் கோவில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது மிக சிறப்பாகும். வாரணாசிக்கு இணையான திருத்தலமாக இந்த காசி விஸ்வநாதர் கோவில் அருள் ஆற்றலுடன் விளங்குகிறது. காலமாற்றத்தால் இந்த கோவில் சிதைந்தும் தினசரி வழிபாடுகள் நின்றும் நீண்ட காலமாக பராமரிப்பு இன்றியும் இருந்தது. ஊர் பொதுமக்கள் பெரும் முயற்சி எடுத்து திருப்பணி செய்து மிக பெரியதாக இந்த கோவிலை புதுப்பித்து கட்டியுள்ளனர். இந்த திருத்தலத்திற்கு வந்து வழிபட்டு சென்றால் வாழ்வில் மிகுந்த பலன்கள் தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. காசி விஸ்வநாதர் அருளால் தொழில் வளமும் வியாபார மேன்மையும் வேளாண்மையும் பன்மடங்கு பெருகி நல்வாழ்வு அமையும் என்கிறார்கள் பக்தர்கள். மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற தொழில் கல்வி பயில விரும்பும் மாணவர்களும் இங்குள்ள இறைவனை வழிபட்டு சிறப்பாக பயின்று உயர்ந்த நிலையில் உள்ளதாக கூறுகிறார்கள். திருமணம், மகப்பேறு அருளும் இந்த திருத்தலத்தில் சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டு வந்தால் தம்பதியர் ஒற்றுமை வளரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். சிறப்புமிக்க வணிக விருத்தி தரும் வடுகபாளையம் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை வழிபட்டால் வியாபார மேன்மையும் வேளாண்மையும் பன்மடங்கு பெருகும், நல்வாழ்வு அமையும்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தின் செய்திகள் டெல்லி அஞ்சலாக

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரம் மாலை 6:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3:00 மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
5: தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கீழ்கொள்ளுப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ ஊர் மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ விநாயகர் கோயில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 16 நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
0: காற்றினிலே வரும் கீதமாய் நெஞ்சினிலே நிறையும் ராகமாய் நம்மை இந்த மாலை பொழுதில் மகிழ்விக்க வருகிறது இசை மின்னல் நிகழ்ச்சி. இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பிரதர் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கான இசை ஹாரிஸ் ஜெயராஜ். இந்த பாடலை பாடியிருக்காங்க மதுஸ்ரீ, பார்வதி மீரா. இந்த பாடலுக்கான பாடல் ஆசிரியர் பார்வதி மீரா. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
6: இசை மின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலை பாடியிருக்காங்க எஸ் எஸ் தமன் மற்றும் குழுவினர். இந்த பாடலுக்கான இசை எஸ் தமன், இந்த பாடலுக்கான ஆசிரியர் விவேக். எனிமி திரைப்படத்திலிருந்து நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:22. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை மின்னல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இந்த பாடலுக்கான இசை சந்தோஷ் நாராயணன்,

பாடலை பாடியிருக்காங்க தனுஷ், சந்தோஷ் நாராயணன், தி ஆகியோர். இந்த பாடலுக்கான பாடல் வரிகள் விவேக், ஜகமே தந்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ நேர்களே அந்த பாடல்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது?
0: மச்சான், இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சி.

0: கீழே தான் நாம இப்போ விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்?
2: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
2: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் என் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: இதுவரை இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரம், அதனைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டு வரவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்புப் பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர்

0: உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஐடிஐ மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும், கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி டிஎன்ஏ பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் அடல் பென்ஷன் திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கோவையில் நடைபெற்றது. கோவை மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில், அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேர்வது மற்றும் அவற்றின் பயன்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக வங்கியின் மேலாளர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: அடல் பென்ஷன் யோஜனா என்ற ஸ்கீம் ஒரு மாதாந்திர ஓய்வூதிய திட்டம். 60 வயசுக்கு மேல ஒரு நபர் வந்து அவங்களுக்கான பென்ஷனை தேர்ந்தெடுத்து அதில் வந்து அவங்க பயன்பெறலாம். இது மெயினாக வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மற்றும் சிறு குறு தொழில் செய்வர்கள், விவசாயம் சார்ந்தவர்கள், செல்ஃப் ஹெல்ப் குரூப் மெம்பர்கள், இவங்க எல்லாமே வந்து இந்த திட்டத்தில் பயனடையலாம். இதில் மெயின் வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் பேயாக இருக்கக்கூடாது. ஆனாலும் அவங்க அடல் பென்ஷன் யோஜனாவில் என்ரோல் பண்ண பிறகு ஃபியூச்சரில் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்கனாக்கா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அவர்கள் வயதுக்கு ஏற்றபடி அந்த பிரீமியத்தை மாதந்தோறும் நம்ம செலுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்மளுடைய 60 வயதுக்கு அப்புறம் அந்த பென்ஷன் தொகை நம்ம அக்கௌண்ட்டில் வந்து சேரும்.
0: அடல் பென்ஷன் திட்டம் தங்களுக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
3: கஸ்தூரி, நான் வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். இப்போ என்னன்னா, அடல் பென்ஷன் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமில் வந்து ஸ்மால் கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் போடுற அமௌண்ட்டை விட எனக்கு க்ரோத் அதில் அதிகமாக வருது. இப்போ நான் இல்லை அப்படின்னா எங்கள் டேடி வந்து அது பென்ஷனாக வாங்கிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் மேரீட் ஆகிட்டேன் அப்படின்னா என் நாமினியை நான் மாற்றி என் ஸ்பௌஸை போட்டுட்டு அவங்க வந்து இப்போ நான் இல்லை அப்படின்னா அவங்க வாங்கிக்கலாம். இந்த ஸ்கீம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பேர் வர்ஷினி. அடல் பென்ஷன் எனக்கு வந்து இது எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ரூபாவோ 100 ரூபாவோ கூட நம்மளுக்கு ரிட்டையர்க்கு அப்புறம் 1000 2000 வந்துட்டு நம்மளுக்கு மந்த்லி இன்கமாக வந்துட்டே இருக்கு. ஸோ அது என்னோட நின்றுதான்னு பார்த்தா அது கிடையாது. நான் மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோட ஸ்பௌஸுக்கு, எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு வரும். நான் அன்மேரீடாக இருந்துச்சுன்னா என்னோட பேரண்ட்ஸுக்கும், அவங்க யார் நாமினா இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் வரும். இது வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா

0: உங்களுக்கு ரிட்டர்னுக்கு அப்புறம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த இது.
1: சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மாவட்ட செய்திகள். நகர்ப்புற பகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகள் மூலம் கிலோ 35 ரூபாய் சலுகை விலையில் வெங்காய விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தனர். திருவண்ணாமலையில் நிரந்தர ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் இன்று திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய மாநில அரசு திட்டங்களின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெறுவதற்கான சிறப்பு பணிக்குழு நேர்முக தேர்வு இன்று நடைபெற்றது. விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை நீதிபதி திரு மணிமொழி இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் கடந்த 15 ஆண்டுகள் வரை பிறப்புச் சான்றிதழில் பெயர் சேர்க்காதவர்கள் அரசு அறிவித்துள்ள சலுகையை பயன்படுத்தி வரும் 26 தேதிக்குள் பெயரை சேர்த்துக் கொள்ளலாம் என்று மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழையினை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை மத்திய வட்டார துணை ஆணையர் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. தாஷ்கண்டில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா மற்றும் சிண்ட்ரல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. துபாயில் இப்போட்டி 8:00 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரம்பூர் ரயில்பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் மாலை 6:40. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம்.
3: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:40. இனி தொடர்ந்து கேட்கலாம். வேலை காத்திருக்கு. முதல் அறிவிப்பாக, பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 291 இடங்கள் உள்ளன. காலி இடங்களின் விவரம். சிறப்பு அதிகாரி பிரிவில் மேனேஜர் 210, சீனியர் மேனேஜர் 56, அசிஸ்டன்ட் மேனேஜர் 25 என 291 இடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, எம்எஸ்சி, எம்சிஏ, எம்பிஏ, சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது பிரிவுக்கு ஏற்ப மாறுபடும். ஆன்லைன் முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவினருக்கு 175 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/9/2026. மேலும் விவரங்களுக்கு iob.bank.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய சூரிய ஒளி மின்சார நிறுவனத்தில் 28 காலி இடங்கள் உள்ளன. காலி இடங்களின் விவரம். சீனியர் இன்ஜினியர் 11, துணை மேனேஜர் 10, ஆபீசர் 3, அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் 1, ஜெனரல் மேனேஜர் 2 என 28 இடங்கள் உள்ளன. இதற்கு பிஇ, பிடெக், பிஇல், எம்பிஏ, சிஏ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18-45 இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 23/9/2026 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை என்று பார்த்தால் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 1000 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 500 ரூபாய் செலுத்த

வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 23/9/2026. மேலும் விவரங்களுக்கு SECI.CO.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள பதிவறை எழுத்தர் பணியிடத்திற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு வயது 18 முதல் 37க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு முறையில் இருக்கும். தபால் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி: மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பொது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், வளர்ச்சி பிரிவு, உதகமண்டலம், 643-0001. விண்ணப்பிக்க கடைசி நாள் 29/9/2026. மேலும் விவரங்களுக்கு nilgiris.nic.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து ஈஸ்டர்ன் ரயில்வேயில் ஸ்கவுட் பயிற்சி பெற்றவர்களுக்காக 15 கிளர்க்கம் டைப்பிஸ்ட் பணியிடங்கள் உள்ளன. இதற்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஸ்கவுட் 5 ஆண்டு பயிற்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 30க்குள் இருக்க வேண்டும். எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக 500 ரூபாய் செலுத்த வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினர் 250 ரூபாய் செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 6/9/2026. மேலும் விவரங்களுக்கு RRCER.org என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் அணு எரிபொருள் வளாகத்தில் 538 இடங்கள் உள்ளன. இதன் விவரம் அப்ரண்டிஸ் பிரிவில் ட்ரேட் 432, டிப்ளமோ 79, கிராஜுவேட் 27 என மற்றும் 538 இடங்கள் உள்ளன. இதற்கு ITI, டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது 18 முதல் 25க்குள் இருக்க வேண்டும். இந்த வயது வரம்பானது 16/9/2026 இருக்க வேண்டும். சான்றிதழ் சரிபார்ப்பு முறையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/9/2026. மேலும் விவரங்களுக்கு nfsc.gov.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை வேலை காத்திருக்கு கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. அதிகபட்ச மழை அளவாக மதுரை மாவட்டம் திருவாதவூரில் 52.4 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையங்கோட்டையில் 40.4 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் பகுதியில் 22.5 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 10.8 டிகிரி செல்சியஸும் பதிவானது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
1: அறிவிப்புகள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், தூய்மையான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர், சிறந்த சிறப்பு சுற்றுலா நிறுவனம், சிறந்த மருத்துவ மற்றும் ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகசம் மற்றும் தங்கும் முகாம்கள் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் ஆகிய பிரிவுகளின் கீழ் விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு விண்ணப்பிக்க www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதியாகும். எனவே தமிழ்நாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு சிறப்பான பங்களிப்பை வழங்கி வரும் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம், ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும், சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப்செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும், வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட

0: உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
1: அடுத்த அறிவிப்பாக, படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் TNPSC, SSC, IBPS, RRB ஆகிய போட்டுத் தேர்வுக்கான பயிற்சி வழங்குதல் நடைபெறவுள்ளது. TNPSC மற்றும் SSC, IBPS, RRB ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சத்தியாகராய கல்லூரியில் 500 ஆர்வலர்களுக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி 300 ஆர்வலர்களுக்கும் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை வாராந்திர வேலை நாட்களில் 6 மாத காலம் நடைபெற உள்ளது. எனவே பயிற்சிக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையிலும் தமிழக அரசால் பின்பற்றப்படும் இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் பயிற்சிக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. குறிப்பு, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களில் உணவு மற்றும் தங்கும் வசதி இல்லை. இதற்கு இணையதளவழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிப்பது கடைசி நாள் வருகின்ற செப்டம்பர் 16 புதன்கிழமை ஆகும். கூடுதல் விவரங்களை www.cecc.in என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.
0: நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: பரம்பரை குணம், பரம்பரை குணம் என்ன அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்ப அவ்வை சொல்ற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பிறவிக்கணும் அப்படிம்பாங்க. சிலதெல்லாம் பாரம்பரியமா ஹெரிடிட்டியில வரணுங்கிறாங்க. அது எப்படி அந்த ஹெரிடிட்டியில வரும் அப்படின்னா, இதுல ஜாதி மதமெல்லாம் இல்லைங்க. இதுல என்ன தெரியுங்களா, நட்பழக்கமுடைய குடும்பத்திலே வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும். இங்கே இனமோ ஜாதியோ பணமோ நிறமோ எதுவுமே வராது. உவே சாமிநாத அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து உணர்ந்த அந்த கற்றதான் என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலேருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்ற போது ஒன்றும் இல்லை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார்னு வச்சுங்களேன், சோழ நாடு பாண்டி நாடுன்னா உடனே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கக்கூடாது. அப்படி வர்ற போது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்த ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின்னு இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்து எனக்கு பணம் கொடுப்பாரு, உங்களுக்கு நான் வண்டிக்கு உரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், 1 பணம் அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, 1 பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்கன்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம், அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு, நான் அங்கேருந்து புறப்பட்டு ஊர் ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிடுறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் அந்த ஜமீன்தாரை பார்த்தோடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், 1 பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, கூட கேட்குறானோ. புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு, ஐயோ பாவம், வந்த உடனே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படி நினச்சிட்டு உடனே போயிருக்காரு. பின்னாடியே ஜமீன்தாரும் போயிருக்கார். போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார், ஐயா நம்ம பேசுனது 1 பணம் தான், அந்த 1 பணத்து படி தான் நான் கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறணும், ஏன் வேணாங்கிறீங்க. அவர் சொன்னார், இல்லை வேண்டாம், ஏன் யான்னு கேட்டார் இவர். இந்த புலவர்

0: நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா, அந்த மாடும் பட்னி, வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு. ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்குது பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க. எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை. முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துடமாட்டோம். நல்ல குணங்களெல்லாம் முன்னோர்களிருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்கிற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா, பாரம்பரியம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இனியர்கள் இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக. இன்று இரவு 8 மணிக்கு இளம் தென்றல், இன்று சினிமா சினிமாவாக. இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் அபிமான தருமபுரி ஒன்பலை 102.5 ஏற்காடு ஒன்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். சட்டப்பேரவையில் இன்று
4: சில நொடிகளில் தொடரும். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
5: தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் அறிக்கை சமர்ப்பித்து வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ்மொழி இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் கொண்டு வந்த தனி தீர்மானமும், சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினரிடையே நடைபெற்ற காரசார விவாதமும், கருத்து மோதல்களும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்த பின் விதி 110 கீழ் அறிக்கை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சென்னையில் உலகத்தரம் வாய்ந்த தமிழ்நாடு ஒலிம்பிக் நகரம் அமைக்கப்படும் என்றார். இந்த வளாகம் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கு, ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லக்கூடிய திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு உதவும் உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த விளையாட்டு மையமாக திகழும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த வளாகத்தில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு அரங்கங்கள், அதிநவீன விளையாட்டு உபகரணங்கள், உயர்தர செயல்திறன் பயிற்சி மையம், மருத்துவ மையங்கள், தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் ஒன்று உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மற்றொரு அறிவிப்பில் குறிப்பிட்டார். விளையாட்டு சுற்றுலாவை மேம்படுத்தவும், தமிழக இளைஞர்களிடையே மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவித்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை வழங்கி தமிழகத்தை சர்வதேச அளவிலான மோட்டார் ஸ்போர்ட்ஸின் முக்கிய மையமாக உருவாக்குவதற்கு அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். ஃபார்முலா 1 முதல் ஃபார்முலா 4 வரையிலான சர்வதேச தரத்திலான போட்டிகளை நடத்துவதற்கான கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பின் மூலம் சென்னையில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 20 லட்சம் சதுரடி பரப்பளவில் நவீன வசதிகளுடன் கூடிய சட்டப்பேரவை மற்றும் தலைமைச் செயலகம் அடங்கிய புதிய வளாகம் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். தற்போதுள்ள புனித ஜார்ஜ் கோட்டையின் பாரம்பரிய கட்டடங்களை வரலாற்று மரபுச் சின்னங்களாக பாதுகாத்து அவற்றின் பாரம்பரிய மதிப்பை வருங்கால தலைமுறையினர் அறியும் வகையில் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த புதிய தலைமைச் செயலக வளாகத்தில் தீயணைப்பு வசதிகள், மாற்றுத்திறனாளிகள் சென்று வரும் வசதிகள் மற்றும் பசுமை கட்டட தரநிலைகளுக்கு உட்பட்டு நவீன நிர்வாக வளாகம் உருவாக்கப்படும் என்றும், போதுமான வாகன நிறுத்துமிடங்கள், மாநாட்டு அரங்குகள், பொதுமக்கள் சேவை மையங்கள் மற்றும் அலுவலர்களுக்கான நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். புனித ஜார்ஜ் கோட்டை உருவான வரலாறு, அதில் உள்ள ராணுவம் மற்றும் தொல்லியல் துறையின் நிர்வாக கட்டுப்பாடு இவற்றையெல்லாம் விரிவாக அவர் எடுத்துரைத்தார். கடந்த ஆட்சிக் காலத்தில் ஓமந்தூரார் அரசின்

தோட்டத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு அது தற்போது பன்னோக்கு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்ட விவரங்களையும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து அரசுத்துறை பணியாளர்களின் எண்ணிக்கையும் நிர்வாக பொறுப்புகளும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ளதை எடுத்துரைத்த முதலமைச்சர் தமிழகத்தின் எதிர்கால நிர்வாக வளர்ச்சிக்கும் திறன்மிக்க நிர்வாகத்திற்கும் உலகத்தரத்திலான பொது நிர்வாக உட்கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த பெரிய தலைமைச் செயலக வளாகம் அமைப்பது இன்றியமையாதது என்று கூறினார். பின்னர் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை அறிமுகப்படுத்திய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ் மொழியை மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதன்மையான நீதிமன்ற மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், தமிழில் தாக்கல் செய்யப்படும் மனுக்கள், ஆவணங்கள் மற்றும் வாதங்களுக்கு உரிய நடைமுறையை உருவாக்க வேண்டும், உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்படும் தீர்ப்புரைகள், தீர்ப்பாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகள் அனைத்தும் தமிழில் வழங்கும் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தினார். இதற்கென நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற பணியாளர்களுக்கான சட்டத்தமிழ் மற்றும் மொழிபெயர்ப்பு பயிற்சியை ஏற்படுத்த வேண்டும், அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மாநில ஆளுநரால் அனுப்பப்படும் முன்மொழிவுகள் மீது தேவையான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் உடனடியாக மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் கடந்த 2006 டிசம்பர் மாதம் 6 உயர்நீதிமன்றத்தில் தமிழை பயன்படுத்துவதற்கான தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். 2018 பிப்ரவரி மாதம் 2 மாநிலங்களவையில் பேசிய மத்திய சட்ட அமைச்சர் தமிழ்நாட்டின் முன்மொழிவை இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியின் ஆலோசனைக்கு அனுப்பப்பட்டு உச்சநீதிமன்றத்தின் முழு அமர்வு இந்த முன்மொழிவை ஏற்கவில்லை என்று தெரிவித்த தகவலையும் முதலமைச்சர் இந்த தீர்மானத்தின் மூலம் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒரே நேரத்தில் தமிழில் பேசுவதை ஆங்கிலத்தில் கேட்க முடியும் என்ற வகையில் தொழில்நுட்பம் முன்னேறியுள்ள தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப மறுபரிசீலனை செய்வது அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தனி தீர்மானத்தை பிரதான எதிர்க்கட்சியான திமுக உள்ளிட்ட அனைத்துக் கட்சியினரும் வரவேற்றதை அடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மீட்புப் பணிகள் துறைக்கான மானியக் கோரிக்கைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தாக்கல் செய்து 59 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இந்த மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். புதிய ஆட்சி பொறுப்பேற்ற 116 நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற குற்றச் செயல்களை அவர் பட்டியலிட்ட போது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு நிர்மல்குமார், திருமதி கமலி, அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் ஆகியோர் அடிக்கடி குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். இந்த நேரத்தில் அரசியல் ரீதியிலான சில விமர்சனங்களை இருதரப்பிலும் முன்வைத்தபோது சபையில் சலசலப்பும் கூச்சலும் அமளியும் நிலவியது. திமுக உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியான தாவிக உறுப்பினர்களும் அடிக்கடி எழுந்து உரத்த குரல் எழுப்பியதால் அவையின் நடவடிக்கைகள் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பாதிக்கப்பட்டது. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவையில் அமைதியை ஏற்படுத்த மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது. எதிர்க்கட்சி தரப்பில் திரு உதயநிதி ஸ்டாலின் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிக்கும்போது திமுக தரப்பில் ஒட்டுமொத்தமாக அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்பினர். அதே நேரத்தில் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தும் அமைச்சர்கள் மற்றும் தாவிக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பினர். எதிர்க்கட்சித் தலைவருக்கு ஆதரவாக துணைத் தலைவர் திரு கே என் நேரு, திமுக கருடா திரு ஏ வ வேலு ஆகியோரும் திரு உதயநிதி ஸ்டாலின் தமது உரையை நிறைவு செய்யும் போது தாம் எழுப்பிய கேள்விகளுக்கு காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர்தான் பதிலளிக்க வேண்டும், ஆனால் அவர் அவையில் இருக்கும்போதே மற்ற அமைச்சர்கள் பதிலளிப்பது எந்த வகையில் நியாயம் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் அமைச்சரவை கூட்டு பொறுப்புடையது, எந்த கேள்விக்கும் எந்த அமைச்சரும் பதிலளிக்கலாம் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய பேரவைத் தலைவர் முதலமைச்சர் எல்லாவற்றையும் மிக உன்னிப்பாக கூர்ந்து கவனித்து வருகிறார், எதையும் எதிர்கொள்ள தயாராகவே இருக்கிறார், நிச்சயம் அவர் உங்கள் கேள்விகளுக்கெல்லாம் திங்கட்கிழமை உரிய பதிலை வழங்குவார் என்று கூறினார். இதே கருத்தை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் பதிலளிப்பதற்கு இடையில் 3 உள்ளது, எனவே அவர் நன்றாக தயார் செய்து கொண்டு வந்து பதிலளிக்கலாம் என்றவுடன் அதற்கு அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் ஆட்சேபம் தெரிவித்து ஆவேசமாக குரல் எழுப்பினர். அவர்களுக்கு எதிராக திமுக உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று குரல் எழுப்பியதால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பம் நிலவியது. பேரவையில் நடைபெற்ற மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் தாவிக உறுப்பினர்கள் திரு லட்சுமணன், திரு விஜயராஜ், திரு முனிரத்னம், அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா ஆகியோரும் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். மானியக் கோரிக்கைகளை தாக்கல் செய்து புதிய அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் 29,108 கூடுதல் காவலர் பணியிடங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில்

உருவாக்கப்படும் என்றார். நடப்பு நிதியாண்டில் தமிழ்நாடு காவல்படையில் 5000 பெண் காவலர்கள் உட்பட 10000 காவலர்கள் புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். 212 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் காவல்துறை நவீனமயமாக்கப்படும் என்றும், போதைப்பொருள் பயன்பாட்டை வெற்றிகரமாக ஒழிக்கும் கிராமம் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் வீதம், 50 கிராமங்களுக்கு சிறப்பு மானியம் மற்றும் அங்கீகார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். லஞ்ச லாவண்யமற்ற அரசு அலுவலகங்களை உருவாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களுக்கு அன்றாட செலவினங்களுக்காக ஏற்கனவே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும் என்றும்

0: அமைச்சர் தெரிவித்தார். லஞ்ச லாவண்யமற்ற அரசு அலுவலகங்களை உருவாக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக காவல் நிலையங்களுக்கு அன்றாட செலவினங்களுக்காக ஏற்கனவே மாதந்தோறும் வழங்கப்பட்டு வரும் நிதி உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். எதிர்பாரா செலவு நிதி இலகு வகை, மிதவகை மற்றும் உயர்வகை காவல் நிலையங்களுக்கு முறையே தற்போது வழங்கப்பட்டு வரும் 3,750 ரூபாய் 30,000 ரூபாயாகவும் 6,000 ரூபாய் 40,000 ரூபாயாகவும் 8,250 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். பணியின் போது துணிச்சலுடன் பணியாற்றி உயிரிழந்த காவல்துறையினரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், பணிக்காலத்தில் இறக்கும் காவலர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் கருணைத் தொகை 20 லட்சம் ரூபாயிலிருந்து 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இந்த புதிய அறிவிப்பில் முதலமைச்சர் குறிப்பிட்டார். வண்டலூர் அருகே அமைந்துள்ள தமிழ்நாடு காவலர் உயர் பயிற்சியகத்தில் பன்னோக்கு உள் விளையாட்டரங்கம் மற்றும் வெளிப்புற விளையாட்டு வசதிகள் 23 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்றும், சேலம் மற்றும் விழுப்புரம் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் புதிய மரபணு ஆய்வுப் பிரிவுகள் 14 கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார். சென்னை மத்திய மாவட்டம் போரூர், தஞ்சை செங்கிப்பட்டி, சேலம் அயோத்தியாபட்டினம், காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை, சிவகங்கை திருப்புவனம், திண்டுக்கல் வடமதுரை ஆகிய 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும் என்றும், சென்னை, திருவள்ளூர், தேனி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களின் 10 இடங்களில் 80 கோடி ரூபாய் செலவில் 26 அலுவலர்கள் மற்றும் 105 பணியாளர்களுக்கென 131 குடியிருப்புகள் கட்டப்படும், 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் பயிற்சிக் கழகத்தின் 2ம் கட்ட பணிகள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 59 புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். மொத்தத்தில் இந்த கூட்டத்தொடரில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு இன்றைய அவை நடவடிக்கைகளில் சூடு பறந்தது. காரசாரமான கருத்து மோதல்கள் நிறையவே இடம்பெற்றிருந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் வடிவழகி கபிலன். ஆகாஷ்வாணி நேரம் 7:10. ஈரோடு மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி சி மூர்த்தி அவர்கள்.
2: ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கல்லூரி மாணவ மாணவியருக்கான சிறப்பு கல்வி கடன் முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி முகாமை தொடங்கி வைத்து பேசினார். கல்வி கடன் கடன் அல்ல, வருங்கால முதலீடு. தயக்கமின்றி கல்வி கடனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க உதவி செய்யப்படுகிறது. புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவ மாணவியர், ஏற்கனவே கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கும் பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதால் கடன் வழங்கப்படுகிறது. இந்த கல்வி கடன் வழங்கும் முகாமில் பொதுத்துறை, தனியார் வங்கிகள் பங்கேற்று கல்வி கடன் விண்ணப்பம் தேவையான ஆவணங்களை 250 பேருக்கு வழங்கினர். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கைம்பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், முதிர்கன்னிகள் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து வாழ்வாதாரம், வசதியான கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சுய உதவி குழுக்கள் அமைக்கவும், தொழில் பயிற்சிகள் வழங்குதல், சமூகத்தில் பாதுகாப்புடன் வாழ கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியம் செயல்படுகிறது. சமூக நலத்துறை இணையதள பக்கம் https://tnsocialwelfare.tn.gov.in உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் அரசின் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. கைம்பெண்கள் ஆதரவற்றோர் நலவாரியத்திற்கென தனியாக உருவாக்கப்பட்டு www.tnwidowswelfareaffordable.tngov.in வலை பயன்பாட்டின் மூலம் தமிழக கிராமங்கள், நகர்ப்புறங்களில் வாழும் ஏழை எளிய கைம்பெண்கள், கணவளால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், பேரிளம் பெண்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை அரசிடமிருந்து எளிய முறையில் பெற்று இணையதள முகவரியில் பதிவு செய்து உறுப்பினர் ஆகலாம். உறுப்பினராக பதிவு செய்வோருக்கு சமூக நலத்துறை திட்டங்கள், ஓய்வூதியங்கள், தற்காலிக தங்குமிடம், திறன் வளர்ப்பு பயிற்சி, சுயதொழில் செய்ய மானியம் போன்ற உதவிகளையும் பெறலாம். ஈரோடு விதை ஆய்வு துணை இயக்குனர் சுமதி தலைமையிலான குழுவினர் தாராபுரம் பகுதியில் நடத்திய விதை ஆய்வில் 78.82 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 190.83 டன் நெல் விதைகளை விற்பனைக்கு தடை விதித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு நிறுவனம் மகளிர் விடுதிகள், கல்லூரி மாணவ மகளிர் விடுதிகள், அரசு சாரா நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், மகளிர் விடுதி, மருத்துவமனைகளில் உள்ள மகளிர் விடுதிகள், ஜவுளி கடைகள், அறக்கட்டளை சங்கங்கள், மாதர் சங்கம் நிறுவனங்கள், நகைக்கடைகள், பயிற்சி நிறுவனங்கள், தனி நபரால் நடத்தப்படும் மகளிர் விடுதிகள், தற்காலிக விடுதிகள், முதியோர் இல்லங்கள் அனைத்தும் பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும். தங்கள் நிறுவன விவரம்

0: முதியோர் இல்லத்தில் தங்கி உள்ள பயனாளிகளின் எண்ணிக்கை, நிர்வாக விவரம், கட்டட வசதி, வழங்கப்படும் அடிப்படை வசதிகளை இ சேவை மையத்தில் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பதிவேற்றம் செய்து உரிமம் தொடர்பான நகலை இணைத்திட வேண்டும். பதிவு செய்யாத குறைபாடுகள் கண்டறிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஈரோடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 2025 2026 ஆண்டில் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாவட்ட அளவில் 1571 ஆசிரியர்கள் 100% தேர்ச்சியை பெற்று தந்துள்ளனர். அவர்களின் சமூக அறிவியல் பாடத்தில் 100% தேர்ச்சி பெற்று தந்த 245 ஆசிரியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி பாராட்டுச் சான்றுகளை வழங்கி கௌரவித்தார். ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கு நிலையான வாழ்வாதாரம் வழங்கவும், பால் வளத்தை ஊக்குவிக்கவும் மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்கிறது. இதன்படி இத்துறையில் தனிநபர், கூட்டுறவு சங்கங்கள், பால் உற்பத்தி நிறுவனங்கள், பால் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளுக்கு கோபால் ரத்னா விருது 2026 ஆண்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விருது தனிநபர்களையும் நிறுவனங்களையும் உற்பத்தி திறனை மேம்படுத்த, உள்நாட்டு இனங்களை காக்க, பால் கூட்டுறவு நிர்வாகத்தை திறம்பட நிர்வகிப்பதற்கு புதுமையான தொழில்நுட்ப நடைமுறையை பின்பற்றி ஊக்குவிக்க வழங்கப்படுகிறது. சிறந்த நாட்டின கறவை பசு வளர்ப்பவர்கள், சிறந்த பால் கூட்டுறவு, பால் உற்பத்தியாளர் நிறுவனம், பால் உற்பத்தியாளர் விவசாயிகள் சங்கம் இவ்விருதினை பெற www.dahd.nic.in மற்றும் awards.gov.in இணையதளத்தில் வரும் செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும்.
1: ஈரோடு மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி சி மூர்த்தி அவர்கள். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அந்நாட்டின் பேரவைத் தலைவர் அஸ்ரல் எர்னஸ்டாவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நாடாளுமன்ற செயல்பாடுகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே நாடாளுமன்ற செயல்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகள் மூலம் உணவு எரிசக்தி உற்பத்தி பாதிப்படைந்துள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 7.8% எட்டி சாதனை படைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா பெல்ஜியம் இடையே ஜனநாயக அடிப்படையில் பொருளாதாரத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் காக்கிநாடாவில் இரு நாடுகளும் இணைந்து உலகிலேயே மிகப்பெரிய பசுமை அமோனியா திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறியிருக்கிறார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் இந்தியாவும் பெல்ஜியமும் இணைந்து செயல்படுவதற்கு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். பெல்ஜியம் பிரதமர் பார் டே வீவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய கருத்தரங்கு ஒன்றில் உரையாற்றிய அவர், இந்தியா பல்வேறு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாட்டின் ஏற்றுமதி அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.

0: ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில்கள் மத்திய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். புதுதில்லியில் நடைபெற்ற தில்லி ஹரியானா உத்தரப்பிரதேச சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் மாநில அரசுகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய் மால்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்திருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய வாகன உற்பத்தியாளர் சங்கத்தின் வருடாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நாட்டின் வாகன உற்பத்தி துறை 22,75,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். சென்ற நிதியாண்டில் வாகன ஏற்றுமதி 24% அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாலை பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறிய அவர் வாகன உரிமங்களை வழங்க பல்வேறு நெறிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாகன ஓட்டுநர்கள் சாலை போக்குவரத்து விதிமுறைகளை தொடர்ந்து மீறினால் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் திரு நிதின் கட்கரி எச்சரிக்கை விடுத்தார். பள்ளி மாணவர்களிடையே அறிவியல் கற்கும் ஆர்வம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகங்கள் திட்டத்தின் கீழ் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் சார்பில் அரியலூரில் செயல்முறை விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய விஞ்ஞானி திரு மகேஸ்வரன் இந்த செயல் விளக்கம் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும் என கூறினார்.
2: இது வந்து நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் புதிய முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஆய்வகங்களாகவும் அட்டல் டிங்கரிங் லேப் இருந்தது. அறிவியல் திறமையை சின்ன வயசுலேருந்தே பள்ளி குழந்தைகள்லேருந்து ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் ஜிக்யாசா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை ஆரம்பித்தாங்க. இதோட இருந்து ஆராய்ச்சி மேலே பாப்புலர் லெக்சர்ஸ் 7 விஞ்ஞானிகள் மற்றும் மத்திய இதிலிருந்து வந்திருக்கிறோம். அந்த அதோடு இல்லாமல் குழந்தைகளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் சில எக்ஸ்பெரிமெண்டேஷனும் பண்ணி காமிச்சிருக்கோம்.
0: விஞ்ஞானிகள் அளித்த செயல் விளக்கங்கள் தங்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டியுள்ளதாக பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: சென்னையிலேருந்து சயின்டிஸ்ட் குழுவினர் வந்தாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்களே எல்லாமே எங்களுக்கு புரியுது. அவங்க இப்போ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காட்டினாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து காயினை வச்சு எல்இடி லைட் எப்படி எரியுது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு காட்டினாங்க. சோடியம் ஹைட்ராக் லிக்விட் வச்சு செஞ்சு காட்டினாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த இதை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து புரிஞ்சுது. இந்த பள்ளி பருவத்திலே நாங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் நாங்கள் ஒரு சயின்டிஸ்டாவோ இல்லை அறிவியல் அறிஞராகவோ நாங்கள் வருவோம்.
0: ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதிகள் வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவம் டேராடூனில் உள்ள ஒருங்கிணைந்த மருத்துவ கல்லூரி குழுமத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இதன்படி ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணத்தில் சலுகை அளிக்கப்படும். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மழை வெள்ளம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அம்மாவட்ட ஆட்சியருடன் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். கங்கை ஆற்று ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தாழ்வான இடங்களில் மழை

சூழ்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் ஃபருக்காபாத் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக பார்வையிட்டார். பீகாரில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாட்னா, வைஷாலி, நாலந்தா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சுவர்ணரேகா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகள். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராஜ் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-17, 22-24, 21-9 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாவோ தோமா ஜூனியர் இணையை வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மற்றொரு ஆட்டத்தில் சிண்டல்லா தாஸ் சுதிர்தா முகர்ஜி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஷா தியா சித்தாலே இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வாகன உற்பத்தி துறையில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இரவு வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் 7:25.
1: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: இனி தொடர்ந்து கேட்கலாம் அறிவிப்புகள்.
9: கிருஷ்ணகிரி வேளாண் அறிவியல் மைய அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. பாரம்பரிய விதை ரகங்களை பாதுகாத்து விவசாயிகளின் கவனத்திற்கு பாரம்பரிய நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் இதர வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களின் பாரம்பரிய விதை ரகங்களை பாதுகாத்து வரும் விவசாயிகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு. தாவர வகைகளின் பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளின் உரிமை ஆணையம் PPV மற்றும் FRA 2001 மற்றும் ICAR வேளாண்மை அறிவியல் மையம் கிருஷ்ணகிரி இணைந்து 2026 செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் இதுவரை PPV மற்றும் FRA 2001 கீழ்

0: பதிவு செய்யப்படாத தங்களுடைய பாரம்பரிய ரகங்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டுதல் பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய பாரம்பரிய ரகங்களை பிபிவி மற்றும் எஃப்ஆர்ஏ 2001 கீழ் பதிவு செய்வதற்கான வழிகாட்டுதலையும் உதவியையும் பெறலாம். பாரம்பரிய விதை ரகங்கள் பிபிவி மற்றும் எஃப்ஆர்ஏ 2001 கீழ் பதிவு செய்வதன் மூலம் அவற்றை பாதுகாப்புடன் விவசாயிகள் பாரம்பரிய அறிவு மற்றும் உரிமைகளை பாதுகாக்க முடியும். இது நமது பாரம்பரிய வேளாண்மை மரபையும் விதை பன்மை தன்மையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல உதவும். இப்பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கலந்து கொள்ள விரும்புவோர் விவசாயிகள் தங்களுடைய பெயரை 21/9/2026 வேளாண்மை அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலும் விவரங்களுக்கு பெயர் பதிவு செய்ய கிருஷ்ணகிரி வேளாண்மை அறிவியல் மையத்தை 94 43 88 86 44 மற்றும் 80 72 04 86 86 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி வேளாண்மை அறிவியல் மைய அலுவலர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: இன்னும் சில நொடிகளில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியை கேட்கலாம். சென்னை அஞ்சலாக

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, பால் கொண்டாந்துருக்கேம்மா. பாத்திரம் கொண்டாயே.
5: இதோ வரேன்க்கா.
4: என்னக்கா,
5: இன்னைக்கு இம்புட்டு லேட்டா வந்திருக்கீங்க?
4: அதை ஏன் கேக்குற புள்ள? வர வழியில சைக்கிளு பஞ்சர் ஆயிடுச்சு, அதை ஒட்டிட்டு அப்புறமா தான் கொண்டு வரேன். அதுதான் கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு புள்ள. என்ன பண்றது, நான் ஒத்தால கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறேன்.
5: அச்சோ, பாவங்கா நீங்க. ஏங்கா, உங்க மகன் தான் படிப்பை முடிச்சுட்டு இப்ப வீட்டுல தானே இருக்கிறதா சொன்னீங்க? ஒத்தாசைக்கு சத்த கூப்பிட்டுக்க வேண்டியதுதானே.
4: நீ வேற, நான் கூட எத்தனையோ முறை கேட்டுட்டேன் புள்ள. சில நேரத்துல பால் கறவை அதிகமா இருக்கும். இப்போ வீடு வீடா பால் கொடுத்தது போக மிச்ச பால் இருக்கும். அதை கொண்டு போய் சொசைட்டியில ஊத்திட்டு வாடானா அதுக்கே போமாட்டான். அவனா வீடு வீடா வந்து பால் கொடுக்க போறான்.
5: அதுக்கு இல்லக்கா, நீங்க ஒத்தால கடந்து கஷ்டப்படுறீங்கல்ல, அதுக்குதான் கேட்டேன்.
4: நீ சொல்றதெல்லாம் சரிதான் புள்ள. ஆனா அவன் சுயமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். ஆனா என்ன மாதிரியான தொழில் தொடங்கறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
5: ஏங்கா, யாராவது கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய் காலைவாங்களா?
4: என்ன முத்தழகு சொல்ற?
5: நீங்க கறவை மாட்டு பண்ணைய வச்சிருக்கீங்க, கறவையும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க.

0: அப்புறம் என்ன?
1: முத்தழகு, எனக்கு ஒண்ணுமே புரியல.
0: அக்கா, புரியற மாதிரி சொல்றேன். பாலை மதிப்பு கூட்டி பால் பொருளா விற்பனை செஞ்சு ஒரு தொழில் முனைவோரா உங்க பையன் வர முடியும்?
1: முத்தழகு, எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல.
0: எல்லாம் புரியும், இவங்க சொல்றத கேட்டா.
1: யாரும் முத்தழகு?
0: மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க.
2: இந்தியா ஒரு வேளாண்மை சார்ந்த ஒரு நாடாக தெளிந்து வருது. வேளாண்மை உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணீரை அடைஞ்சாச்சு. ஈவன் பழங்களாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், பால் உற்பத்தியாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்பத்தியில் வந்து தண்ணீரை நம்ம அடைஞ்சாச்சு. இவ்வளோ உற்பத்தியில் தண்ணீரை அடைஞ்சாலும் உற்பத்தி பண்ண விவசாயிகளுக்கு அதுக்கான விலை கிடச்சிதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்திய ஆராய்ச்சி கழகம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மை ஆராய்ச்சி கழகம் ஈவன் காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், பார்த்திங்கன்னா 15-40% வர இழப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இழப்பே வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை வந்து ரொம்ப குறைக்கிறதா இருக்குது அப்படின்னு தரவுகள் சொல்கிறாங்க. இன்றைக்கி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் ஏன் தயாரிக்கணும், தொழில் முனைவோரை ஏன் உருவாகணும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறதுல நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அப்படின்றதுல மதிப்பு கூட்டலாம் என்ன, அது வந்து அறிவியல் பொருளாதார அணுகுமுறையில் எப்படி செயல்படுது. இப்போ மதிப்பு கூட்டல் அப்படின்னோடனே ஒரு நார்மலாக போய் ஒரு பெண்கள்கிட்டையோ இல்லை விவசாயிகள்ட்டையோ எல்லார்ட்டையும் யதார்த்தமாக கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பு கூட்ட பொருள்னால் சமைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பதப்படுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அல்லது மதிப்பு கூட்டல் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வேளாண் அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பத்தின் ஒரு நடைமுறையாகும். முக்கியமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளாண் விளைபொருள் அல்லது கால்நடை விளைபொருள் அல்லது மீன்வளம் சார்ந்த விளைபொருளோட பொருளாதார மதிப்பு, ஊட்டச்சத்தின் தரம், பயன்பாட்டு வசதி, சேமிப்பு களம், உணவு பாதுகாப்பு, சந்தைப்படுத்துதலுக்கான திறன் மற்றும் இதனுடைய சேர்த்து அறிவியல் தொழில்நுட்பம் சேர்ந்த ஒரு செயல்முறையை தான் நம்ம மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இந்த மதிப்பு கூட்டலில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, மதிப்பு கூட்டலுக்கு பிறகு சுத்தம் செய்தல், தரம் பிரித்தல், அளவு சார்ந்த அடிப்படையில் வகைப்படுத்துதல், தோல் நீக்குதல், நறுக்குதல், உலர்த்துதல், நுண்ணுயிர்களை கட்டுப்படுத்துதல், பதப்படுத்துதல், பாதுகாத்தல், பொதிக்கட்டுதல் மற்றும் சரியான பெயரிடுதல் ஆகியவை இந்த சந்தைப்படுத்துதலில் முக்கியமாக இருக்கும். இதோடு சேர்த்து ஒரு எளிமையாக சொல்லணும், ஒரு விவசாயிக்கு புரியுற மாதிரி எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயி உற்பத்தி செய்த ஒரு மூலப்பொருளை நுகர்வோருக்கு விரும்பும் விதமாக ஒரு தரமான பாதுகாப்பான ஒரு விளைபொருளை தயாரித்து கொடுப்பதான் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டல்னு சொல்கிறோம். இப்போ இன்றைக்கி உலக லெவலில் பார்த்திங்க அப்படின்னா, உணவு மதிப்பு சங்கிலி, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஃபார்ம் டு ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உணவு மதிப்பு சங்கிலி முறையில் ஒரு விவசாயி விளைவிச்சு அந்த விளைவிச்சதுக்கு அப்புறம் அவருடைய நுகர்வோர், அதாவது அவருடைய அவர் உணவு அருந்தும் இடத்துக்கு போகிற வரைக்குமே அந்த உணவு மதிப்பு சங்கிலியை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டியிருக்கு. அந்த நடைமுறைகளை தான் இன்றைக்கி உலக நாடுகள் வந்து முக்கியமாக கவனிச்சுட்டு வர்றாங்க. அதை இந்த மதிப்பு கூட்டல் மூலமாக தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து அதை நம்ம அடைய முடியும் அப்படின்னு தரவுகளும் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க. இந்த மதிப்பு கூட்டலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் மதிப்பு கூட்டணும். ஒன்று, இங்கே ஊட்டச்சத்து குறைபாடு அதிகம், இங்கே இருக்கிற இந்த விளைபொருளில் இருக்கிற ஊட்டச்சத்தை எடுத்து இங்கே இருக்கிற மக்களுக்கு நம்ம சரி விதமாக கொடுக்கறதுல நமக்கு தொய்வு இருக்குது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இங்கே விளைவிக்கிற அந்த விளைபொருளுக்கு கரெக்டான விலை கிடைக்கல அப்படின்னு ரெண்டு சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து ஒரு தரமான கையாளுதல் முறையை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. தரமான தரம் பிரித்தல், போதிய சேமிப்பு கிடங்கு வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, அதே சேமி இப்போன்னா குளிர்சாதன வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, போதுமான போக்குவரத்து வசதிகள் இல்லாமல் இருக்கிறது, உடனடியான சந்தைப்படுத்துவதற்கான முறைகள் எங்குமே இங்கே முழுமையாக கடைபிடிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மதிப்பு கூட்டு சங்கிலி வந்து ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. சரி, ஒரு மதிப்பு சங்கிலி உருவாக்குறது மூலமாக அல்லது மதிப்பு கூட்டப்பட்டல் உருவாக்குறது மூலமாக என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, உடனே வந்து ஒரு நாளைக்கே ஒரு பொருளினுடைய மதிப்பு அதிகரித்து நாளைக்கே விவசாய விலை பொருட்கள்லாம் விலை அதிகரிச்சிருமான்னு கேட்டால் இல்லை. ஒருவேளை மதிப்பு இழப்பு ஏற்படுறதுனால என்ன காரணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒரு பொருள், அந்த பொருளுக்கான இழப்பு எப்படி, அந்த பொருள் இழுக்கிறது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு விவசாயின் உழைப்பு அதில் இருக்குது, அதனுடைய முதலீடு இருக்குது, அதனுடைய நீர் இருக்குது, மின்சாரம் இருக்குது, இயற்கை வளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அந்த பொருளாதாரத்தினுடைய, அதாவது இந்திய பொருளாதாரத்தினுடைய பாதிப்பும் அதில் இருக்குது. ஒரு பொருள் அதனுடைய ஒரு இழப்பு ஏற்படும் போது, அது லாபகரமாக மாறாத பொழுது, அதுக்கான விலை கிடைக்காத போது, அதனுடைய இழப்பு அதிகமாக இருக்கும்போது நமக்கு இந்த பாதிப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம ஈடுபடலாம். மதிப்பு கூட்ட வழிகளை மாற்றுறதுக்கான வழிகள் என்ன? சாதாரணமாக ஒரு பால் இருக்குது, அந்த பாலை ஒரு பால் பவுடராக நம்ம ரெடி பண்ணுறோம். இதுதான் வந்து ஒரு பெரிய மதிப்பு கூட்டலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன, எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பால் இருக்குது, அந்த பாலிலிருந்து ஈரப்பதத்தை மட்டும் நம்ம எடுக்கிறோம். ஒரு பாலில் ஈரப்பதம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 3-4% வரை

ஈரப்பதம் இருக்கும். அதனுடைய வாழ்வாதாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாள்லேருந்து அதிகபட்சம் காய வச்சு வச்சிங்கன்னா 2 நாளுக்கு வரைக்கும் வரலாம். அதே வந்து அந்த பாலை இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிலிருந்து 90%லேருந்து 4% அந்த ஈரப்பதம் குறைஞ்சி அதனுடைய வாழ்வாதாரம்னு பார்த்தீங்கன்னா பால் பவுடருக்கு 1 வருடம் அல்லது 2 வருடம் வரை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து ஒரு மதிப்பு கூட்டுதல். பாலோட விலை வந்து எவ்வளோ இருக்குது, பால் பவுடரோட விலை எவ்வளோ இருக்குது, 2 மடங்கு 3 மடங்கு அதிகமான வாய்ப்புகளை நம்மளாலே உருவாக்குறதுக்கான முடியும். இது பாலில் மட்டும்தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது, பழங்களில் பண்ணலாம். பழங்கள்லேருந்து ஒரு தக்காளியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தக்காளியிலேருந்து உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து ஒரு சாஸ் தயாரிக்கலாம், தக்காளியிலேருந்து இதே மாம்பழத்துலேருந்து மாம்பழ ஜாம் தயாரிக்கலாம், ஜெல்லி தயாரிக்கலாம், உடனடி தயார் நிலை பானம் தயாரிக்கலாம். இந்த மாதிரி பல வகைப்பட்ட பொருட்களை நம்மளால் இதிலிருந்து நம்மளால் உருவாக்க முடியும். இந்த மதிப்பு கூட்டல் அவசியத்தில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மதிப்பு கூட்டலில் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகளை மட்டுமே நம்ம குறைக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயிகள் வருமானத்தை நம்ம உயர்த்துகிறோம். அதுக்கப்புறம் வந்து பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பட்டதாரிகளுடைய தொழில் முனைவு வாய்ப்புகளை நம்ம உருவாக்குறோம். கிராமப்புறம் மற்றும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகிறோம். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம நாட்டுக்கு இந்த மதிப்பு கூட்டல் வேணுன்றப்ப இதெல்லாம் உயரும் பொழுது ஒரு நாட்டினோட வளர்ச்சியும் இதில் அதிகரிக்குது. பழங்கள் காய்கறிகள் மட்டும் நம்ம இல்லை, வேளாண் விளைபொருட்களை முக்கியமானதுன்னு நம்ம எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி ரகங்கள். இப்போ சிறுதானியங்கள் பாரம்பரிய அரிசி ரகங்கள்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுது. இப்போ காலந்தொட்டி நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊட்டச்சத்து செறிந்து அதை அன்றாட வாழ்க்கையில் உண்டு வாழ்ந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்வாதாரமும் சரி அவங்களுடைய உடல்நிலையும் சரி ரொம்ப பெருமையாக பேசப்படுது. அப்போ இந்த ஊட்டச்சத்து செறிந்து காணப்படுன்னா நார்ச்சத்து அதிகம், புரதச்சத்து அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து, கால்சியம் துத்தநாகம் அனைத்து வைட்டமின்களும் செறிந்து காணப்படுவதனால இது வந்து ஒரு சிறுதானியங்கள் இந்த பாரம்பரிய அரிசி ரகங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக அமையும். இப்போ இதோடு சேர்த்து மதிப்பு கூட்டப்பட்டுகளை என்னென்ன தயாரிக்கலாம் அப்படின்னா உடனடி கஞ்சி கலவை தயாரிக்கலாம், அப்புறம் இட்லி மற்றும் தோசை கலவை மாவு தயாரிக்கலாம், குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய நூடுல்ஸு பாஸ்தா இப்போ அட்வான்ஸ்டாக வர்ற அந்த ப்ராடக்ட்டுமே நம்மளால் இதிலேருந்து ரெடி பண்ண முடியும். அடுமனை பொருட்களாகிய குக்கீஸ் தயாரிக்கலாம், பிஸ்கட்ஸ் தயாரிக்கலாம், இந்த மாதிரி எளிமையாக எல்லாருமே விரும்பக்கூடிய பொருட்களை நம்மளால் உருவாக்க முடியும். இது மட்டும்தான் இதிலிருந்து தயாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வளர்ந்து வரும் இந்த சமூகத்தில் என்றாலும் அன்றாட வாழ்க்கையில் ஓடிட்டுருக்குறோம், உடனடியாக எனக்கு ஒரு சாப்பாடு வேணும், உடனடியாக நான் கெட்டவன்னு எனக்கு கிடைக்கணும் அப்படின்றப்ப ஆங்கிலத்தில் பயன்படுத்துவாங்க ரெடி டு குக் அண்ட் ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனடியான உணவு அப்படின்னு சொல்லுவாங்க, உடனடியாக தயாரிப்பு உணவு, உடனடியாக உண்ணக்கூடிய உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணவுகளையுமே இதில் தயாரிக்க முடியாது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த காலத்தில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி சொல்லுவாங்க, உளுந்தங்களி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கேப்பக்களி சொல்லுவாங்க. இதிலிருந்து தயாரிக்கிற உணவை நம்ம உடனடி உணவாக தயாரித்து ஒரு முறையான ஒரு சந்தைப்படுத்தல் மூலமாக கொண்டு போனோம் அப்படின்னா அதனுடைய மதிப்பை வந்து நம்மளால் அதிகப்படுத்த முடியும். இது மட்டும் இல்லை, இப்போ கீரை வகைகள் இருக்குது, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாருக்குமே கீரை வகைகள் டெய்லி நம்ம சாப்பிடணும். அப்போ தினமும் கீரை வகைகள் கொடுத்தா நம்ம சாப்பிடுவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கீரை வகைகள் இல்லை, முருங்கைக்கீரை இருக்குது, பசலைக்கீரை இருக்குது, இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்தையும் தினமும் கொடுத்தா சாப்பிடுவோம்னு கேட்டால் இல்லை. அப்போ அந்த கீரை வகைகளை குழந்தைகளை சாப்பிட வைக்கணும், ஏன்னா குழந்தைகளுக்கு இரும்புச்சத்து நோய் அதிகமாக வருது, இந்த மாதிரி வைட்டமின் அந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ டெய்லி சாப்பிட வைக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கீரையை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் விதவிதமான உணவுப் பொருட்களை கொடுத்துடலாம். இப்போ கீரையை ஒரு மிட்டாயை தயாரித்து குழந்தைகிட்ட கொடுத்துடலாம், கீரை சாப்பிடுதுன்னு தெரியாமல் அது கீரை சாப்பிட வைக்கணும். ஒரு கீரையை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜெல்லி மிட்டாய் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போ அந்த மாதிரி மிட்டாயை நம்ம தயாரித்து கொடுக்கலாம். இல்லை குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி என்ன நூடுல்ஸ் பிடிக்கும், இல்லை குழந்தை அன்றாடம் சாப்பிட்ற ஒரு உணவு ஒரு மிக்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹார்லிக்ஸ் பவுடராக இருக்கட்டும், இல்லை குழந்தைக்கு டெய்லி நம்ம ரெடி பண்ணுற உணவு முறைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு அது தெரியாமலே அந்த உணவை சாப்பிட வைக்கலாம். அப்போ நான் இந்த இதில் மெயினாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா உணவுப் பொருட்கள், அதாவது உணவு பலகாரங்கள் தயாரிக்கலாம், உணவு பாண்டங்கள் தயாரிக்கலாம், நிறையா வகையான உணவுகள் போகும்போது ஒரு எளிமையாக நம்மளால் நிறைய வகை உணவுகள் மூலமாக நம்ம இந்த மதிப்பு கூட்ட பொருட்கள் நம்மளால் சாப்பிட முடியும். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம உணவுப் பொருட்கள் விதவிதமாக தயாரித்தாலும் குறைந்த செலவில் தயாரித்தாலும் அந்த தர நிர்ணயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தர நிர்ணயம் மற்றும் உணவு பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ உணவு பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருளின் வெற்றி சுவையில் மட்டும் இல்லை, அதே இதில் இருக்குன்னா பாதுகாப்பு, தரம், நம்பகத்தன்மை இது எல்லாத்துலேயும் இருக்குது. ஒரு தரமான உணவுப் பொருளை நுகர்வோர் விரும்பும் விதமாக கொடுக்குறதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணவுப் பொருள் உறுதி செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்பு கூட்ட பொருள் தயாரிக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா சுத்தமான உணவுப்பொருள் இருக்கணும், சுகாதாரமான தயாரிப்பு இருக்கணும், அப்புறம் பாதுகாப்பான பதப்படுத்துதல் இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா அந்த உற்பத்தி பண்ணும்போது அந்த உற்பத்தி பண்ணுற இடமாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணுற பொருட்களாக இருக்கட்டும், உற்பத்தி பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் எந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறேன் அப்படின்ற இடமாக இருக்கட்டும், அதெல்லாம் சொல்லுவாங்க ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல உற்பத்தி நடைமுறைகள். இன்னொன்று சொல்லுவாங்க ஜிஹெச்பின்னு சொல்லுவாங்க,

0: குட் ஹைஜீனிக் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல சுகாதார நடைமுறைகள். எந்த இடத்துல நான் பொருளை தயாரிக்கிறேன் அந்த இடம் எப்படி சுகாதாரமாக இருக்குது, எந்த முறையில் நான் தயாரிக்கிறேன் அந்த முறைகள் எப்படி நான் பாதுகாப்பானதாக இருக்குது, இது எல்லாமே நான் எதை வைத்து நான் நிர்ணயிக்கணும் அப்படின்னா, இந்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையத்தோட வழிமுறைகள் வகுத்திருக்காங்க. அந்த வழிமுறைகளை வந்து நான் வந்து பயன்படுத்தி தான் இந்த உணவு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை நான் தயாரிக்கணும். இந்த தர நிர்ணய ஆணையத்தோட சான்றிதழ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த தர நிர்ணயத்தின சான்றிதழ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், உணவுப் பொருட்களை தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பினுடைய பெயர் இருக்கணும், ஊட்டச்சத்து என்ன, அந்த தயாரிப்பில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குன்னு தெரியணும், தயாரிப்போன தேதி, காலாவதியான தேதி, எந்த தொகுதிக்கு கீழே இது வருது, அது போக இந்த தர நிர்ணய ஆணையம் ஒரு வந்து ஒரு எண் வணங்குவாங்க, அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எண்ணை வந்து நான் அதில் பதிவிடணும், கட்டாயம் பதிவிட்டுருக்கணும். இதுக்கடுத்து மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சந்தைப்படுத்துதல். இந்த சந்தைப்படுத்துதலில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு தயாரிப்பு வெற்றி அதன் உற்பத்தியில் மட்டும் இல்லை, அது சந்தைப்படுத்துதல் தான் இருக்குது. தயாரிப்பின் தரம், சரியான விலை, வாடிக்கையாளர்களின் தேவை, நல்ல சேவை, இவை எல்லாமே இந்த விற்பனையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாமே சந்தைப்படுத்துதல் அடங்கும். இந்த சந்தைப்படுத்துதலை நம்ம முதலே தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சந்தைப்படுத்துதலில் முறையான பேக்கேஜிங், பிராண்டிங் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, உழவர் சந்தைகள், வேளாண் கண்காட்சிகள், அது போக வந்து பார்த்தீங்கன்னா உழவர் உற்பத்தி நிறுவனங்களுடைய கடைகள், அது போக வந்து கூட்டுறவு அமைப்புகளுடைய விற்பனை நிலையங்கள், இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம். இப்போ வேளாண் அறிவியல் நிலையத்தில் மதிப்பு கூட்டல் மூலமாக தொழில்நுட்பத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தோட பங்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அறிவியல் தொழில்நுட்ப பயிற்சி வழங்குறாங்க, அறிவியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகள், மகளிர் மற்றும் இளைஞர்களுக்கு எளிமையாக புரியும் விதமாக சொல்லித்தராங்க. இதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டினா, வேளாண் கால்நடை மீன்வளம் சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரித்து அவங்களுக்கு செயல் விளக்கங்களோடு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்குறாங்க. ஒரு விவசாயியோ ஒரு தொழில் முனைவரோ எங்களை வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த நிலையில் இருக்காங்க, சார் நான் ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டேன் சார், எனக்கு வந்து இதுக்கடுத்து எங்கே வந்து தர நிர்ணய ஆணையம் எங்கே இருக்குது, அதுக்கு தரநிலை சான்றிதழ் எப்படி வாங்குறதுனாலும் நம்மளே தரநிலை சான்றிதழ் நம்மளே வாங்கி கொடுக்குறோம். ஒரு ஊட்டச்சத்து பகுப்பாய்வு பண்ணோம்னா ஆய்வகங்களை நம்ம அணுகி ஆய்வகங்களை நம்ம வந்து அவங்க கூட இணைக்கிறோம், எளிமையாக அவங்க அந்த ஆய்வகங்கள் இது மூலமாக அந்த தர நிர்ணயம் பார்த்துக்கிறதுக்கு. இது போக ஒரு பேக்கேஜிங் பண்ணணும், பிராண்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை இணையதளத்தில் நான் பொருளை விற்கணும் அப்படின்றதுனால நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம். புதுசாக வர்றாங்க அப்படின்னா தொழில் திட்டங்கள் நம்ம வச்சு கொடுவோம். அதுக்கப்புறம் விரிவான திட்ட அறிக்கையை நம்ம தயாரிச்சுக்கணும், டிபிஐன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்தை ஆய்வு, விலை நிர்ணயம், எப்படி விலை நிர்ணயம் பண்ணுறது, எப்படி வந்து ப்ராப்பராக வந்து விலை நிர்ணயம் பண்ணி அந்த பொருளை மார்க்கெட்டோட சந்தையோட நிலவரம் தெரிஞ்சு அதனுடைய மதிப்பை அதிகரிக்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்கள், மானியம், வங்கிக் கடன் எப்படி பெறுறது, அதுக்கான விழிப்புணர்வு வழங்குகிறோம், அதுக்கான வழிகாட்டுதலையும் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். இணையவழி சந்தையில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கான சான்றிதழ் எப்படி வழங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டுமே தான் வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும். அப்போ ஒரு ஒரு விவசாயி இருக்கார், ஒரு தொழில் முனைவர் இருக்கார், ஒரு பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாருமே எங்கே வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான மதிப்பு சங்கிலியில் எந்த இடத்துல அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு உதவி செஞ்சு அதை வழிமுறைகளை கொடுத்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்துறோம். இப்படி உயர்த்துறது மூலமாக இந்தியாவுடைய பொருளாதாரமும் உயரும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் பத்தி காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா? இப்போ உங்களுக்கு தலை எது வாலி எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: நல்லாவே புரிஞ்சுது புள்ள. ஏன் வீட்லயே தொழில் தொடங்கறதுக்கு வழிவகையை வச்சுக்கிட்டு என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் பாரு.
1: அக்கா, இந்த தகவலை முதல்ல உங்க பையன் கிட்ட சொல்லுங்க. நிச்சயமா அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் சொந்த காலில் நின்று சுயமா தொழில் தொடங்க இந்த தகவல்கள் உதவிகரமா இருக்கும்.
2: ஆமா முத்தழகு, அதான் தொழில் தொடங்க பயிற்சி, கடன் உதவி இப்படி எல்லாமே செஞ்சு தராங்களே, அப்புறம் என்ன கவலை? முதல்ல இந்த தகவலை அவங்கிட்ட சொல்றேன், நான் வாரேன்.
1: அக்கா இருங்க, இன்னொரு முக்கியமான தகவலும் இருக்கு, அதையும் கேட்டுட்டு போங்க.
2: அது என்ன புள்ள அப்படி முக்கியமானது?
1: அதுவும் உங்களுக்கான தகவல்கள் தான், உங்க கால்நடைகளுக்கான தகவல் தான்.
2: புரியலையே புள்ள.
1: புரியும்க்கா, இதை கேட்டா, எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பற்றி நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடை இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.

நம்ம வாழ்கின்ற இந்த பூமியில 71% நீர் சூழப்பட்டுள்ளது. மிச்ச 29% மட்டும்தான் நிலமாக இருக்கிறது. நீர் சூழ்ந்த இந்த பகுதியில வந்து பசிபிக் ஓசன் சொல்லக்கூடிய பசிபிக் பெருங்கடல் பெரும்பகுதி ஆக்கிரமித்துள்ளது. இந்த பசிபிக் பெருங்கடலின் மேற்பரப்பில் நிகழக்கூடிய காலநிலை மாற்றங்கள் உலகத்துள்ள எல்லா இடங்களும் தாக்கக்கூடிய நம்ம இந்தியாவையும் தாக்கக்கூடியது. இயல்பான காலநிலை மாற்றமாக இருந்தா ஒரு பாதிப்பு இருக்காது. இயல்பான காலநிலை மாற்றம் அப்படின்னா என்னன்னா, இப்போ அந்த பசிபிக் பெருங்கடல் இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம்ம 0 என்று கணக்கெடுத்துக் கொள்வோம். இந்த டிகிரி இயல்பா இருக்கும்போது ட்ரேட் விண்ட் சொல்லக்கூடிய வர்த்தக காற்று அப்படி கிழக்கிலிருந்து மேற்காக நகலும். அப்படி பண்ணும்போது இந்த கடலினுடைய வெப்ப காற்றை அப்படியே மேற்கு நோக்கி சென்று கொண்டு விடும். அதனால எந்த பாதிப்பும் இருக்காது. அந்த இயல்பான நிலையை விட சப்போஸ் 1 டிகிரி கம்மியாகி -1 டிகிரி அப்படின்னு ஆச்சுன்னா ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றத்திற்கு லானினா என்று கூறுவோம். லானினா அப்படின்னு சொன்னா இது குளிர்ச்சியாக நிலை. அது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம இந்தியாவில வந்து காலநிலை மாற்றத்தில் அதிக மழை பெய்ய வச்சு வெள்ளம் மற்றும் புயலை ஏற்படுத்திவிடும். இதே இது 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாச்சுன்னா அதை வந்து எல்நினோ அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்நினோ அப்படின்னா வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக ஆகிறது. வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த ட்ரேட் விண்டோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும். அதனால கிழக்கு நோக்கி வெப்ப காற்று போக ஆரம்பிக்கும். அதனால கிழக்கு நோக்கி பசிபிக் ஓசனுக்கு மேலேயும் வந்து வெப்பமண்டலம் ஏற்படும். அதனுடைய தாக்கம் நம்ம இந்தியாவில வந்து வறட்சியை ஏற்படுத்தும். வளங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்படும். அதற்காக என்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியன் மெட்ரலஜி டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த எல்நினோ கண்டிஷனால வந்து மான்சூன் வந்து எராட்டிக்கா இருக்கலாம், அல்லது வந்து பொய்த்து போகலாம், அல்லது குறைவாக இருக்கலாம். அதனால என்ன ஆகும், கிரீன்ஃபால் அவைலபிலிட்டி கம்மியாகிடும். இப்போ ஃபீடோடைய காஸ்ட் வந்து அதிகமாயிரும், மில்கில் வந்து கம்மியாயிரும், மில்கோட காஸ்ட் அதிகமாயிரும், அனிமலுடைய ப்ரொடக்டிவிட்டி மொத்தமாக குறைந்துவிடும். கடும் வெப்ப அலை வீசும், வெயில் அதிகமாச்சுன்னா அப்ப என்ன ஆகும், வெப்ப எயர்ச்சி வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாம கால்நடைகளுக்கும் ஏற்படும். வெப்பம் இருந்துச்சுன்னா கால்நடைகளால் உணவு உட்கொள்ளும் திறன் வந்து குறைஞ்சிவிடும். உணவு உட்கொள்ளும் திறன் குறைந்தா உற்பத்தி திறன் குறைந்துவிடும். அதனால தீவன பற்றாக்குறை ஏற்படும். மேய்ச்சல் நிலத்திலையும் வரப்போரங்களில் இருக்கக்கூடிய புல்லு கூட கிடைக்காம போய் வறண்டு போகும்போது கால்நடைகளுக்கான பசுந்தீவன தேவை பூர்த்தி செய்ய இயலாது. அதனால வந்து சந்தையில கிடைக்கக்கூடிய பொருளை வாங்கி போட தேவைப்படும். சந்தையில வந்து டிமாண்ட் அதிகமாகனால வந்து விலை உயர்ந்துவிடும். அது வந்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பொருளாதார சுமையாக அமையும். அடுத்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். மழை இல்லைன்னா தண்ணி இருக்காது, நீர் ஆதாரங்கள் எல்லாம் வறண்டு போயிடும். குளம் குட்டை ஏரி எல்லாமே வந்து நீர் ஆதாரம் படிப்படியாக குறைஞ்சி கால்நடைகள் வந்து நீர் தேவைக்காக ரொம்ப தூரம் நடந்து போக வேண்டியது இருக்கும். அதனுடைய எனர்ஜி ஃபுல்லா வந்து அந்த நீரை தேடி அடைவதிலிருந்து ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகிவிடும். விரைய மாறினால வந்து உற்பத்தி திறன் வந்து பாதிக்கப்படும். ஹீட் ஸ்ட்ரெஸ் சொல்லக்கூடிய வெப்ப அயர்ச்சி ஏற்படும். வெப்ப அயர்ச்சி ஏற்படும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்நடைகள் வந்து அதிகமா மூச்சரிக்கும், நாக்க தொங்க போட்டுவிட்டு மூச்சு வாங்கிட்டே இருக்கும், வானில் வழிஞ்சிட்டே இருக்கும், தீவனம் வந்து எடுக்க தோணாது. அதனால வந்து தீவனத்தை உட்கொள்ளும் அளவு குறைஞ்சிரும். அதனால சோர்வா காணப்படும், செயலற்ற தன்மை இருக்கும். டெம்பரேச்சர் வந்து பாடி டெம்பரேச்சர் எலிவேட் ஆகி வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பொதுவாக கால்நடையின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமே பாதிக்கப்படும். இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணனா, முதல்ல கொட்டகையை வந்து நல்ல காற்றோட்டம் மூலமாக தான் வச்சிருக்கணும், போதிய நிழல் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கணும். அதுக்காக என்ன பண்ணனா, கொட்டகையை ஒட்டி ஒரு 10 அடி தூரத்துல வந்து குறு மரங்களை நட்டு வச்சிட்டோம்னா காற்று வந்து அந்த குறு மரங்கள் வழியாக வரும்போது கொஞ்சம் குளிர்ந்த காற்றாக இருக்கும். அதனால வெப்ப அயர்ச்சியை தடுக்கலாம். ரெண்டாவது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் போகும்போது கொட்டகையுடைய மேற்பரத்துல வந்து காஞ்சி போன தட்டைகளையோ அல்லது வைக்கோலையோ போட்டு அதுல பிரியாடிக்கா தண்ணி ஊத்திட்டே வந்தோம்னா அப்ப வந்து அதனுடைய வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்க முடியும். காற்று வந்து எப்போதுமே வந்து சுத்தமான காற்று அடர்த்தி அதிகமாக இருக்கும், அது ஒரு வழியாக வரும். அது உள்ள வந்து சுவாச காற்றோட சேர்த்து அது ஃபவுலியர்னு சொல்லக்கூடிய கெட்ட காற்றா மாறும் போது வெப்பம் கம்மியாகி மேல் நோக்கி சென்றுட்டு இருக்கும். இது இயற்கையா நடக்கக்கூடியது. இந்த உள் வரக்கூடிய வழியில வந்து நம்ம கோணிப்பையை வந்து கட்டி அதுல தண்ணியால் நினைச்சிட்டு இருந்தோம், பிரியாடிக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த வழியா வரக்கூடிய காற்று கொஞ்சம் குளிர்ந்த காற்றா உள்ள போகும். அப்ப வந்து நமக்கு வெப்ப அயர்ச்சி குறையும். வெப்பம் அதிகமான காலங்களில் கால்நடைகளுக்கு வந்து தாது உப்பு கலவையும் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஏன்னா வேர்வை மூலமாக சோடியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் வந்து இழப்பு ஏற்படும். அதை ஈடு செய்ய எலக்ட்ரோலைட் தாது உப்பு கலவை நம்ம வந்து கொடுக்கணும். வெயில் அதிகமான காலங்களில் என்ன பண்ணா வந்து ஆடு மாடுகளை பகல் நேரங்களில் மேய்ச்சல் அனுப்பக்கூடாது. அதிக காலை வேலை அல்லது மாலை நேரங்கள் தான் வைக்கணும். அப்பத்தான் வந்து வெயில் கம்மியாக இருக்கும், தீவனம் உட்கொள்ளும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பால் உற்பத்தி குறைஞ்சிரும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பசுந்தீவனங்களை பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். பசுந்தீவனம் அப்படிங்கிறது என்னன்னா, கால்நடைகளின் ஊட்டச்சத்துக்களை பூர்த்தி செய்ய ரொம்ப குறைந்த செலவில் கிடைக்கக்கூடிய தீவனம். இதுல வந்து வைட்டமின் ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சத்து இருக்கு. இந்த சத்து தான் வந்து சினை பிடிப்பதற்கு, சினை தங்குவதற்கு, பால் உற்பத்திக்கு எல்லாமே முக்கியமானது. பசுந்தீவனம் கம்மியா போச்சுன்னா வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்படும். அதனால என்ன பண்ணா, அதிகமாக கிடைக்கக்கூடிய மழைக்காலங்களில் நம்ம வந்து சைலேஜ் அல்லது ஊறுகாய்ப்புனு சொல்லக்கூடிய முறையில வந்து பதப்படுத்தி சேமித்து வைக்கணும். என்ன பண்ணுவாங்கன்னா, பசும்புள்ள ஒரு காட்டு போகாத சூழ்நிலையில வந்து சேமித்து வச்சிருப்பாங்க. அது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஓபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எவ்வளவு குறுகிய காலத்தில் அதை வந்து யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த சைலேஜ் பண்ணதுக்கு உகந்த தீவன பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் நல்லதா இருக்கும், அல்லது கோ4 கோ5 சொல்லக்கூடிய கம்பு, நேப்பியர், ஒட்டுப்பு.

0: இல்லை அது வந்து நன்றாக இருக்கும். ஏன்னா தடிமான தட்டை இருக்கும், அதனால வந்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாப்னு சொல்லக்கூடிய ஜூஸில் நிறைய நன்மை பயக்கும் கிருமிகள் பெருகி சீக்கிரமே வந்து அந்த பசுந்து வினத்தை பதப்படுத்திவிடும். கூடுதலாக நம்ம வந்து 1% அளவில் வந்து உப்பும் 2% அளவில் சர்க்கரையும் சேர்த்து பண்ணும்போது கூடிய 21 நாட்களுக்குள்ளாக அந்த பசுந்து வினமானது பதப்படுத்தப்பட்டுவிடும். கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் அதில் செறிந்து காணப்படும். மலைப்பாங்கன இடத்துல வந்து எப்போதுமே வந்து ஈரப்பதம் அதிகம் இருக்கும், மழையும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து தீவன சேமிப்பு முக்கியம். தீவனத்தை சேமிப்பில் வந்து கலப்பு தீவனத்தில் வந்து 14% மேலே வந்து ஈரப்பதம் போச்சுன்னா அதை வந்து பூஞ்சை வளர்ந்துவிடும். அதனால் வந்து சேமித்து வைக்க வேண்டியது மிக மிக முக்கியம் கலப்பு தீவனத்தை. நம்ம தண்ணி மழை பெஞ்சு வந்துச்சுன்னா வடிகால் வசதி ஏற்படுத்தி வச்சிருக்கணும், சாக்கடை மாதிரி எதுவும் தேங்காமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கொட்டகை சுற்றி ஏதாச்சும் சேர்ந்துருந்துச்சுன்னா சேறு மாதிரி இருந்ததுன்னா அதில் நடந்து போகும்போது அந்த கால்நடைகளுக்கு குழம்பு அலைகள் நோயில் அல்லது பூஞ்சை தொற்று நோயின ஈஸியாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். அதனால் அது இல்லாமல் பார்த்துக்கணும். வேற என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னா நீர் ஆதாரங்களை வந்து மேம்படுத்த வேண்டும். ஏரி குளங்கள் குட்டைகள் இருக்கு இல்லையா, மழைக்காலத்துக்கு முன்னாடியே வந்து டீசல்ட்டின்னு சொல்லக்கூடிய தூர்வார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அகலப்படுத்தி வச்சுட்டோம், ஆழப்படுத்தி வச்சுட்டோம்னா நீர் தேங்கும் திறன் அதிகமாக இருக்கும். அதை நம்ம வந்து வறட்சி காலங்களில் பயன்படுத்திக் கொள்ள முடியும். பெய்யக்கூடிய மழை நீரை வந்து சேமித்து அதை வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியா மாதிரி நாடுகளில் விவசாயம் கால்நடை வளர்ப்பும் பெரும்பாலும் பருவமழையை நம்பித்தான் இருக்கு. மழை சரியான கணத்தில் பெய்யலனாலும் இல்லை அளவுக்கு அதிகமாக பெய்தாலும் ரெண்டுமே விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலை தரும். எனவே காலநிலையில் ஏற்படக்கூடிய சிறிய மாற்றம் கூட விவசாய உற்பத்தியும் கால்நடை வளர்ப்பையும் மிகவும் பாதித்து பொருளாதார இழப்பை ஏற்படும். அதனால் இயற்கை பேரிடர் காலங்களை எதிர்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் வந்து கால்நடைகளை காப்பீடு செய்து கொள்வது மிகவும் அவசியம். வானிலைத்துறை மற்றும் எல்நினோ சதன் ஆசிரியர்கள் தொடர்பான கால்நிலை முன்னெடுப்புகளை அவ்வப்போது கவனித்து அவர்கள் சொல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தால் கால்நடைகள் நன்றாக பாதுகாக்க முடியும். கால்நடை மருத்துவ ஆலோசனையுடன் அந்த ஊரில் எப்போ தடுப்பூசி என்ன தடுப்பூசி பண்ணணும், தடுப்பூசி முறையாக போட்டுக்கணும், குடற்புழு நீக்கம் பண்ணணும், பயோசெக்யூரிட்டி மெசர்ஸை கட்டாயமாக பண்ணை உயிர் பாதுகாப்பு முறைகளை கட்டாயம் பின்பற்றி நோய் கண்காணிப்பு திட்டத்தை பின்பற்றி வந்தோம்னா கால்நடைகள் வளர்ப்பு நன்றாக இருக்கும். இதன் மூலம் நம்ம பரிந்துரை என்னென்ன செய்யலாம்னு நினைச்சிங்கன்னா கால்நடைகளின் தீவன இருப்பை வந்து கட்டாயம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அது கலப்பு தீவனமாக இருக்கலாம், பசு தீவனமாக இருக்கலாம், அல்லது உலர் தீவனமாக இருக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற நாட்களுக்கு முன்னாடி போதிய அளவு இருப்பு இருக்கு மாதிரி பார்த்துக்கணும். சப்போஸ் நம்மகிட்ட கிடைக்கல, பக்கத்து மாவட்டத்திலாம் கிடைக்கணும், பக்கத்து மாவட்டத்தில் கொள்முதல் செய்து கொண்டு வந்து நம்ம இடத்துல வந்து வச்சுக்கணும். அது பணியாளர்களுக்கு கிடைக்கும்போது பார்த்துக்கொள்ள வேண்டும். மாவட்டத்தில் நெல் சாகுபடி செய்யக்கூடிய கூழ்நீர் போன்ற பகுதியிலிருந்து விவசாயிகிட்டிருந்து வைக்கோல்களை வாங்கி சேகரிக்க வேண்டும். அந்த வைக்கோல்களை கட்டுக்களாக்கி வைக்கக்கூடிய முறையை வந்து மக்கள்கிட்ட பழக்கப்படுத்தணும். கால்நடை தீவன வங்கிகளை நிறுவனம் பார்டர் பேங்க் அப்படின்னா அதில் வந்து எல்லா சீட்ஸும் கிடைக்கணும், எல்லா ஸ்லிப்ஸும் கிடைக்கணும். கிளைமேட்டுக்கு உகந்த அனைத்து தீவன பயிர்களினுடைய விதைகள் மற்றும் கருணைகள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். முடிஞ்ச மாற்றங்கள் பண்ணி பார்டர் நர்சரி ஒன்று போட்டு வச்சு சாப்ளிங்ஸ் கொடுத்தோம்னா இன்னும் நம்ம வந்து பசுந்தீவன உற்பத்தியை அதிகரிக்க முடியும்.
1: என்ன பட்டக்கா, எல்நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பத்தி நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. எனக்கு இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அது என்னமோ ஒன்று சொல்லுவாங்களே, ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, அது மாதிரி இருக்கு.
1: சரியா சொன்னீங்கக்கா. கால்நடைகள் நல்லா இருந்தாதான் கறவை நல்லா இருக்கும், கறவை நல்லா இருந்தாதான் உங்க பையன் நினைச்ச மாதிரி தொழில் முனைவாரா உருவாக முடியும். அப்போ அதுக்கு இவங்க சொன்ன இந்த தகவல்களை உங்க கால்நடை பண்ணையில கண்டிப்பா கடைபிடிச்சிருங்க.
2: சரியா சொன்ன முத்தழகு. இவங்க சொன்ன இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை என் பண்ணையில தவறாம செஞ்சிடுறேன். என் கால்நடைகள் ஆரோக்கியம் தானே எனக்கு முக்கியம்.
1: இப்போ உங்களுக்கு கால்நடைகளை நல்லபடியாக கவனிக்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு, உங்கள் பையன் தொழில் தொடங்கிறதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. இனி நீங்கள் ஒத்தால கஷ்டப்பட தேவையில்லை. இனி வர நாள் எல்லாமே ரெட்டிப்பான சந்தோஷம்தான் உங்களுக்கு.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ

0: இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படிண்ணே?
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
0: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள நீங்கள் அறிமுக நேயராக இருந்தால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இது இளம் தென்றல். இன்று சினிமா சினிமா என்ற பொருளில் முதல் நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: அன்பு சோதர் நல்லமல்லி காத்தியம் அவர்கள், இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கிருந்து?
1: பண்பலையோடு இணைந்தே இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டு தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சரிங்க முருகனையா, முதல்ல உங்களுக்கு ஒரு இசை கீற்று கொடுக்கறேன், கேளுங்க.
1: எக்கோ வருதா சார்?
0: இல்ல எக்கோ வரலீங்க. இப்ப பாருங்க இசை கீற்று உங்களை தேடி வரும்
1: சார்.

0: அந்த சொர்க்கம்.
1: கேட்டீங்களா ஐயா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன?
2: கண்ணில் தெரியும் கதைகள்.
1: இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம.
1: வணக்கம் கண்ணியப்பன். இன்னைக்கு கொஞ்சம் விளையாடலாங்களா? சரி, உங்களுக்காக ஒரு பாடல் கொடுக்குறோம். அந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இருந்து கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடா போக போறோங்க. அதே மாதிரி இரண்டாவது முறை எந்த பாடலும் நம்ம ஒலிக்க போறதுல ஒரே முறை தான், அதனால நீங்க கூர்ந்து கவனிங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? நன்றி, அடுத்த நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கேட்டீங்களா?
0: இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இது? இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து? சரிங்க முருகன், உங்களுக்கு ஒழிக்கிட்டு கேளுங்க.
3: மினிஸ்டர் யாரோ நினைச்சியா? நான் தான். எப்படி இருக்கிற? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறியா அண்ணாமல?
4: நல்லா இருக்கீங்க.
5: என்னத்த நல்லா இருக்கா?
0: கேட்டீங்களா? இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? அண்ணாமலை. அதுல வந்துருச்சு இல்லீங்களா? சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு இசை கேட்டு கொடுக்குறேன் கேளுங்க.
6: காலம் பறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம்.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? தெரியலீங்களா? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருது?
7: ஈரோடு மாவட்டம்
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இது?
7: உரிமை குரல்.
0: தவறான பதில். நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்.
6: இந்த
0: பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? தண்டபாணி ஐயா.
8: டி ராஜேந்திர குலா.
0: ஆமாங்க.
8: என்னோட மீனாட்சி. உயிரிழ
0: வரையா? இப்படி தப்பு பண்ணிட்டீங்களே. அவரது பிரபலமான ஒரு திரைப்படம் இருக்கு. வணக்கம்
9: ஐயா. வணங்கய்யா.
0: வணக்கம்.
9: நான் தர்மபுரி மதிகோன் பாளையம் மோகன் பேசுறியா?
0: சரிக்கியா, இப்ப உங்களுக்கு நான் முதல் ஒழிக்கிட்டு கேளுங்க.
2: அவ பேரு சுருத்தி, அவங்க அப்பா பேரு காக்கர்லா சத்யநாராயணா, அம்மா பேரு ஒங்கோல் வெங்கடலட்சுமி.
0: கேட்டீங்களா?
9: கேட்டீங்கயா.
0: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது?
9: ஏழாம் அறிவு.
0: தவறான பதில். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர் முதல்லாம். 1961 வெளியான ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் முருகன் வேடத்தில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் யார்?
10: கமலஹாசன்.
0: தவறான பதில். நன்றி, களத்தூர் கண்ணம்மாக்கு போயிட்டீங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
0: மூர்த்தி. தயாரா இருக்கீங்களா மூர்த்தி? சரிங்க, உங்களுக்கு ஒழிக்கிட்டு கேளுங்க.
11: உனக்கு அதிக விலை வச்சு வித்தி இல்ல, அந்த பாபம் ஒரு குஷ்டம் பிடிச்சு போச்சு.
12: அறிவு கேட்டவனே, இளநிய 5 ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா?
0: கேட்டீங்களா?
10: கேட்டங்க.
0: இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது?
10: பாஞ்சாலம் குறிச்சி.
0: பாஞ்சாலம் குறிச்சி என்பது மிகவும் தவறான பதில். நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
13: ஹலோ.
0: வணக்கம். சேலத்துல இருந்து யாருமா பேசுறீங்க?
13: கோகுல்ராஜ்.
0: சரிங்க கோகுல்ராஜ், உங்களுக்கு முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: மஞ்சப்பல்.
0: என்னங்க? மஞ்சப்பல்லா மஞ்சப்பையா? ஒரு முடிவுக்கு வாங்க. மஞ்சப்பை மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்த இசைக்கிட்டு கேளுங்க, ஒலிக்கிட்டு கேளுங்க. நானே குழம்பிட்டேன்.
2: எங்க தவக்கல பக்கத்துல இருக்கிற சின்ன பையன் சொல்லு, நாலு நாள் எவ்வளவுப்பா?
0: கேட்டீங்களா? இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? தெரியலீங்களா? நன்றி அருமை, அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
3: நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியில இருந்து சந்திரசேகர்.
0: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கு முதல் இசைக்கிட்டு கேக்குறீங்களா? கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
3: பட்டத்து யானை.
0: சரி உங்களுக்கு அடுத்த ஒலிக்கிட்டு கேளுங்க.
2: கும்டி டம்டி டம்டி. ஐயா அந்த கடையில் சாப்பிட்டா 2 ரூபா, நம்மகிட்ட சாப்பிட்டா 1.5 ரூபா. அது போக புது கிளாஸ் ஈசந்திரம், நீங்க டீய வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வீடு வரைக்கும் நடந்தே போலாம்.
0: நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
4: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி.

0: தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு

0: பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு காய் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
2: மணி 9 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இணைப்பில் இணையும் மடத்தினேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் அங்கிருந்து?
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்திங்க.
2: சரிங்க, உங்களுக்கு உண்டான முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: வேலடி கண்மணி.
0: இல்லீங்க, தவறான பதில். நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: சார். ஜர்வே கடுக்காப்பட்டி. என்ன
0: சின்னசாமி? சரிங்க சின்னசாமி, முதல்ல இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர் என்ன? தவறான பதில், நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
1: திரைப்படம்
0: எது? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க மாரியப்பன், உங்களுக்கு உண்டான முதல் ஒலிக்கிட்டு கேளுங்க.
2: நேரம் மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. ராமசாமி கொடுத்த பணம்
0: கேட்டீங்களா? இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இது.
3: நன்றி,
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
5: இந்த
0: நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது?
4: பெண்ணின்
0: மனதை தொட்டு என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கொடுத்துடலாங்களா? கேட்டீங்களா? இது எந்த திரைப்படம்?
4: தெய்வம்.
0: தவறான பதில், நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம்.
6: ராஜா,
0: சரிங்க பாப்பாரப்பட்டி ராஜா. உங்களுக்கு முதல் இசை கேட்டு கொடுத்துடலாங்களா? தயாரா இருக்கீங்களா?
6: முயற்சி பண்றேன்.
0: திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடும். கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம்
6: வாழ்வே மாயம்.
0: வாழ்வே மாயம் என்பது மிகவும்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
5: 8:18 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இனிப்பில் நீ அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
6: ஐயா வணக்கம்.
5: வணக்கம்.
6: நேச்சர் அறிவி இறந்த பத்தி
5: சரிங்க முனுசாமி, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா? எந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இது? பிரியமானவளே என்பது மிகவும் சரியான பதில். அடுத்ததாக உங்களுக்கு ஒலிக்கீற்று.
1: ரூபாய் 1000, 2000, 4000, 6000, 8000, பிம்பிலிக்கு பிலேபி 12000, 14000.
0: கேட்டீங்களா? இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இது? நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த பாடல் வரிகள் இந்த படத்தோட பெயர் ஒளிஞ்சிருக்கு. நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வருக, வணக்கம்.
2: ஐயா, இரவு வணக்கம். ஐயா
0: வணக்கம்.
2: ஐயா, நான் தருமபுரி மதியன்பாடி
0: ராமகாயிரம் ஒன்னாவது வார்டு லட்சுமணன்.
2: என்ன லட்சுமணன் பேசுறேங்க ஐயா?
0: லட்சுமணன், உங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. சரி பாருங்க, உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கொடுக்கறது. எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது அப்படின்னு நீங்க சொல்லுங்க.
3: சரிங்களா?
0: நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். நாகரசம்பட்டி. சரிங்க, உங்களுக்காக ஒரு பாடல் கேளுங்க.
4: பாதி வெண்ணிலவில் மீதி பெண்ணுருவில் வந்தாளே இவள் தானா?
0: கேட்டீங்களா?
5: கேட்டேங்க.
0: பக்கத்துல இருக்க கேட்டீங்க. என்ன திரைப்படம் இது? தவறான பதில். நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
6: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம் ஐயா.
0: வணக்கம் சொல்பவர்.
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்க ஐயா.
0: சரிங்க, தேன்மொழிமா, உங்களுக்காக ஒரு இசை கிட்டு கேளுங்க. கேட்டீங்களா?
6: கேட்டங்கய்யா.
0: எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த பாடல்?
6: சங்கர் குரு.
0: சங்கர் குரு என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான அடுத்த இசை கிட்டு ஒலிக்கிட்டு கேக்குறீங்களா?
7: வரணுமா? வரும். ஆனா வராது.
0: கேட்டீங்களா?
6: கேட்டங்கய்யா.
0: இந்த வசனம் இடம்பெற்ற திரைப்படம் எது? நகைச்சுவை காட்சி வசனம் ஒலிக்கிட்டு எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீண்ட நேரம் எடுத்துக்க கொள்ள கூடாது. நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க, பெருமலையா, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுத்துடலாங்களா?
8: ஆயிரம் நினைவு ஆயிரம் கனவு காணுது மனது, பெண்ணை தொட்ட உள்ளம் எங்கும் இன்ப வெள்ளம்.
0: கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? நன்றி, அடுத்த நேயரை சந்திக்கும் முன்
9: இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்

0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
6: சரி சரி
7: அனில், கொழுக்கட்டை மாவு.

0: 8:24 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரிங்க சுதாமூர்த்தி, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்கற, அது எந்த படம் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கேட்டுட்டீங்களா என்ன படம்ட்டு? சுதாமூர்த்தி பக்கத்துல கேட்டுட்டீங்களா என்ன திரைப்படம்? தெரியல. நன்றி, நல்ல முயற்சி. அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். கேட்டீங்களா? என்ன திரைப்படம்? நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரியான தென்காசி பட்டணம் என்பது மிகவும் சரியானது. உங்களுக்கு மூன்றாவது வினா கேட்கலாங்களா? ரகசிய ராத்திரி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் திரை வாழ்க்கையை தொடங்கியவர் யார்? ஒரு முறை தான் சொல்லணும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்றேன். ரகசிய ராத்திரி என்ற கன்னட படத்தின் மூலம் திரை வாழ்க்கையை தொடங்கியவர். நன்றி, அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
2: திண்டிகல் மாவட்டம் கன்னிவளம், செந்தில் பேசுறேன் சார்.
0: செந்தில், சரிங்க செந்தில், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கொடுக்கலாங்களா?
2: கொடுத்தாங்க சார்.

0: கேட்டிங்களாம்?
1: ஆ கேட்டேன் சார்.
0: என்ன திரைப்படம் இது?
1: பாக்கியராஜ் படம் சார்.
0: அப்படிங்களா? சரி, படம் பேர் சொல்லுங்க. சரி, நன்றி. அடுத்த நேரத்தில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஐயா வணக்கம், நான் திருப்பத்தூர் மாவட்டம் மூக்குளம் ஜெயராமன் பேசுறேன்.
0: சரிங்க ஜெயராமன், உங்களுக்காக ஒரு ஒலி கிட்டு கேளுங்க.
2: 20 ரூபா இருக்கு சார்.
3: 10 எவ்வளவு இருக்கு?
2: 50 இருக்கு சார்.
3: உன் பக்கமே?
2: என் பக்கமா?
3: என்ன சேஞ்ச் எவ்வளவு இருக்கு?
2: கொஞ்சம் சேஞ்ச் சார், கொஞ்சம் துளியும் உண்டு.
0: கேட்டீங்களா? இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் இது. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: சரி சண்முக பாண்டியன், உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கொடுக்கலாம், கேக்குறீங்களா?
5: பேரு கல்யாண சுந்தரம். அப்பா பேரு ஆறுமுகம். அம்மா பேரு முனியம்மா. அக்கா ஒருத்தர் இருக்காங்க, வயசு 47. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான், பேரு கௌதம்.

0: கேட்டிங்களா? இந்த நகைச்சுவை காட்சி நம்பர் திரைப்படம் எது?
1: காதல் கிறுக்கன்.
0: காதல் கிறுக்கன் என்பது மிகவும் சரியானது. உங்களுக்கு இரண்டாவது இசை கேட்டு கொடுத்துடலாங்களா? இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ சண்முகமணியன், இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா? என்ன திரைப்படம் இது? அழகி என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு வினா கேட்டலாங்களா? உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்படும் திரைப்படம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
1: நன்றி,
0: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம், பன்னந்தூர்ல இருந்து கே ராஜேஸ்வரிங்க.
0: சரிங்க ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு உண்டான முதல் இசைக்கிட்டு கொடுத்துடலாங்களா?

கேட்டிங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? அருமை அருமை, நன்றி நன்றி. அடுத்த நேயரை சந்திக்கும் முன்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:33 தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சினிமா சினிமா இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம்.
3: தருமபுரியிலிருந்து
2: சிவனேஷ். சரி, உங்களுக்காக ஒரு இசை கேட்டு கேளுங்க. கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
3: நன்றி
2: நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
2: சரிங்க முனியப்பன், உங்களுக்கான ஒலி கேட்டு கேளுங்க.
5: நீ நாடகத்துல என்ன வசம் போடுவேன்?
6: சேனாதிபதி
5: இங்க இருக்கிற சேர பூரம் துடைக்கிறேன். நீ என்ன வசம் போடுற?
7: நான் தான் ஒற்றன்.
5: இங்க இருக்கிற பில்டிங் பூரா ஒற்றை அடிக்கிற. நீ என்ன வசம் போடுற?
7: நான் தான் பின்பாட்டு.
5: பின்னாடி போய் கூட்டு. நீ என்ன போடுற?
2: இந்த காட்சி இடம் பெற்ற திரைப்படம் இது?
4: முத்து.
2: எவ்வளவு சவுண்டா பதில் வருது பாத்தீங்களா? சரி, உங்களுக்கு அடுத்த இசை கேட்டு கேக்குறீங்களா? எளிமையா குடுக்கலாங்களா? சரி, குடுக்கற பாருங்க. மிகவும் எளிமையானதே குடுக்கறேன், பதில் சொல்லுங்க. கேட்டீங்களா இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? நீதானா அந்த குயில் அப்படின்றீங்க. தவறான பதில். நன்றி. அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். ஜெய்சன்யா, உங்களுக்கு முதல் இசை கேட்டு கொடுக்கலாங்களா? முயற்சி பண்றீங்க. கேட்டீங்களா என்ன திரைப்படங்க? சிவன் தமன். மிகவும் சரியான பதில். சரி, உங்களுக்கு ஒழிக்கிட்டு கேளுங்க.
8: என்ன பேசிட்டு தெரியுமா?
9: தெரியும்பா, ஒரு அயோக்கியம் கிட்ட உண்மை பேசிட்டு இருக்க.
10: சின்ன புள்ள, நீ இந்த தொழிலுக்கு புதுசு. குழந்தை என்ன
2: கேட்டீங்களா? இந்த ஒலிக்கேற்ற இடம்பெற்ற திரைப்படம், அதாவது இந்த வசனம். சரிங்க, மிகவும் பிரபலமான திரைப்படம். சரி, தொடர்ந்து கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
11: வணக்கம். நாமக்கல் இளங்கோவன்.
2: இளங்கோவன், சரி. தயாரா இருக்கீங்களா இளங்கோவன்? உங்களுக்கான முதல் இசை கேட்டு கேளுங்க. என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா?

0: கேட்டீங்களா?
1: என்ன
0: திரைப்படம் இது? தவறான பதில் நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, உங்களுக்கு ஒழிக்கிட்டு கேளுங்க.
2: சாத்ரிதேவி இஸ் மை வைஃப். எஸ் எஸ் எஸ் ஐ அம் மெக்கானிக் பை வொகேஷன். ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பேஷன் ஃபார் மிஷன்ஸ். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஐ டு நாட் கிளைம் தட் ஐ ஹேவ் எனி அகாடமிக் குவாலிஃபிகேஷன், பட் சர்டன்லி ஐ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கம்பேஷன் டுவர்ட்ஸ் மை ஃபெலோ ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் பிரதர்.
0: கேட்டீங்களா? என்ன திரைப்படத்தில் இடம்பெற்றது இந்த காட்சி? தெரியலீங்களா? நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: தேனி ஆண்டிபட்டில இருந்து ரகுராமன் பேசுறேன்.
0: சரிங்க ரகுராமன், உங்களுக்கு உண்டான இசைக்கிட்டு கேளுங்க.

0: உங்களுக்கு நான் அடுத்த ஒலிக்கிட்டு கேளுங்க.
1: பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால்
0: என்ன படம் இது?
2: இது வந்து
0: வண்டு முருகனா?
2: பசுபதி, பசுபதி நடிச்ச படம்.
0: பசுபதி ராசகாபாளையமா?
2: இல்ல இல்ல, பசுபதி ஹீரோ நடிச்ச படம்.
0: சரி,
2: வண்டு முருகன். வண்டு முருகன்.
0: இல்ல, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
3: கேட்டீங்களா?
0: இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? இல்லைங்க, தவறான பதில். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் தெரியலீங்களா? நெய்க்கு பதில் மண்ணெண்ணை கொடுப்பாரு. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். முதல்
2: கேட்டீங்களா?
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
2: யோசிக்கிறதுக்கு.
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
4: பாட்டுக்கு
0: நான் அடிமை. ஏன்னா அந்த நடிகரோட படம் எல்லாம் பாட்டு பாட்டுன்னே வருன்றதுனால கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, அடுத்த நேயரை சந்திக்க முன்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் மாக்கனூர் கிராமத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்கு மேல் ராதை கிருஷ்ணர் வேடமிடும் குழந்தைகளை வரவேற்று பிறகு கலை நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, கண்டு மகிழ்க.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் இளம் தென்றல். இன்று சினிமா சினிமாவாக இனிப்பில் நீயும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? சரிங்க கிருஷ்ணன், உங்களுக்காக ஒரு ஒலி கேட்டு கொடுக்கிறேன். அது என்ன திரைப்படம் அப்படின்னு
7: சொல்லுங்க.
6: கேட்டீங்களா? ரத்த கண்ணீர் எதிர்பார்த்த நீங்க சொல்லிருவீங்க. சரி, உங்களுக்கு அடுத்ததாக ஒரு இசை கேட்டு கொடுக்கறது என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லுங்க.
7: சொல்லுங்க சார்.

0: கேட்டிங்களா? தெரியலீங்களா? நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
1: இவற்றினை அலங்கரித்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் நல்லமலை கார்த்திகேயனருக்கு மனைவான முன்னிறம் கூறுவது திருப்பூர் மாநகர் நிறைய பரப்பந்து சரங்கசாமி.
0: சரிங்க ரங்கசாமி, அவங்களுக்கு முதல் ஒலிக்கிட்டு இருக்கேங்க.
2: கண்மணி, அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
3: ஸ்டாப் தட்.
2: படிச்சு பேட்டர்.
3: என்ன அந்த வீட்ல கொடுத்த
2: லெட்டர் கொடுத்த?
3: இதயம் எதை கேட்டது?
2: அது பிரியமானவங்களுக்கு கொடுக்குறது.
3: ஓ, பிரியமானவங்களுக்கு இதயத்தை தான் கொடுப்பீங்களா? ஏன், லிவரை கொடுங்க, கிட்னிய கொடுங்க, ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க.
0: கேட்டீங்களா என்ன திரைப்படம்?
1: உரைநடை கேட்டேங்க ஐயா. இந்த
0: பால் தபால் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த படத்துல.
1: பால் தபால் அப்படின்னு கூறுவாங்க.
0: ஆமா, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம்.
0: ராஜேஷ்

0: கேட்டிங்களா?
1: கேட்டேன்.
0: இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது? ரோஜா கூட்டம் என்பது மிகவும் சரியான பதில். உங்களுக்கு உண்டான இசை கேட்டு சாரி ஒலி கேட்டு கொடுத்துடலாங்களா?
1: கொடுக்கலாங்க.
2: என்ன விஷயமா வந்தீங்க?
3: உங்க பெரிய பொண்ணுக்கு மாப்பிள பாக்கிறதுக்காக
0: கேட்டீங்களா? இந்த காட்சி இடம்பெற்ற திரைப்படம்
1: என்னங்க?
0: இன்னும் ஒரு முறையா? நான் ஒரு முறைதான் ஏற்கனவே ஒலிபரப்பு செய்யணும் சொல்லியிருக்கேன். நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: அன்பு சகோதரர் நல்லம்பொழியே
0: சரிங்க. ரகுபதி உங்களுக்கு உண்டான முதல் ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா?
5: வரணும் வரும் வராது.
0: கேட்டீங்களா? வரும் ஆனா வராது. இந்த குரல், அந்த வரும் ஆனா வராதுன்னு சொல்ற குரல் யாருடையது? அவர் இல்ல, வரும் ஆனா வராது அப்படின்னு சொல்றாரு இல்ல, அவரு வடிவேல் கூட பேசுறாரு இன்னொருத்தர். அவரோட பெயர்
4: என்ன?
0: காட்சியை விவரிச்சுட்டு போயிட்டாரு. நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யாருங்கிறது?
6: மக்கள்
0: சரிங்க. உங்களுக்கு இசை கேட்டு கேளுங்க.

0: கேட்டீங்களா? கரிசக்காட்டு பூவேவா? சரியா சொல்றீங்களா? சரி, மிகவும் சரியான பதில். உங்களுக்கு அடுத்த ஒளிக்கற்று கேளுங்க.
1: உங்களுக்கு ஹிந்தி எப்படி பேச வரும்?
2: பம்பாய் படத்தை 10 தடவை பார்த்திருக்கேன். மனிஷா குயிரலால கத்து கொடுத்துருக்காங்க.
3: ஸ்கூல்ல செகண்ட் லாங்குவேஜ் அதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
4: மாப்ள, நமக்கு ஹிந்தி தெரியும் சொல்லுங்க. அவங்க
1: பேசுங்க.
0: கேட்டீங்களா வெங்கடேஷ்? என்ன திரைப்படம் தெரியலீங்களா? புது திரைப்படம் தான். நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்.
0: குடிப்பட்டியிலிருந்து யாருங்க?
5: ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன், சரிங்க. உங்களுக்காக ஒரு ஒலிக்கீற்று கொடுக்கறேன், கேளுங்க.
6: மாப்பிள்ள, மாப்பு
0: கேட்டீங்களா? இந்த நகைச்சுவை காட்சி இடம்பெற்ற திரைப்படம் எது? சந்திரமுகி. அருமை. உங்களுக்கு அடுத்த இசை கற்று கேளுங்க. கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
5: வின்னர்.
0: நன்றி, அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: காரிமங்கலம் கேட்டீங்களா? இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
7: நன்றி,
0: அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம் ஐயா. வணக்கம். யார், எங்கிருந்து?
8: வணக்கம் ஐயா, ஜோலார்பேட்டை உத்திரட்டா கிராமம், சஞ்சீவகேசர் ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கு ஒலிக்கிட்டு கொடுத்துடலாங்களா?
8: சொல்லுங்க ஐயா.
1: எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். ஒண்ணு அவர் என் கூட இருக்கணும், இல்ல அவருக்கு பிடிச்ச பொண்ணோட எங்கேயாவது போயிடணும். படிப்பு இருக்கு, வேலை இருக்கு, என்னால அந்த பாத்துக்க முடியும், குழந்தைய பாத்துக்க முடியும், எல்லாம் பண்ண
3: முடியும். இப்படி ஓர பேசிருக்கேன்.
0: கேட்டீங்களா?
8: சொல்லுங்க.
0: என்ன திரைப்படம் இது?
8: பாடல் சொல்லுங்க ஐயா.
0: என்னங்க
8: பாடல் சொல்லுங்க?
0: நன்றி, அடுத்த நேரம் சந்திக்கும் முன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: எட்டு மணி 58 நிமிடம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
2: சார். வணக்கம். சோகத்தூர்ல இருந்து சாரதா பேசுறீங்களா? சரி, உங்களுக்கு நான் இசை கேட்டு கொடுக்குறேன். அது எந்த திரைப்படம் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா?
4: பாடி வெண்ணிலவில் மீதி பெண்ணுருவில் வந்தாளே இவள் தானா.
2: நன்றி, அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம்.
5: வணக்கம்
2: ஐயா. வணக்கம். விடுபட்டுட்டாங்க. அடுத்த நேரி சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். தேனாமரத்துல
2: ராம். சரிங்க ராம், உங்களுக்காக ஒரு இசை கேட்டு
7: கேளுங்க.
2: நிறைவு பகுதியை நெருங்கிட்டுங்க. இந்த நிகழ்ச்சி கேட்கப்பட்ட வினாக்களும் அதற்கான விடைகளும், 1961 வெளியான ஸ்ரீ வள்ளி திரைப்படத்தில் முருகன் வேடத்தில் அறிமுகமான குழந்தை நட்சத்திரம் விஜயகுமார் அவர்கள், ரகசிய ராத்திரி என்ற கன்னட திரைப்படத்தின் மூலம் திரை வாழ்க்கையை தொடங்கியவர் ராதா ரவி அவர்கள். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மகிழ்ச்சியோடு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: சுகமான ராகங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: ஐயோ வணக்கம்.
2: வணக்கம். சொல்லுங்க சுகுமார், என்ன பாடல் கேட்கலாம்?
3: பொன்னுஞ்சல் படத்திலிருந்து சூடி வரும் இந்த பாடல் கொடுங்க.
2: சரிங்க, இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 10:16 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: என்ன பேசுறேங்க?
2: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
3: ஒளிவிளக்குல வந்து சவுகார் ஜானகி ஒரு பாட்டு போடுவோம்.
2: சரி, உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிங்கய்யா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
1: 10:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: போச்சம்ல இருந்து குமார் பேசுறேங்க.
1: சொல்லுங்க குமார், என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஐயா படம் நல்லா தம்பி.
1: சரிங்க.
2: அதுல என்ன கிருஷ்ணன் ஐயா பாடம் பாடிய பாடல், விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி பாடல்.
1: அடடா, அருமையான பாடல்.
2: உங்களுக்காக தான், உங்களுக்காக தான் டெடிகேட்டே பண்றேன்.
1: நிச்சயமா, அனைவருக்காகவும் இந்த இனிய பாடல். நன்றிங்க.
3: உட்காரு. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி. தஞ்சாவூர் ஏட்டம் மிருச்சு தலைகீழா பாடம் படுச்சு, கொஞ்சாதி புருஷன் இல்லாம புள்ளையும் குட்டியும் பிறக்குறா போல. விஞ்ஞானத்தை வளர்க்க போறண்டி, மேனாட்டார விருந்து களைஞ்சு காட்ட போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அடுத்த நாட்டு காரம் போல ஆளை கொல்லாம ஊரே பாழு பண்ணாம தீமை. அஞ்ஞானத்தை அழிக்க போறண்டி, அணுசக்தியாலே ஆயுள் விருத்தி பண்ண போறண்டி. அது மட்டுமா, புஞ்ச நிலத்து பருத்தி செடியில் போடவே ரவிக்க வேட்டி காக்க, பஞ்ச கிழவர் தன்னை வாழ பருவமாக்கி நாட்ட காக்க. கைத்திறமையை காட்ட போறண்டி, ஒரு கவிய பாடி காத்து மழையும் காக்க போறண்டி. மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு என் மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி. அதுல ஒன்னையும் ஏத்திட்டு, மாட்டு வண்டிக்கு சூச்சத்தை வச்சு மாமியாருக்கு ஓட்டி ஓட்டி காட்ட போறண்டி.

0: விளக்கி போடு.
1: பத்து மணி 23 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றாலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்களாக. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
2: சார், கிருஷ்ணகிரியில் ரவி பேசுறேன்.
1: சொல்லுங்க ரவி, என்ன பாடல் கேட்கலாம்
2: சார்? உயர்ந்த
1: மனிதன். இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.

0: படம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: காலத்தால் அழியாத காவிய கணங்களை காற்றலிகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக நிலையத்தில் நேரம் 10:30. இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: இன்ப சகோதரருக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம். சொல்பவர்
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்க தேன்மொழி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: இருமலர்கள் மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்ற ஒரு பாடல்.
0: இது வந்து இனிய பாடல் அனைவருக்காகவும்.

0: 10:33. காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சக்கரவர்த்தி.
0: சொல்லுங்க சக்கரவர்த்தி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அன்பை தேடி படத்துல ஒரு பாடல்.
0: சரிங்க, உங்களுக்காக ஒரு இனிய பாடல்.

0: 10:37 களத்தால் அழியாத காவிய கானங்களை கற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகர் சோமசுந்தரம் சார்.
0: சொல்லுங்க சோமசுந்தரம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: தியாகம் பாடத்துல இருந்து.
0: சரிங்க, இதோ அந்த இனிய பாடல் அனைவருக்காகவும்.

காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கம்மா, உங்க வானொலி பெட்டியோட ஒலி அளவு குறைச்சிருங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேண்டும்? சரிம்மா, இது உங்களுக்காக ஒரு இனிய பாடல். நன்றிம்மா.

0: 10:45. இமைகள் ஓய்வெடுக்கும் நேரத்தில் உங்களை இசையால் தாளாடி கொண்டிருக்கிறது தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7 சுகமான ராகங்கள் இணைப்பில். இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: கண்ணிய குரலுக்கு சொந்தக்காரரான கார்த்திகேயன் ஐயாவுக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க
1: ஐயா? கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றிய தாக்கல இருந்து ஆறுமுகம் பேசுறேன் ஐயா. அடிக்கடி சொல்றேங்க ஐயா, நம்ம அடிச்சு கேட்டா கூட சில விஷயங்கள் யாரு கேட்டாலும் சொல்லக்கூடாதுங்க.
0: நிச்சயமா சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமாங்க ஐயா, ஐயா வண்ணக்கிளி திரைப்படம்.
0: சரிங்க.
1: அதுல இருந்து சித்தாட கட்டிக்கிட்டு அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் அனைத்து நேருக்கும் தாங்களுக்கும் சேர்த்துங்க.
0: இது வந்து நீங்க பாடல் அனைவருக்காகவும்.

0: 52 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சுகமான ராகங்கள். அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்
1: அன்பு சோதன. நல்லமல்லி காத்தியன்னு இரு. வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ண மாவட்டம் மரசம்பட்டி காவக்கட்டிய பக்கம் தென்னை விவசாயி ஏ முருகன் சார்.
0: சொல்லுங்க முருகன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க சார் லைன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கவும் இல்ல சார், பிரதான பிடிக்க முடிஞ்சது.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல்
1: சார்? வந்து இந்த பாடல் வந்து அனைவருக்கும் சார். படம் வந்து கலியுக கண்ணன்.
0: சரிங்க.
1: அது வந்து ஜெயிச்சிட்டேன் கண்ணா, நீ ஜெயிச்சிட்டேன் சார், நான் ஜெயிச்சிட்டேன் பண்பலையில.
0: சரிங்க, இது வந்து நீ படல் அனைவருக்காக.

கண்ண, நான் ஒரு வைத்தியக்காரர். நீ வேறு நான் வேறுன்னு நினைச்சப்போ நீ வந்த. நீ என் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறப்போ எப்படி வருவேன் தன்மை

0: 10:56 நிமிடம். காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடல்களால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனிப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம்.
1: நல்லமல்லி கார்த்திகேயன் அவர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ந்து எம் ஆறுமுகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆறுமுகம், என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பாலும் படமும்.
0: சரிங்க.
1: பாடல் என்னை யார் என்று
0: பாடல் வேணுங்க. இது வந்து நீ பாடல் அனைவருக்காகவும்.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களை காற்றலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சுகமான ராகங்களாக நிலையத்தில் நேரம் 11 மணி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
1: இரவு வணக்கம். நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகுநள்ளி சின்னக்காவட்டி பட்டாசு மாது பேசுறேன். நல்ல மகிறீங்களா?
0: அருமையா இருக்குங்க மாது. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் பாகப்பிரவினை.
0: சரிங்க.
1: அந்த படத்துல இருந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்ற ஒரு பாட்டு வரீங்க, அந்த பாட்டு கொடுங்க. அனைவரும் கேட்டு
0: நிச்சயமா இது வந்து நீ படல அனைவருக்காக.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியை கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களது தெரிவு பாடலால் அலங்கரித்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஏ திப்பம்பட்டி மாதையன், மாதம்பதி வி சுகுமார், நாகரசம்பட்டி என் எம் துரை, போச்சம்பள்ளி குமார், கிருஷ்ணகிரி ரவி, கங்காவரம் தேன்மொழி, மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி, அம்மன் நகர் சோமசுந்தரம், என் தட்டக்கல் ஆர் மீனா, தற்ற அள்ளி ஆறுமுகம், அரசம்பட்டி முருகன், கோட்டையூர் ஆறுமுகம், துடுகனள்ளி மாது ஆகியோர் தங்களது விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தார்கள். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் இணைப்பில் வர முயற்சித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நிகழ்ச்சியை

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி தொடர்ந்து கேட்கலாம் உறங்கும் முன் ஓர் சிந்தனை. வலிமை என்பது உடல் திறனில் இருந்து வருவதில்லை, அது ஒரு அடக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகிறது. வலிமை என்பது உடல் திறனில் இருந்து வருவதில்லை, அது ஒரு அடக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகிறது. உறங்கும்

ஒரு அடக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகிறது. வலிமை என்பது உடல் திறனில் இருந்து வருவதில்லை, அது ஒரு அடக்க முடியாத மன உறுதியில் இருந்து வருகிறது. உறங்கும் முன் ஓர் சிந்தனை கேட்டீர்கள். இனி தொடர்ந்து கேட்கலாம் நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல். ஆரோப்பத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள். 6:35 உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழையாகனமோடு எம் தமிழினியன். காலை 7 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் நாளைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி செய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். நாளை காலை 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் குழந்தைகள் உடல்நலம் குறித்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் குழந்தைகள் நல பிரிவு உதவி பேராசிரியர் டாக்டர் சத்யா பெரியசாமி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் இன்றே கேட்போம் நன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி அழகாபுரி அருள்மிகு சிம்மஹாரோட வராகி அம்மன் பைரவி தேவி மற்றும் குபேர லிங்கேஸ்வரர் திருக்கோவில் சித்திரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நீங்கள் கேட்டவை முற்பகல் 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்கலாம். பகல் 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் குளித்தட்டு நாற்றங்கால் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் இரா விஜயகுமார் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 3:00 கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 கோகுலாஷ்டமி சிறப்பு நிகழ்ச்சி. முதலாவதாக தருமபுரி மாவட்டம் மாக்கனூர் ராதைகிருஷ்ணர் கோவிலில் இருந்து நேரலையாக விளம்பரம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி மாவட்டம் ஆட்டுக்காரம்பட்டியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ண ருக்மணி கோவிலில் இருந்து நேரலையாக வளம் வரும். நாளை மாலை 6:00 தருமபுரி ராதைகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் தேவையான மேலாண்மை மூலம் பால் உற்பத்தியை அதிகரித்தல். கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் டாக்டர் பி அனுராதா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் சொல்லோடு விளையாடு. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகமான ராகங்கள். நாளைய நிகழ்ச்சியில் ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் இதுவரை நாளை வளம் வரும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.